நேரம் 5:35. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் குரலில்

நேரம் 5:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது ஆர். சித்ரா ஆர். விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 8ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒலிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரலமுதம்.

0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: அறவினையும் மாற்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார் கண்ணில்.
0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வழி சேரல்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவப் படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத்தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். இன்றைக்கு நாம் நினைத்தது நடக்குமோ என்று பயத்துடனேயே இருக்காமல் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் நாம் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் என்ற அழகான வரிகளைப் போல நல்ல எண்ணங்களோடு இந்த நாளை தொடங்குவோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் காலை 6:09. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. விழுவது தவறில்லை, விழுந்தாலும் அதே இடத்தில் இருப்பதுதான் தவறு. விழுந்தவுடன் எழுந்திருக்க முடியவில்லை என்றாலும் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுத்து எழுந்து கொள்ள வேண்டும். அப்படி எழுந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹனுமன் பாடல், எஸ் ஜானகி குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

6:14. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கொக்கானது தனது இறையை பிடிக்க காத்திருப்பது போல வாய்ப்புக்காக நிதானமாகவும் முயற்சியுடனும் காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், TM சௌந்தரராஜன் குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் காலை 6:28. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். தீயினால் சுட்டப்புண் கூட விரைவில் ஆறக்கூடுமா, ஆனால் வார்த்தைகளால் ஒருவரை கடுமையாக சாடினால் அந்த காயம் ஆறுவதற்கு நீண்ட நாள் ஆகுமாம். ஆகவே முடிந்தவரை கடும் சொற்களை பயன்படுத்தாமல் அன்பான சொற்களை பயன்படுத்தி உங்கள் சுற்றத்தை அழகாக வைத்து கொள்ளுங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் காலை 6:36 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

தேரெழுந்தூர் சகோதரிகள் குரலில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பக்தி பாடல் சித்ரா குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள தம்பி சுரோதரன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தமிழுக்கு சில சிறப்புகள் உண்டு. நமது தாய்மொழி ழகரம், லகரம், ழகரம், இந்த மாதிரி எழுத்துக்கள் உச்சரிப்புகள் தமிழில்தான் உண்டு. நம்ம மாநிலம்தான் தமிழ்நாடுன்னு குறிப்பிடப்படுது. நமது மாநிலத்தின் தலைநகரம் சென்னை. மொழி தமிழ். நம்ம மாநிலத்தின் பரப்பளவு 130,058 சதுர கிலோமீட்டர். 234 சட்டமன்ற தொகுதிகள், 39 பாராளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. மாநகராட்சிகள் நிறைய இருக்கு. ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நமது மாநில அரசின் சின்னம் கோயில் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். காவிரி, வைகை, தாமிரபரணி, வெள்ளாறு, அமராவதி, பெண்ணையாறுலாம் தமிழ்நாட்டில் பாயும் நதிகள். ஆடல் பரதநாட்டியம், பாட்டு நீராறும் கடலுறுத்த தமிழ்தாய் வாழ்த்து, விலங்கு வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தள் மலர், விளையாட்டு கபடி. சுரோதனன் தமிழன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, தமிழ்நாட்டை பற்றிய அடிப்படை செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழனாய் வாழணும். நமது உடம்புல தமிழன் என்ற உணர்வு பெருக்கெடுத்து ஓடணும். நான் ஒரு தமிழன், நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன்னு பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ளணும். அதுபோல வாழணும். மனிதன் நல்லபடியா வாழ சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை தினமும் சேர்த்துக்கணும், சாப்பிடணும். ரொம்ப நாள் வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அதற்கு அடிப்படை சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை உட்கொள்வது, தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது. மனித உடம்புல இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு சக்தி தேவை. உணவிலிருந்து கிடைக்கும் பல்வேறு வகையான சத்து பொருட்களே சக்தியாக மாறுது. மாறி உறுப்புகள் இயங்க உறுதுணையாக இருக்கு. ஆக மனிதன் உயிர் வாழ உணவுதான் அடிப்படை. மனிதனுக்கு வயது ஆக ஆக உடல்ல ப்ரீ ரேடிக்கல் எனும் திரவம் அதிகம் சுரக்குமா. நமது உடம்புல சத்துக்கள்

உறிஞ்சப்பட்டு உயிர் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் போது இது சுரக்குது. இந்த திரவம் திசுக்களின் சுவர்களை பாதிப்பதால் இதய நோய், சர்க்கரை வியாதி, புற்றுநோய் போன்ற பல வியாதிகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. முதுமை தோற்றமும் உருவாகும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்றவை நிறைந்த பழங்கள் காய்கறிகளை தவறாமல் உணவில் சேர்த்து வரும்போது ப்ரீ ரேடிக்கல் திரவம் அதிகம் சுரப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. சுரோதனன், சோயா மொச்சை, டர்னிப், முருங்கைக்கீரை, மாம்பழம், பசலக்கீரையில் வைட்டமின் ஏ சத்தும் டர்னிப், நெல்லிக்காய், கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சியும் முளைவிட்ட கோதுமை, சூரியகாந்தி விதை, சம்பா கோதுமை ரவை, சோயா மொச்சை, வெண்ணெய், முட்டை போன்ற உணவு வகைகளில் வைட்டமின் ஈயும் நிறைந்திருக்கு. இவற்றை அவ்வப்போது நமது உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டுமல்லாது

0: விதை, சம்பா, கோதுமை, ரவை, சோயாமொச்சை, வெண்ணெய், முட்டை போன்ற உணவு வகைகளில் வைட்டமின் ஈயும் நிறைந்திருக்கு. இவற்றை அவ்வப்போது நமது உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு உணவு பொருட்கள்லையும் ஏதாவது ஒரு சத்து இருக்கத்தான் செய்யுது. அவற்றை அறிந்து, தெரிந்து, உணர்ந்து, பயன்படுத்தி பலன் பெறுவோம். உணவே மருந்து. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்

நேரம் 7:01 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல வணக்கம் சனே நிகழ்ச்சி. வித் மீ அஜய் ரம்யா சங்கர். இன்னைக்கு வணக்கம் தனி நிகழ்ச்சியில் என்ன ரம்யா கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம், அதாவது மனிதர்களை கடத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக ஒரு தினம் இருக்குது. எஸ் அந்த தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு தான் அந்த டே. பட் அது எண்ணெயிலிருந்து நடைமுறைக்கு வந்தது எந்த ஆண்டு முதல் அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் இந்த கேள்விக்கு கீழே நீங்கள் வந்து பதிலை கமெண்ட்ஸ் பண்ணலாம். எஸ் அதோட இன்னைக்கு இன்னொரு டேவும் கூட. என்ன டே ரம்யா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ்ங்க, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டே அப்படின்னே சொல்லலாம். எஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது சர்வதேச நண்பர்கள் தினம். நண்பர்கள்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? எஸ் அந்த தினமும் கூட. ஸோ இந்த ரெண்டு தினத்தையும் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நண்பர்கள் தினம் இல்லையா, அதனால் முதல் பாட்டே வந்து அட்டகாசமான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம வெளியூர்லேருந்து வர்றப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். எஸ் என்ன பாடல் அப்படின்னா, இந்திரா திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது அப்படின்றத வந்து எஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்கள்.

0: எஸ், இந்த பாடலை கேட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நேயர்களாகிய நீங்கள் என்னென்ன பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதை பற்றி நீங்களும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் இந்திரா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடுவோமா, இந்த பாடலை யார் பாடிருக்காங்க அப்படின்னா எஸ் தி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய ஒரு பாடல். வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.
1: பச்ச தவக்கா
2: பழமழங்க
1: பழனி பச்சா
2: மினுமினுங்க
1: செங்கரட்டி
2: செவகப்பிள்ள
1: கிண்ணாம் வந்தா
2: கிணக்கட்டி
1: உடம்பு
2: துடுப்பு
1: மகா
2: சுகா
1: பா
2: பரங்கி
1: எட்டுமன்
2: குடுமன்.

0: சௌக்கியமா?
1: நேரம் 7:08 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர் ஜே ராம்யா சங்கர். எஸ் இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் ரம்யா, நாங்கள் வந்து காலையிலேயே நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ முகநூல் பக்கத்துலேயே காத்துட்ருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வரிசையாக நம்ம நேயர்கள் அழகாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா. இனிய காலை வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு, காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டம் பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோவிலிருந்து அப்படின்னு சொல்லி வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க. எஸ் அடுத்தது சூளை ரீஜா மனோகரன் அப்படின்றவங்க வந்து என்னைக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் புவனகிரி சுமதி பாபு அப்படிங்கிறவங்க எந்த வருஷத்துலேருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்றத வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் பிரமு அப்படிங்கிறவங்க, வணக்கம் சென்னை நண்பர்களுக்கு ஒரு ஹாய். ஹாய், அதாவது பதிலாக நாங்கள் பொறுமையாக சொல்கிறோங்க. முதல்ல ஹாய் வணக்கம் இதை மட்டும் சொல்லிட்டு வந்து நாங்கள் கிளம்புறோம், நேரம் கிடச்சா வந்து பதிலையும் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நேயர்கள் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் அந்த முகநூல் பக்கத்தில் இந்த கேள்விக்கான பதிலை தாராளமாக நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். எஸ் அது படிக்கிறதுக்காகவும் நேயர்களுக்கு பகிர்ந்து சொல்கிறதுக்காகவும் தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ எல்லாருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். நண்பர்கள்கிட்ட வந்து நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தங்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள் கூட, அதாவது சொல்ல தயங்குற விஷயங்கள் கூட நண்பர்கள்கிட்ட ரொம்ப சாதாரணமாக இப்படிலாம் நடந்துச்சு தெரியுமா, எப்படி ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்புறதா இருக்கட்டும், அல்லது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரகசியங்களை கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு இடம் அப்படின்னா அது நண்பர்கள் கிட்ட மட்டும்தான். எஸ் அந்த மாதிரி உங்களுக்கும் சில நண்பர்கள் வந்து ரொம்ப உண்மையா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு விஷயம் சொன்னா அது அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும், மற்ற யாருக்கிட்டயும் அதை ஷேர் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வந்து எப்போதுமே கூட வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். மீண்டும் இன்னொரு முறை அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் போய் வாழ்த்துக்களை சொல்லி அப்படியே அன்பை வந்து பரிமாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர் பூமி திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலையும் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போகிறோம், தொடர்ந்து பேசுவோம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோலு.

அடடா, இந்த பாடலாம் கேட்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த வரிகளை பாருங்களேன், சீரியஸ்லி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நட்புக்குள்ளே வந்து எதுவுமே இருக்காதுங்க, லைக் ஒரு தவறும் இல்லை. நட்பு அப்படிங்கிறது வந்து பொய்கள் கிடையாது, தவறுகள் கிடையாது. அங்கே வந்து தன்னலமாக இருக்க மாட்டோம், இது எனக்கு தான், இது உனக்கு கிடையாது அப்படின்னு இருக்க மாட்டோம். பென்சில் இல்லையா எடுத்துட்டு வரலையா, சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. எரேசர் இல்லையா, ஐயோ மிஸ் திட்ட போகிறாங்க, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஸ்கூலில் தொடங்கி அது காலேஜ் டேஸ் வரைக்கும், ஐயோ இன்றைக்கி அசைன்மெண்ட் முடிக்கலையா, ப்ராக்டிக்கல் இன்றைக்கி, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ரெக்கார்ட் நோட் இது பார்த்து எழுது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நட்பின் வடிவங்கள், பரிணாமங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல, நமக்கு கல்லூரியிலேயே இருக்கலாம், பள்ளியிலேயே இருக்கலாம், நண்பர்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த பாடல்கள்லாம் கேட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் டைம்ஸ்லாம் ஞாபகம் வருது, உங்களுக்கும் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எஸ், இப்போது வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்றதுக்கான நேரம் வந்துருச்சு. எஸ் கேட்டு வந்துடலாமா? மந்திரமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் அப்படிங்கிறவங்க பதில் வந்து அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.

எஸ், புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விஎஸ்ஆர் ஜீவா விஎஸ் முருகன் அவங்க வந்து எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற அந்த பதில் வந்து சொல்லியிருக்காங்க. காமாட்சி காமாட்சி, குட் மார்னிங் ரம்யா சங்கர், ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பதில் கேட்டனோ அந்த பதிலில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நாளை யார் வந்து அறிவித்தாங்க அப்படின்ற விஷயமும் வந்து கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இது வந்து கொண்டாடப்படுது அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்களுங்க. அண்ட் அதே மாதிரி பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம். அதாவது நல்ல காலைங்க, இந்த காலை பொழுது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, மற்ற காலை பொழுது மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல காலையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றிங்க, உங்களுக்கும் நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம், பதில் வந்து என்ன தெரியுமாமா அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லோகேஷ் தினேஷ் அப்படிங்கிறவங்களும் பதில் அப்படின்னு சொல்லி எந்த வருடம் கேட்டிருந்தனோ அந்த வருடம் வந்து அனுப்பியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், இனிய காலை வணக்கம். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பூர்ல இருந்துமா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பதில வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ வந்து இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நீங்களும் கூட நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். நிறைய விஷயங்கள்லாம் என்னமா சொல்ற, அதாவது இன்னைக்கு நான் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்ற விஷயம், இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய பதிலை வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் தாராளமாக பதிவிடலாம். அதை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அடடா இந்த மாதிரி பதில்கள்லாம் நேயர்கள் சொல்கிறாங்களே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்கான ஆன்சர் எப்போ சொல்லுவேன் அப்படின்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் சொல்லுவேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஆன்சர் சொன்னவங்க வந்து அப்படியே அமைதியாக இருங்க, ஆன்சரை வந்து லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுற. சொல்லாதவங்க வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட கடகடனு அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் தாராளமாக நீங்கள் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக, நட்புக்காக திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது. இந்த பாடலும் கூட சின்ன வயசில் வந்து அடடா இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களா, அதுவும் வந்து சின்ன வயசு இல்லைங்க, அது வந்து ஒரு நடுத்தர வயசும் கூட தாண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த வயசுலயும் கூட ஒரு நண்பனுக்காக இவ்வளவு உருக்கமா ஒருத்தர் இருப்பாங்களா, எனக்கும் கூட ஃபியூச்சர்ல இப்படி வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்ச காலம்லாம் உண்டு. எஸ் அந்த மாதிரி ஒரு பாடல் தேவாவுடைய குரல்ல, தேவாவுடைய இசையமைப்புல, கவிஞர் காளிதாசனுடைய வரிகளில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலும் கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட பள்ளி பருவம் அல்லது கல்லூரி பருவம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தை பற்றி கொஞ்சம் நினைவு கூர்ந்துட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசும். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோலு.

வணக்கம் சென்னை நிகழ்ச்சி வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த கேள்விக்கான பதிலை தாராளமாக நீங்கள் பதிவு செய்யலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் வந்து இங்கே பகிர்ந்துக்கிறேன், ஆசைப்படுறேன், ரொம்ப வந்து அப்படியே ஆர்வமாக இருக்கேன் என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்க நம்ம நேயர்கள் அப்படின்னு சொல்லி. எஸ், அந்த வகையில் நரேஷ்குமார் வைஷ்யூ, ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜே ரம்யா சங்கர், மை ஹான்சர் இஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலேயே வந்து அப்படியே கோலங்காத்தால் வந்து நம்மளை வந்து அடடே இப்படியும் தெரிஞ்சுக்கோங்க, தமிழில் மட்டும் சொல்லிட்டு கூடாது, ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேமலதா வந்து கோலங்காத்தாலே டீ கப் இருக்கும்ல, அதை வந்து அனுப்பியிருக்காங்க ஆரன் அப்படின்னு சொல்லிட்டு. அடாடாடாடா, என்ன ஒரு கிரியேட்டிவி பாருங்க, கிரியேட்டிவிட்டி அப்பாடா. பூபாலன் பள்ளப்பாளையம், வணக்கம் சென்னை, ஆன்சர் வந்து இதுதான் மேடம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கண்ணன், மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. சந்திரசேகர் சேகர் அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து, அனைவருக்கும் சர்வதேச நட்பு தின வாழ்த்துக்கள். அடடா, இதை தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்களுங்க உங்களுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும். அண்ட் அதில் பாருங்க, அவர் சொன்னதுக்கு கீழே வந்து இன்னொரு நேயர் வந்து உங்களுக்கும் கூட சர்வதேச நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம நேயர்கள் வந்து அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. காலங்காத்தாலே அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. விஜயகுமார், குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கடலூர்லேருந்து வந்து அனுப்பியிருக்காங்க, அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்து படைத்து 25 ஆண்டு பின்னோக்கி அழைத்து சென்று பழைய நினைவுகளை நிழலாட வைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள். அடடடடா, நான் என்ன எதிர்பார்த்தனோ அது உங்கள் வரிகளில் கேட்கும் பொழுது மனசு நிறைவாக இருக்கிறது.

0: அதான் எதிர்பார்த்த நேயர்களுக்கு வந்து பழைய நினைவுகள், அதாவது அவங்களுடைய நண்பர்களுடைய அந்த நினைவுகளை பாடல்கள் மூலியமா கொடுக்கணும்னு நினைச்சேன். நேயர்கள் நீங்க சொல்லும் போது அப்பாடா ஓகே, பாடல் போட்டதுக்கு வந்து திருப்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இந்த மாதிரி நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில், அதாவது ஃபேஸ்புக் பேஜில் தாராளமாக நீங்கள் பதிவு செய்யலாம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, என்ன கேள்வி ரம்யா அப்படின்னு கேட்குறீங்களா? உலக மனித கடத்தல் அதற்கு எதிரான ஒரு தினம் இருக்குது. என்றைக்கி? அது இன்றைக்கி தான். எஸ், இன்றைக்கி உலக மனித கடத்தல், அதாவது மனிதர்களை வந்து எந்த காரணம் கொண்டும் கடத்துவது தவறு, அது குற்றம், அதுக்கு எதிரான தினம்தான் இன்னைக்கு. இந்த தினம் என்னிலிருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. அதற்கு நேயர்கள் வந்து ரொம்ப அட்டகாசமாக பதிலை வந்து அனுப்பிட்டுருக்காங்க, அதோடும் சேர்த்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. எஸ், நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நட்பு தினம் வந்து எந்தெந்த நண்பர்களை வந்து நினைவுபடுத்தி இருக்கு அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நான் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில்களையும் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களும் வந்து இதமாக கேட்க போகிறோம். அப்படின்றத தாண்டி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி வருது, அதற்கப்புறம் தொடர்ந்து நிறைய பாடல்களை கேட்கலாம். நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் சைபால்.
2: ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல, இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க, கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னா. பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன்கிட்டேருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மகிட்டேருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்கள வந்து திருத்திப்பிடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் 2வது வகை. 3வது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். 4வது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்டே இருந்து திருடுறது, அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி, அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம், அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே.

0: அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடினது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா, உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் ஆவேன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி வித் மியா ஜே ராம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில கேள்வி கேட்டிருந்தேன், உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன்ஸ் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். நேயர்கள் எல்லாருமே தொடர்ந்து அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டே இருக்காங்க. எஸ் நிறைய கேள்விக்கு ஒவ்வொரு நாளும் நேயர்கள் வந்து சூப்பரான பதில்களை சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கும் செம்மையான பதில்களை சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அந்த பதில்களை வந்து படித்து தெரிஞ்சுக்க போறேன், உங்களுக்கும் பதிவு செய்ய போறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ் இந்த பாடலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இரு நண்பர்களுக்கு இடையே வந்து பேசாமல் இருக்கும்பொழுது அந்த ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கத்தை வந்து அழகாக வந்து இதில் பதிவு செஞ்சுருப்பாங்க. பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து பிரதிகாவுடைய குரலில் விவேக்குடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பில் ஒரு அழகான பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் இரு நண்பர்கள் வேற வேற பாலினமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்பு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத இந்த பாடலில் வந்து அழகாக வந்து உணர்த்திருப்பாங்க. ஆக நட்புக்கு வந்து பாலினம் கிடையாது அப்படிங்கிற விஷயமும் வந்து புரிஞ்சிருக்கும். இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் 7:40 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். இன்னைக்கு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன், உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது எந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்ற அந்த விஷயம் கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து சூப்பராக வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்களா இல்லை என்ன, வேறு வணக்கம் மட்டுமே சொல்லிவிட்டு அப்படியே வந்து ரம்யா மேடம் பதிலை வந்து நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம். எஸ் யார் என்ன சொல்லியிருக்காங்க, ராஜமாணிக்கம் கோபி அப்படிங்கிறவங்க, உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் இந்த ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. எந்த ஆண்டு அதை லாஸ்ட்டாக தான் ரிவீல் பண்ணுவேன். எஸ் பிரகாஷ் அப்படிங்கிறவங்க, இனிய காலை வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ஆனந்த் மன்வித் ரமேஷ், யப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறோம் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் ஆன்சர் என்னவோ அவங்க வந்து ஆன்சரை மட்டும் அனுப்பியிருக்காங்க. அன்பு ராணி, குட் மார்னிங், ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஷிப் டே. எஸ் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே யூ டூ. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து பதில் அனுப்பிச்சிருக்காங்க. காமாட்சி காமாட்சி பதில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து பதில் அனுப்புறதுக்கு வந்து அப்பாடா டைம் வந்து 7 மேலே அடித்தா சென்னை எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டிருப்பாங்களே, நானும் போய் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வந்து இருப்பீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். எஸ் அந்த வகையில் தொடர்ந்து நேயர்கள் நீங்கள் பதில் அனுப்பிட்டே இருக்கலாம் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில். உங்களுடைய கருத்துக்களை, அதாவது இது சார்ந்த கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து போடலாம். நானும் வந்து படித்து அப்படியே வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் ரம்யா அப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு கேங்காக இருப்போம், ஓகேவா? இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேராக இருப்போம். அதாவது 3 ரோசஸ்னு சொல்லி ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் கூட நம்ம சொல்லி விளையாண்டது உண்டு. அல்லது வந்து வேலை செய்கிற இடங்கள்லையும் கூட மூணு பேராக வந்து நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் நானும் பார்த்துருக்கேன், நானும் அந்த மூணு பேரில் ஒரு நபராக இருந்திருக்கேன் அப்படின்றதுனால சொல்கிறேன். எஸ் அந்த மாதிரி 3 நபர்கள் சேர்ந்து எந்த மாதிரியான அரட்டை அடிக்கிறாங்க, எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தான் நண்பன் திரைப்படத்துலேருந்து பார்த்துருப்போம். அந்த நண்பன் திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்ற பாட்டு வந்துகிட்டே இருக்கு. எஸ் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றதுனால உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இதை அனுப்பி என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்த்துக்களை வந்து சொல்லி அப்படியே நட்பை பரிமாறிக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு நண்பன் திரைப்படத்துலேருந்து வர பாட்டை கிரிஷ் சுஜித் சுரேஷன் இணைந்து பாடியிருக்காங்க. விவேகாவுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.

சென்னை நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் நேயர்கள், நான் கேட்ட கேள்விக்கு பதிலாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன கேள்வி அப்படிங்கறத ஹரிஹரன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த டேல, அதாவது இன்னைக்கு ஜூலை 30 இன்னைக்கு தான் வந்து மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஆண்டுலேருந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்லவே இல்லை. இட்ஸ் ஓகே, ஃபைன், வேற யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து நிறைய நேயர்கள் பதில் சொன்ன வண்ணம் இருக்காங்க. சாமுன்னி, குட் மார்னிங் சாமுன்னி, குமணம் சாவடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூலோபாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஜெயசீலன் கோடமன்பட்டி, அங்கேருந்து எந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சக்தி கனகா, 1992 அடடா என்னடா இது, 2-3 ஆண்டுகளாக இருக்காங்க, என்னவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பத்ம சௌந்தரராஜன், வணக்கம் இனிய காலை வணக்கம்.

சகோதரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நட்பு தின வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. நாகராஜ் கோவை மாவட்டம் கருத்தம்பட்டி வினோபா நகர் சித்ரா நாகராஜ் யுவராஜ் கீர்த்தனா சுரேஷ் வான்மதி அப்படின்ற எல்லாரும் சேர்ந்து பதில வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பதில சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நேயர்கள் எல்லாருமே வந்து சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. சேவூர் கபாபு இனிய காலை வணக்கம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. செய்யார்ல இருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே ரம்யா சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வமணி மஞ்சுநாத் ஜூலை 30 அதாவது ஜூலை 30 தான், ஆனால் எந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. எஸ் அந்த வகையில் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்று ஒரு தகவல் கிடைத்தது அருமையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நேயர்கள் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எஸ் திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது. என்ன பாடல் அப்படின்னா, தாய் கிழவி தாய் கிழவி அந்த பாடம் தான் வரப்போகுது. எஸ் கேட்டு இணைந்திருங்களே எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

ஏன் கோச்சிட்டு போதியா?

7:54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது பதில் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. அதாவது நேயர்கள் சொல்லி எனக்கு அது வந்து தவறா போயிருக்கு. எஸ், உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூலை 30. அது வந்து என்னைக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2013 வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபை வந்து சொல்கிறாங்க. இல்லை, உலகத்தில் வந்து நிறைய இடங்களில் பல காரணங்களுக்காக வந்து மனிதர்களை வந்து கடத்துகிற விஷயம் நடக்குது, இதை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக 2013 இந்த விஷயம் சொல்கிறாங்க. அது எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 2014 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 30 அன்று மனித கடத்தல் எதிர்ப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றத நேயர்களாகிய நீங்களும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எஸ், எந்த காரணத்துக்காக இருந்தாலும் மனித கடத்தல் அப்படிங்கிறதோ அல்லது வேறு உயிரினங்களை ஒரு விஷயம் கடத்தி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதே வந்து சட்டப்படி குற்றம். அந்த விஷயத்தை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்க வேண்டிய நேரம். எஸ், எப்போதும் நம்ம அதில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதில் சொன்ன அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். பதில் சொல்ல நேரம் இல்லை ரம்யா, ஆனாலும் நான் பதிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஜிகிரிதாஸ்து அப்படின்ற ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள், 8 மணிக்கு மீண்டும் வந்து உங்களை சந்திக்க போகிறேன். கேட்டு இணைந்திருங்கள், இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொது தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பல்வேறு தொழில்துறை பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை வந்து உங்களுக்காக அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எஸ், இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஒட்டியும் வந்து பாடல்களை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். முதல் பாடல் உங்களுக்காக ஐயன் திரைப்படத்திலிருந்து அப்படியே வந்து மகிழ்ச்சியான ஒரு பாடல், துள்ளலான ஒரு பாடலும் கூட, பல பல கிறப்பகலா நீ அப்படின்ற ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரனுடைய குரல்ல, நாமத்துக்குமாருடைய வரிகள்ல, ஹாரி ஜெயராஜோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:09 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. பல பழக்கிற பகலானி அப்படின்ற அந்த பாடலில் வரக்கூடிய வரிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வீட்லேயே இருந்துதா அது என்னடா வாழ்க்கை, வெளியே வாங்க, வெளியே வந்து நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய பயணப்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் அதில் வந்து பாடல் வரிகள் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அடுத்த பாடல் வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து வெண்ணிதயால் நரேஷ் ஐயர் சோலார் சாய் இணைந்து பாடிய ஒரு பாடல். நாமத்துக்குமாரோடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதையும் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயமும் பேசுவோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே சமதுளு.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

101.4 இனி எல்லாமே தூள. நேரம் 8:21 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ. எஸ் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சிங்க. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்துல இருந்து சல்லோமியா அப்படின்னு சூப்பரா ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. எஸ் தேவாவுடைய குரல், தேவாவுடைய இசை, தேவாவுடைய வரிகள்ல. அடுத்த பாடல் என்ன பாடல் ரம்யா அப்படின்னு கேக்குறீங்களா? காதல் தேசம் திரைப்படத்துல இருந்து தான் ஒரு பாட்டு வருது. எஸ் இந்த பாட்டு இல்லாம வந்து நண்பர்களை பத்தி எப்படி நான் பேசுறது? எஸ் நண்பர்களுக்குள்ள சண்டைகள்லாம் வருவாங்க. சண்டை வரும், சமாதானமும் எல்லாம் இருக்கும். கடைசியாக அந்த ஒரு ஜோன்குள்ளேருந்து நம்ம வெளியே போவோம். அதாவது ஸ்கூலில் ஃபேர்வெல் நடக்கும், அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் போகலாம் இல்லை காலேஜ் போகலாம் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது பேசாமல் இருந்த நண்பர்கள் கூட கண்டிப்பாக பேசிடுவாங்க. அதுவும் இந்த பாட்டை கேட்கும் பொழுது அப்பா அப்படி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா நண்பர்கள் வட்டாரத்துலேயும் பிரிஞ்சு போகிறப்போ சரி, அல்லது வந்து ஒன்றா நம்ம வந்து அரட்டை அடிக்கும் போதும் இந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்குனே சொல்லலாம். காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் மற்றும் குழுவினர் பாடிய ஒரு பாடல். வாலியுடைய வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. எஸ் என்ன பாடல்? முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.

0: individual pursuit event, Lisha Das, who is representing India in track cycling men's team sprint event. These athletes include Rohjit Singh, David Beckham, Ronaldo Singh and Jemsh Singh. In weightlifting, men's 110 kg category event shall also be happening, in which Lovpreet Singh from India will be representing our country in the finals.
1: Australia has surpassed a century of medals, has total of 103 medals and is at the top of the tally. Canada is at number 2 and England at number 3. India with 3 gold, 9 silver and 3 bronze is placed at number 8.
2: आज की रिपोर्ट बस यहीं तक. संपादक स्वाति कपूर और प्रोड्यूसर शाहनवाज खान और साथ ही अपने साथी एंकर साक्षी मंडवाल के साथ मुझे अनुपम पाठक को दीजिए आज्ञा. कल इसी समय फिर मिलना मत भूलिएगा. नमस्कार.
3: The Commonwealth Games.
4: நேயர்கள், இதுவரை கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பை கேட்டீர்கள்.
5: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
6: ரஷ் ஆர் ரெயின்போ.
5: சுறுசுறுப்பா அவசரமா விரு விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:45 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரா அட்டகாசமான பாடல்களை வந்து நான் போட, நீங்க அதை கேட்டு ரசிக்க, அப்பப்பப்பப்பா காலை வேலை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எஸ் அடுத்ததான் நான் வந்து உங்களுக்காக பிளே பண்ண போற பாடல் மன்மதன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து அப்படியே முணுமுணுத்துட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தா என்ன அறியாமலே இந்த பாடல் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு மனசுக்கு இடம் பிடித்த ஒரு பாடல். உங்களுக்கும் கூட இந்த பாடல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாதன சர்காமுடைய குரல்ல, ஸ்னேகனுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

8:51 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ. எஸ் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாடல்ல, அதாவது மன்மதனினி அப்படின்ற பாடல்ல வந்து அந்த ஹம்மிங் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னவோ பண்ணும், ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் அந்த பாடல். எப்ப கேட்டாலுமே வந்து கூடவே நானும் வந்து ஜாலியாயிடுவேன், அந்த மாதிரியான ஒரு பாடல். அடுத்த பாடலும் வந்து செம்மையான ஒரு பாடல். இந்த பாடலும் வந்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பாடல்னே சொல்லலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்து மதுரைக்கு போகாதடி அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. பென்னி தயாள் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். பா விஜயோடைய வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 8:57 ஆகிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரஷ்யா ரெயின்போல நிறைவு பாடலாக பேட்ட திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. மீண்டும் கெட் செட் கோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோளு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக அமையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதி கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பல்வேறு தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பணிக்கம்பாளையத்தில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகே பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்.

எஸ் எல்லோருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். நேரம் 9:03 ஆயாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ஆப் மற்றும் நான் உங்க எஸ் நானும் இங்கே ஆர்ஜி சரண் ஜெயராமன் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப அழகான பாடல்லாம் வந்து கேட்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லாம் கிளம்பிட்டுருப்பீங்க. எஸ் ஹெல்மெட் போடுங்க, கார் பெல்ட், காரில் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு நம்ம டெய்லி டெய்லி சொல்கிறோம் தெரியுமா? அது டெய்லி டெய்லி சொல்லணுமான்னு கேட்டால் ஆமாம், ஏன்னா நான் இன்றைக்கி அப்படி தான் ஒரு வேலையை பார்த்து வச்சேன். எஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த கட்டில் நம்ம தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடலாம் அன்னியன் திரைப்படத்தில் இருந்து ஜெஸ்ஸி கிஃப்ட் மற்றும் கே ஸ்ரேயா கோஷல் மற்றும் சைந்தவி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடலை இசை அமைத்தது ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நிறைய விஷயம் பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதுல

101.4 இங்க எல்லாமே டோலு. தெரிஞ்சது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என் மண்டியில ஹெல்மெட் இல்லை. சரி நம்மளுக்கு யாரும் சொல்லி நான் போட்டு போடல அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. எஸ் நாகேன் திரும்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஹெல்மெட்டை எடுத்து மாட்டிட்டு தான் மறுபடியும் வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா கேட்டு 101.4 இங்க எல்லாமே

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹித்திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல பாவிஜய் எழுதிய பாடலுக்கு வித்யாசாகரே சேமித்த மதுர திரைப்படத்தில் இருந்தா பாடல் கேட்டு முடிச்சிங்க. பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 9:22 ஆயாச்சு. கிடையாது, நம்மளுக்கு முதல்ல சாப்பாடு அந்த அதுவும் அந்த காலை உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்கே ஆரம்பிக்கிறது ஆரம்பமாக பல பிரச்சனைகளை முடிச்சிடும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை எதுவாக இருந்தாலும் டக்கடி சாப்பிட்டு போயிடலாமல். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவனிலை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி மற்றும் ஜெயராஜ் கோபாலன் பாடிய பாடல். பழனி பாரதி எழுதிய இந்த பாடலுக்கு இசை அமைத்தது விஜய் ஆண்டனி. எஸ் பாடலை கேட்டு வாங்க. இது FM Rainbow 101.4 இளமை சமதுள.

0: போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்ன நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலே.
0: என்னடா சொல்ற? என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போற, பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும்

0: அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், அழகான பாடல் கேட்டு முடித்தது நேரம் 9:30 ஆயாச்சு. ரெயின்போரா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒன்று பேச வந்தேன், அதுக்கப்புறம் தான் ஐயோ இல்லை இது ஃபார்மெட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துச்சு. எஸ், இந்த மொபைலோட அந்த ஒரு ப்ரொமோ ஒன்று கேட்டோம் இல்லையா, அது கேட்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. எஸ், நான் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஆகிடுச்சு. இங்கே நிறைய பேர் வந்து மொபைல் வந்து பார்த்துக்கிட்டேவோ இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டேயோ வண்டி ஓட்டுறீங்க. ஓகே, பாட்டு கேட்கறது ஓகே, அது கூட தப்பு தான், வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு ஹெட்செட்டில் மட்டும் கேளுங்க, ஏன்னா ஒரு ஹெட்செட் பின்னாடி வண்டி வந்துச்சுன்னா ஹாரன் கேட்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கார்லெலாம் போனீங்கன்னா அந்த மொபைல் கொஞ்சம் ஓரம் வைங்க, அப்படியே ஒரு கையில் ஸ்டைலாக அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டு கார் ஓட்டினீங்கன்னா ஆபத்தில் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணாம எஸ் மொபைல் உடனே உள்ளவங்க. அதான் கரெக்ட். எஸ், பாடல் கேட்டுட்டு அப்படியே போங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் மெர்சல் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேக் எழுதின இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான். பட் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைலாஷ் கேர், சத்யபிரகாஷ், தீபக் மற்றும் பூஜா ஏவி இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடி இந்த ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிதிரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

இந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 9:37 ஆயாச்சு. பரபரப்பா சுறுசுறுப்பா கிளம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த மாதிரி பாடல்லாம் கேட்கும் போது இன்னும் மோட்டிவா இருக்குல்ல.

இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து ஏழாம் அறிவு திரைப்படத்தில் இருந்தா வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னு கேட்குறீங்க, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் பிரகாஷ் மற்றும் கார்த்திக், ஸ்ருதி ஹாசன் மற்றும் ஷால் இங்கெல்லாம் சேர்ந்து பாடின இந்த பாட்டை எழுதுனது வந்து நாமத்துக்குமார். மற்றும் இதுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். எஸ் இந்த ஒரு பாடலை வந்து கேட்டுட்டு வாங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 9:43 ஆயாச்சு.
1: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
3: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
2: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுனா லைஃபே இல்லன்னு ஆயிருமா. எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
2: ஆமா இல்ல, நான் அடுத்த

0: எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
1: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனான ப்ரோமோ கேட்டு முடிக்கும் போது நேரம் வந்து 9:45 ஆயாச்சு. லைஃப்ல எல்லாம் அப்படிதான், நான் தோத்துட்டேன் அப்படி உட்காந்துடணுமா? கிடையாது. நோ நோ நோ நோ நோ நோ, எழுந்து நடக்கணும். அதுதான் எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் தான். யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் மற்றும் கல்பனா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டை எழுதியது விவேகா. எஸ் இந்த பாட்டுக்கு இசை வந்து டிஎம்மானவர்களை சேமிச்சிருக்காரு. எஸ் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நிறைய பாடல்கள், அசத்தலான பாடல்கள்லாம் வந்துட்டே இருக்கு. நீங்கள் எல்லோரும் ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் வேலையை இன்றைய நாளாக அழகாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கணும். எஸ் இப்போ பாடல் கேட்டு வாங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: பதில் சொல்றேன் தமிழையா.
1: இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப துள்ளலான ஃபாஸ்டான பாடலாம் கேட்டுருந்தோம். இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 9:55 ஆயாச்சு. ரெயின்போ ராப்ல இறுதியாக நிறைவாக ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. இதோட கலம்பரியாசரன் கேட்டால் கிடையாது. அடுத்து வந்து ரம்யா கூட ஒரு கேம் ஷோவில் வந்து நானும் ரம்யா விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னு வந்து இப்போ தான் எனக்கு கொஞ்சம் விளக்குனாங்க. இல்லை நான் காலர் சரி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் காலர் கூட சேர்ந்து கேம் தான் விளையாட போகிறேன் அடுத்த ஒரு மணி நேரம். அதுக்கு அடுத்து இன்னும் அழகான பாடலாம் கேட்க போகிறோம், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக எந்திரன் திரைப்படத்திலிருந்து தான் இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் விஜய், பிரவீன் மணி மற்றும் யோகி பி பாடிய பாடல். பிரவீன் மணி எழுதிய இந்த பாடலுக்கு இசையமைத்தது ஏஆர் ரஹ்மான். எஸ் இந்த ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுள்ள

0: ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே டூலு.
1: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக அமையும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் அருகே பணிக்கம்பாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ.

0: 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா அண்ட்
1: ஆர்ஜே சரஞ்சய் ராமன்.
0: எஸ், இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அப்படியே பயங்கரமா கேம் ஷோ வந்து பண்ண போறோம். சரண் கிட்ட கேட்டிருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்னு, இல்ல இல்ல நான் காலராவே இருந்தேன்.
1: நீங்க உங்க கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி எனக்கு இருக்கு. நான் காலர் சைடே நின்னுட்டு காலர் கூட சேர்ந்து விளையாடுறேன்.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு சரணும் வந்து காலராக இருக்க போறாரு. இடையில இடையில அவரும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கேம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருமே நிறைய கேள்விகள் கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அப்படின்னு அது இந்த நினைப்பு தான்.
0: ஓகே, ஸோ கேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு கதாபாத்திரம் சொல்வேன், அதாவது ஒரு நேம் சொல்வேன், அந்த பேர்ல அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்த்தின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கார்த்தின்ற கேரக்டர் நேம் வச்சு ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு, அது என்ன படம், எந்த நடிகர் அப்படின்னு சொல்லணும்.
1: இப்ப கார்த்திக் அப்படின்னா எனக்கு ஒண்ணு தோணுது.
0: என்ன தோணுது?
1: நீ தாண்டி வருவையா? கரெக்டா?
0: எக்ஸாக்ட்லி.
1: அப்பாடா, ஒரு
0: மாதிரி நம்பவே கூடாது. இப்பதான் தெரியல, புரிய புரியல சொன்ன உடனே தோணுது.
1: நீங்க காலர் கிட்ட சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்றீங்களா, புரிஞ்சுக்கிட்டேன்.
0: நினைக்கிறேன் அப்படி இல்ல அப்படின்னா

0: வாழ்வே மாயம் திரைப்படத்தில இருந்து தேவி
1: ஸ்ரீதேவி
0: அதே பாட்டுதான் வரப்போகுது. எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் வாளியின் வரிகளில் கங்கை அமரின் அமரனினுடைய இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: எல்லாமே சமதுல

0: எஸ் அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 10:10 ஆயாச்சு. கெட் செட் கோ தான் கேட்டிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ நான் ஆர்ஜி சரண் ஜெயராமன் இருக்கேன், மற்றும் கூட
1: ஆர்ஜி ரம்யா சங்கர்.
0: எஸ் ரொம்ப அழகான கேம் தான் ஜெயலப்புறம். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ரம்யா காவலர்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க, வெயிட் பண்ணிருக்காங்க. பேசுறோமா?
0: யா ப்ளீஸ்.
1: எஸ்
0: வணக்கம் ரெயின்போ, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜா அப்படின்ற கேரக்டர்ல நேம்ல நடிச்சிருக்க நடிகர் எந்த படத்துல இருந்து?
2: ராஜா.
1: ஆமா, ராஜா.
2: ராஜா இது ராஜா சின்ன ரோஜா, அதுல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பாரு.
0: அப்படியா? ராஜா சின்ன ரோஜால சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பாரு. அவர் பேர் என்ன?
1: ஓகே
0: சரி, ஓகே. அடுத்த காலர்,
1: தேங்க் யூ சோ மச் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. எஸ் அடுத்து நேருக்கு பேசிடுவோமா?
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சரண் ராஜா ஜெயராஜிக்கும் ரம்யா சங்கருக்கும் காலை வணக்கம்.
0: அப்படியே பேர் எல்லாம் தப்பு தப்பு தப்பா பேர் சொல்றேன். ரம்யா சங்கர்ல ரம்யா, ரம்யா சங்கரா?
1: ஆமா.
0: அப்படியா?
1: உங்க நேம் மட்டும் மாத்தி.
0: என்னோட பேர் ரம்யா சரண் ஜெயராமன். யா ஓகே. எனிவேஸ், இந்த பேரு தப்பா சொல்றாரு. இப்ப படம் பார்த்திபன் நலமா இருக்கேன். இப்ப உங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க பாருங்க, கண்டுபிடிங்க.
3: ராஜா தானே?
1: ஆமா. அதுல வேற பேர் இருக்கா? வேற மூவிஸ்
0: கண்டுபிடிக்க.
1: சில நேரம் அவங்க சொல்றது வந்து நமக்கே டவுட் வந்துடும். ஒருவேளை அந்த படத்துல
0: இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குதுதான். ரெண்டு பேரும் கரெக்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த
1: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். சொல்லுங்க ரம்யா, பேர் சொல்லுவாங்க. ரம்யா அந்த பேரை கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
1: எஸ் என்ன பேரு கலாமா உங்களுக்கு வந்து? தேவா.
4: தேவா?
1: ஆமா.
0: தேவாவா?
1: ஆமா தேவா.
0: தேவா அப்படின்னு மண்டைக்குள்ள ஓடுது எனக்கு பேரு. சொல்லுங்க உமா. கலா சொல்லுங்க. கலா
4: தேவா வந்து இதுல படத்துல
1: என்ன படம்? படம் பேர் என்ன?
4: படம் பேரா?
1: கிட்ட நெருங்கிட்டீங்க. படம் பேரா?
0: தேவா.
1: விட்டா சரண் இப்ப அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிடுவாரு.
0: ஓகே, அடுத்த காலருக்கு வழி விட்டுலாம். தேங்க்யூ கலா, தேங்க்யூ சோ மச்.
1: எஸ் அடுத்த நேர்கிட்ட கேட்டு பாப்போம் அந்த படம் பேர் கரெக்டா சொல்றாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: குட்டம் ரவி, சென்னை பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம் இல்ல சார். ஓகே சொல்லுங்க. ஓகே, தேவான்ற பேருக்கு அந்த அந்த கதாபாத்திரம் யாரு எந்த படத்துல எடுத்து நடிச்சா?
5: நம்ம சூப்பர் ஸ்டாரோட தளபதி படத்துல இருந்து அவர் பேர் தேவா.
0: வா, கரெக்ட். நான் வேற சைடு போனேன், நீங்க இந்த சைடு வந்துட்டீங்க. எனிவேஸ், கரெக்டா சொன்னீங்க. தேங்க்யூ.
1: அடுத்த
0: காலர் இருக்காங்களா?
1: எஸ் அடுத்த காலருக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்
0: நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு கேம் தான்.
1: எஸ் நம்ம உடனே நினைச்சோம் இல்லையா தேவா?
0: நாம இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஆனா பரவாயில்ல. எஸ்
1: எஸ் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: எஸ் பாடல் கேட்டு வந்துடலாம்.
1: தம் திரைப்படத்துல இருந்து உதித் நாராயணன் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் தேவாவுடைய இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.
0: இங்க எல்லாம் பேச மதுளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 10:21 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
2: ஆர்ஜே சரஞ்சயராமன்.
1: எஸ் இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்ததா 11:02 கரெக்டா உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி வந்து வர இருக்கு. அந்த நிகழ்ச்சியில பன்றி வளர்த்து பணம் பார்ப்போம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி வந்து வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியில பி இளங்கோ கார்னோடையிலிருந்து பங்கேற்க இருக்கிறார். அதனால நேயர்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எஸ் சரண், கேம் குள்ள போயிடலாமா?
2: எஸ் கேம் குள்ள போயிடலாம்.
1: எஸ்
2: வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து?
3: வணக்கம்
2: வணக்கம்,
3: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
2: வாணிதேவிமா சொல்லுங்க,
3: எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம்.
3: அந்த அந்த கதாபாத்திரம் வந்து வாணி படம் அஜித்துக்கு உள்ள ஒரு
2: சூப்பர்.
1: அது சொல்ல மாட்டோமே,
2: தேவா.
1: நன்றி நன்றிமா.
3: அது ஒண்ணு, நீங்க சொல்ற கதாபாத்திரம் எல்லாம் நிறைய படத்துல நடிச்சிருப்பாங்க.
1: ஆமா,
3: புரியுதா?
1: ஆமா ஆமா.
3: அதனால நீங்க என்ன செய்யணும், ஒண்ணு நடிகர் சார சொல்லி என்ன படம் காலுங்க,
1: வணக்கம் ரெயின்போ.
4: இருவருக்கும்
2: வணக்கம். நான் வேலூர்
1: மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்
2: பேசுறேன். சந்திரசேகர் சைடு சொல்லுங்க, கண்டுபிடிங்க சந்திரசேகர்.
4: வினோத் அப்படிங்கிற கேரக்டர் எந்த படத்துல யாரு நடிச்சது?
2: கரெக்ட்.
1: தெரியுமா இந்த மாதிரி பேர்ல எத்தனை படங்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேதர் பண்ணிட்டு போனோம். அதுதான் வந்து இன்னைக்கான கேமா இருக்க போது. எஸ் அதுவுமே கூட கரெக்ட் தான். தேங்க்யூ தேங்க்யூ
2: தேங்க்யூ.
4: எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு
2: நான் உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ சந்திரசேகர், அது போதும் எனக்கு. அபத்திட்டீங்க. தேங்க்யூ, பை பை.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
2: எஸ் அடுத்த காலர். ஓகே, அடுத்த காலர் போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டலன்னு நினைக்கிறேன்.
1: எஸ் கண்டிப்பா ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. அதாவது கடைசி பாட்டு வந்து மீனாட்சி மீனாட்சின்னு ஒரு பாட்டு கேட்டு வந்தோம் இல்லையா? இப்ப இந்த பாட்டு, சாரி, கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு கேட்டோம். இப்ப இந்த பாட்டு வந்து மீனாட்சி மீனாட்சின்னு ஒரு பாட்டு வரப்போது. ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு. தேவா சபேஷ் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்தோட வரிகள்ல தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே சமதுல.
5: நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
6: கூப்பிடு கூப்பிடு.

0: வணக்கம்
1: உங்க
0: பேர் சொல்லுங்க.
2: ஆண் கதாபாத்திரம் இல்ல பெண், சுஜாதான்னு பேர் வச்ச பெண் கதாபாத்திரம் எந்த படத்துல எந்த நடிகை நடிச்சிருக்காங்க? ஆமா, சுஜாதான்ற பெண்.
0: நான் பேசுறது கேக்குதா? சுஜாதான்ற கதாபாத்திரம் பெயர் கொண்ட அந்த ஒரு நடிகர் யார்? கேரக்டர், அந்த கேரக்டர் நடிச்ச அந்த நடிகை யாரு? என்ன படம்? சரி, சுஜாதா அப்படின்னு கதாபாத்திரத்தை நடிச்ச அந்த நடிகை யாரு? அந்த படம்
1: என்ன?
2: படையப்பா.
0: அது சுஜாதா இல்லையே.
1: சொல்லுங்க.
0: நீங்க
2: வணக்கம்.
1: கதாபாத்திரம்
2: எந்த படத்துல இருந்து எந்த நடிகர்?
1: குட்டி கதாபாத்திரம்.
2: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
0: ரம்யா. கிட்டதான் பேசுவார் போல. ரம்யா பேசுங்க. குயில் கோபி.
2: வணக்கம் வணக்கம். வேற எங்க இருந்து?
3: வணக்கம் வணக்கம் ஏலம் சார். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. ரம்யா பேசுங்க.
2: சொல்லிடலாமா உங்களுக்கு? ஓகே
3: சொல்லுங்க.
2: வீரா அப்படின்ற கதாபாத்திரம் எந்த திரைப்படத்துல இருந்து எந்த நடிகர்?
3: வீரா ரஜினி படம்.
2: ஓகே, அப்புறம் என்னன்னு வேற நிறைய எதிர்பார்க்கறோம் உங்ககிட்ட இருந்து.
0: ஒன்னு கண்டுபிடிச்சீங்க, சூப்பர், நன்றி. ஆஹா, ஓகே ரம்யா, தேங்க்யூ சோ மச். கூயிட்டே இருக்கும்.
2: இந்த நிகழ்ச்சி இதே மாதிரிதான் கலகலப்பா போக போது என்னோடையும் சரணோடையும். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா
0: உடனே போன் எடுத்து 298-60

0: 0908 2952 5254 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி கூட பேசலாம்.
1: எஸ், அண்ட் அதே மாதிரி 11:02 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி வந்து இருக்க போது, அந்த நிகழ்ச்சியில பன்றி வளர்த்து பணம் வளர்ப்போம் பணம் பார்ப்போம் அப்படின்ற நேரடியான தொலைபேசி நிகழ்ச்சி, அதாவது காலர் ஷோ தான் இருக்க போது. இந்த நிகழ்ச்சியில காரனோட பி இளங்கோ அவர்கள் பங்கேற்கிறார். அதனால இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நேயர்கள் வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு பயன்பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம்.
0: எஸ்,
1: ஓகே, நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: என்ன பாட்டு? இப்ப என்ன பாட்டு சொல்லுங்க.
1: ஓகே, இப்ப என்ன பேர்ல வரப்போதுன்னு கெஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது மையப்படுத்தியே வந்து ஒரு பாடல் கேட்டோம். இப்ப வந்து கண்ணன் அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு பாடல். கண்ணன் வந்து பாடுகின்றான், அதேதான் இரட்டை வால் குருவி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல்.
0: ஜானகி பாடிய பாடல், இளையராஜா இசையில. யார் எழுதுனா?
1: நான் காமராஜன் எழுதிய பாடல்.
0: அதே பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டு எழுதுறீங்களா? 101.4
1: எல்லாமே சமதோலு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: எஸ், நேரம் சரியாக 10:40 ஆயாச்சு. கெட்ஸ் அட் கோல் தான் வந்து ரொம்ப அழகான கேம், அழகான பாட்டு, சூப்பரான கேம் விளையாடிட்டு இருக்கோம். எஸ் ரம்யா, அடுத்து யார் கால் இருக்காங்களா?
2: எஸ் இருக்காங்க, பேசுவோமா?
1: எஸ் கேட்கலாம்.
2: வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: கார்த்திக் பேசுமா?
1: கார்த்திக், சொல்லுங்க. கார்த்திக்
3: கேளுங்க,
1: கேளுங்க ரம்யா,
2: ரெடியா இருக்காரு போல. ஓகே, உங்களுக்கான பேர் வந்து சூர்யா.
3: சூர்யாவா?
2: ஆமா.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
2: இணைப்புல இருக்கீங்க? சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: எந்த
2: படத்துல இருந்து வர கதாபாத்திரம் சொல்லுங்க. ரொம்ப வந்து எமோஷனலான ஒரு கதாபாத்திரம்.
4: அனிதா
1: ரொம்ப எமோஷனலான கதாபாத்திரம். தமிழ் சினிமால முக்கவாசி எமோஷனலான
4: கதாபாத்திரம்.
1: ஏதாவது க்ளூ கொடுங்க ரம்யா எங்களுக்கு.
2: ஓ, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே. ரொம்ப ஃபேமஸான பாட்டு கூட வரும். அந்த படம் பேர் கூட 7 சொல்லி ஸ்டார்ட் ஆகும்.
1: ஏழாம் அறிவு. அப்பாடா, எங்க சைடு ஒரு கோல். தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூங்க.
1: அடுத்த காலர்.
2: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: காலை வணக்கம் ரம்யா மேடம் அண்ட் ஜெயராமன் சார்.
1: காலை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: வெங்கட், ரம்யா வெங்கட்க்கு ஒரு நல்ல ஒரு கூதல சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
5: நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, இந்த வீரால வந்து விக்ரம்னு ஒருத்தர், ராவணன்ற விக்ரம் படத்துலயும் பீஸ்ட்ல நம்ம விஜய் சார் நடிச்சிருக்காரு, அவர் பேரு வீரா தான்.
1: அடுத்த கலர் பழங்கள். சாரி, நம்ம நேம் போயிடலாம்.
2: எஸ், அடுத்த நேம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி 11:02 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி வந்து இருக்க போது. பன்றி வளர்த்து பணம் பார்ப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நேரடியான தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில கார்னோடையிலிருந்து பி இளங்கோ அவர்கள் வந்து பங்கேற்கிறார். ஆகவே நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பயன்பெறுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். எஸ் நேயர்கள் கிட்ட பேசலாம். சரண்,
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழ்த்துக்கள்.
1: தெரிஞ்ச
2: வராரு இல்ல, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூனிவர்சல்.
1: நன்றி நன்றி. அடுத்த கால் இருக்காங்களா?
2: எஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: எஸ் இப்ப என்ன பாட்டு?
2: எஸ் இப்போ வந்து சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்து இருக்கு. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னு கெஸ்
1: பண்ணீங்களா? புதுமா பிள்ளைக்கு அதுவா?
2: இல்ல, இது பேர் வச்சு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டு.
1: இல்லங்க ஐயா, இல்லங்க ரம்யா.
2: வரப்போது கமல்ஹாசன் மனோரமா இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4
1: எல்லாமே சமதூரம்.

0: ஆகிட்டு இருக்கு. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கும் நானும் சரணும் வந்து இணைஞ்சிருக்கோம்.
1: ராஜா கையை வச்சு அது ராங்காக போனதே இல்லைன்ற மாதிரி பாடல் ராஜாவோட பாடலாம் கேட்டுட்ருக்கோம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்து காலர் இருக்காங்களா?
0: எஸ் காலர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 11:02 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி வந்து இருக்க போது பன்றி வளர்த்து
1: வளர்த்து பணம் பார்ப்போம் அப்படின்ட்டு தலைப்பில் வந்து காரனோட இளங்கோ அவர் பேர் இல்லையா, அவர் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பன்றி வளர்த்து பணம் பார்க்கலாமா அப்படின்ட்டு எனக்கு வந்து முன்னாடி நான் பேப்பரில் படி புக்கிலலாம் அந்த ஒரு ஆர்டிக்கலாக வரும், பட் அது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் அதில் பார்க்கும்போது எப்படி இது அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு நானும் அதை பார்க்கும்போது எஸ் நானும் அந்த நிகழ்ச்சி நான்
0: தான்
1: இருக்க போறேன்னும் போது எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு, நானும் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நேர்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு எப்படி பன்றி வளர்த்து பணம் பார்க்கலாம் அப்படின்னு அதை பத்தின சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 11:02 உங்களுடன் ரெயின்போல கால் பண்ணி பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-00-38 அப்படின்னா 2952-00-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணலாம் ரம்யா.
0: எஸ் இப்போ ஹெட் செட் கோல நம்ம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சிகள் பேரலாமா?
1: ஆ போலாம் போலாம், நான் ரெடி. ஹலோ வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: இருவருக்கும் காலை வணக்கம். என்னோட லைவ் போகும்போதுதான் நீங்க இது போட்டுறீங்க, பாட்டு போட்டுறீங்க.
1: பாட்டு யாரும் பாட்டு போடுறீங்க யா? இருங்க ஒரு நிமிஷம், ரொம்ப நேரமா டைப் ட்ரை
2: பண்றேன்.
1: நான் இருக்க உங்களுக்கு பேசுறதுக்கு இருக்கு. யார் ரம்யா பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: சூப்பரா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர்மா. சரி
1: சொல்லிரலாமா? சூப்பரா இருக்கு ரம்யா.
2: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான பேர் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்? ஓகே, சின்ன
1: பேசுறீங்க அத சொல்லுங்க. பெரும்பாக்கம் வனஜா. அடுத்த வாட்டி இவங்க எல்லாம் வந்து கேம் போய் கேளுங்க,
0: என்ன
1: அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா நாங்க லைன? நாங்க வந்தாலே பிஸி, ஒரே பிஸி.
0: என்ன பேரு? ஓகே, உங்களுக்கான பேரு தனலட்சுமி.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ.
0: ஆமா, ஈஸியா கொடுத்திருக்கேன் உங்களுக்காக.
2: பாரு ஞாபகம் இல்ல, ஆனா இந்த இது கேட்டீங்களா முன்னாடியே,
1: நாங்க எதிர்பார்க்கிற அந்த தனலட்சுமி வரணுமே. எஸ் அடுத்த
0: பாப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: வேலவாக்கத்துல இருந்து மணிமாலா மேடம்.
1: மணிமாலா சொல்லுங்க.
0: வணக்கம்
1: ரெயின்போ, யார் எங்க இருந்து? சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பேர் சொல்லலாமா? சொல்லுங்க ரம்யா.
0: எஸ் உங்களுக்கான பேர் வந்து என்ன சொல்லலாம்? ஓகே, ஜோ. சமீபத்துல கூட ஒரு படம் வந்திருக்கும் இந்த பேர்ல, ரொம்ப ஃபேமஸ் ஆன. ஓகே ஓகே, நன்றி நன்றி.
1: சரோஜா தேவி.

0: வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஜெயராம சாருக்கும் நீலாம்பரிக்கும் திருவெட்டூர் பத்மாவதி. வணக்கம்.
2: வணக்கம்மா, வணக்கம். ஓகே, அம்மாவுக்கு ஒரு நான் பேர் சொல்லுங்க.
0: அவங்களுக்கு பேர் சொல்றதுக்கு என் பேரை மாத்தி மாத்தி சொல்றேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, என் பேரு சொல்லுங்க அப்படின்னு. சரி ஓகே, பரவாயில்ல, அடுத்த தடவை அம்மா சொல்லுவாங்க.
1: ரம்யா, நான் இனிமே சொல்ல மாட்டேன்.
0: சரி சரிமா சரிமா, உங்களுக்காக பேர் சொல்லட்டுமா?
2: சரிங்க, இப்ப பேர் சொல்லுங்க.
0: சரி சொல்லட்டுமா உங்களுக்கான பேரு?
1: சொல்லுமா.
0: ஓகே சரி, நிறைவு காலர் அப்படின்றதுனால ஓகே. முத்தழகு. என் பேர மாமா. சரி சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து எந்த நடிகை?
1: ஓஹோ, ஆமாமா ஆமாமா, முத்தழகு முத்தழகு மச்சிலுமா.
0: எங்க எங்க
2: மனசுல இருக்குதா, வாயில வரலையா? நான் சொல்லட்டுமா? அம்மா கூட சேர்ந்து நான் அந்த படத்தோட பேர் சொல்றேன், பருத்தி
0: வீரன். நன்றி நன்றி,
2: தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.
0: எஸ், ஒரு வழி எப்படி டைம் போச்சுன்னே தெரியல இல்லையா?
2: இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல, ஜாலியா இருந்துச்சு.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ரெமோ திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது FM Rainbow 101.4.

0: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 13,092 பள்ளிகள் PM ஸ்ரீ பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதன் மூலம் இளையோரின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை.

தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்த்ரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கிய ரஹானே அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பேச போறோம். பன்றி வளர்த்து பணம் பார்ப்போம். இது வந்து தொடர்பா வந்து நம்ம கூட காரனோட பி இளங்கோ அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சரவணன் சார் கிட்ட ரெண்டு பேருக்கும் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம்.
3: சரண் ஜெயராமன் சொன்னது போல இது வந்து ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நம்மோடு இணைந்திருப்பவர் இளங்கோவன், காரனோடை. இந்த காரனோடை கிராமத்தில் ஒரு பன்றி பண்ணை வைத்திருக்கிறார். ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், எது வேணால் வளர்க்கலாம். பன்றி வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் பெரிய சந்தேகமே வரும். எனக்கு கூட முதல்ல அப்படி தான் வந்துச்சு. அதான் சென்னையில் வந்துட்டு பண்ணி வளர்க்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அதை ஆனால் பன்றி வளர்க்கலாம், பன்றி வளர்த்து நிறைய பணம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய அனுபவம் உள்ளவர் தான் பி இளங்கோவன். அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் பன்றி பற்றிய நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். கண்டிப்பாக
1: பேசலாம். சொல்லுங்க சார், காலர் இருக்காங்க, பேசலாமா?
3: முதல் காலர்
1: வணக்கம். ரெயின்போ யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலா, எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணம் இருந்து பேசுறீங்க?
4: ஆமா.
1: ஓகே, நம்ம கூட வந்து இன்னைக்கு பன்றி வளர்ப்பு பத்தி தான் வந்து பேச போறோம். அது பன்றி வளர்ப்பு பத்தி பேசி அதுல அது மூலமா எப்படி பணம் பார்ப்போம் அப்படிதான் பேச போறோம். நம்ம கூட வந்து கேக்குதுங்களா? ஆமா, பன்றி
3: பன்றி வளர்க்கலாமா?
4: அதை பத்தி செடி பத்தி
3: பன்றி வளர்ப்பு பத்தி நீங்க கேட்டே ஆகணும்.
2: அவங்களே கேக்கலாம், நீங்க என்ன வளர்க்கலான்ற ஐடியால இருக்கீங்க மேடம்?
3: செடி கொடி தான்.
2: செடி கொடி வளர்த்தா
4: தோட்டம் வச்சிருக்கிறான், அதை பத்தி சரண் சார் சொல்வாரு, அவர் தான் வந்து

0: நான் கால் பண்ணேன்.
1: ஓகே
2: சார் இருக்காரு, நீ செடி கொடிகள் பத்தி கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம், ஆனா பன்றி வளர்க்கலாம்னு சார் சொல்றாரு. என்ன பன்றி வளர்க்கலாம், எப்படி எப்படி வளர்க்கலாம்? நமக்கு தெரிஞ்சாலும் அந்த கருப்பு கலர்ல அப்படியே மூணு போயிட்டே இருக்கும், அந்த பன்றி தான். அந்த பன்றியா சார்?
1: அந்த பன்றியை பார்த்தா அரசாங்கம் எங்க வேணா சுட்டுக்குள்ள உத்தரவு இருக்கு, அது வளர்க்க கூடாது. அது மானாவாரி பன்றிகள், அது வளர்க்கறதுக்கு அரசாங்கத்துல அனுமதி இல்லை. இது வந்து வளர்க்குறாங்க, சட்டபூர்வமா வளர்க்க கூடாதுங்கம்மா. அதெல்லாம் சட்ட விரோதமா பண்றது தான். வளர்ப்பு பன்றி வேற, இது மாதிரி மானாவரியா வளர்ற பன்றி வேற. அதாவது இது வந்து பிராய்லர் கோழி மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள அது பண்ணை அமைச்சு வளர்க்கறது. இதுல மூலதனம் குறைவு, உழைப்பு குறைவு, வருமானம் அதிகம். நீங்க நார்மலா இப்ப செடி கொடி வளர்க்குறேன்றீங்க, அது உங்களுக்கு பணத்துக்கு ஆதாரமா வளர்க்க போறீங்களா இல்ல நீங்க ஒரு ஹாபிக்காக வளர்க்க போறீங்களா?
0: ஒரு ஹாபிக்காக சார்.
1: அப்ப சரிங்க, அது அப்ப நீங்க இது இது இதுக்கு பதில் அதுக்கு என்னால சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது பணத்துக்காக ஒரு உபரி தொழிலா பண்ணணும்னா நீங்க இதை பத்தி விளக்கங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? மிக்க நன்றி, மிக்க நன்றி.
3: பணத்துக்கு இந்த பன்றி வளர்த்து பணம் பெறலாம், பணம் பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம சார்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அடுத்த காலர் இருக்காங்க, பட் ஓகே காலர் இல்லை சார், எனக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு, நம்ம அதை பத்தி பேசலாம். பன்றி வளர்க்குறதுனா அதுக்கு ஏன்னா இடம் வந்து எப்படி இருக்கணும், அதெல்லாம் பத்தி தான் அங்கே வந்து கேள்வி கேட்க போறோம். ஸோ நேயர்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2986000038 இல்லைனா 2952005554 கால் பண்ணலாம். இப்போ ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் பேசுங்க சார். வணக்கம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
4: வணக்கம். உங்க காரமணிக்கு வந்திருக்கேன் சார். நான் தேருக்கு வந்திருக்கேன், ஒரு கல்யாணத்துக்கு போறப்போ காரமணி வழியா தான் அந்த செந்திருப்பதிக்கு போறேன்
1: சார். ஆமாங்க ஆமாங்க.
4: காரமணியில இறங்கி எங்க போகணும்?
1: ஆமாங்க.
4: அது அந்த வழியில தான் உங்க பண்ணையா?
1: ஆமாங்க.
2: நீங்க சாரோட நம்பருக்கு சொல்லுவோம், புரிஞ்சுக்கீங்க?
4: ஹலோ
2: ஐயா கேக்குதா?
1: நீங்க அதை பற்றி தகவல்களை என்னோட அலைபேசி என்ன பகிர்வாங்க?
2: நீங்க
1: வந்த வாசியிலயும் ஒரு பண்ண இருக்கு என்னுடையது, அது அது மிகப்பெரிய பண்ணது. நீங்கள் அங்கே கூட தொடர்பு கொள்ளலாம்.
4: வெண்பன்றியெல்லாம் வளர்க்கலாம்ல சார்?
1: வெண்பன்றி மட்டும்தான் வளர்க்கணும்.
4: அது கருப்பண்ணி வந்து அது ஆய்ப்பண்ணி.
1: ஆமாங்க. அது வளர்க்கலாம், வளர்க்கறதுக்கு அனுமதி இல்லை. வெண்பன்றி வளர்க்கறதுக்கு தான் அரசாங்கம் அனுமதி உள்ளது.
4: அது கருப்பண்ணி வந்து அது அதே வளர்ந்துக்கும்.
1: அது மானாவாரி சாகுபடி மாதிரி
4: வளர்ந்துக்கும்.
1: ஆமாம்.
2: எப்படி பன்றி வளர்க்கணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாச்சு, ஏன் அதில் இறங்கினீங்க, எவ்வளோ நாளாக இறங்கி?
1: எல்லாம்
2: முதல்ல வந்து காரணோடையில் ஒரு பண்ணேன்.
1: ஆமாங்க.
2: வந்தவாசி.
1: ஆமாங்க ஆமாங்க. அதாவது நான் எல்லாருமே நாள் ஆரம்பத்தில் பணத்தை நோக்கி தான் ஓடினு இருக்கோம். எது போட்டால் எது எது வளர்த்தா என்ன பண்ணலான்றத ஃபஸ்ட்டு முதலாளி ஆகணும்னா விவசாயம் தான், வேறு வழி கிடையாது. விவசாயத்தில் நம்ம அதிகப்படியான பலன் எதிர்பார்க்க முடியல இப்போ இருக்கிற காலகட்டத்தில். என்னென்னா மகசூல் இருந்தால் எல்லாருமே இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டால் ஊரில் இருக்கிற எல்லோரும் வெண்டைக்காய் போடுவாங்க, அரிசி போட்டால் எல்லோரும் அரிசி போடுவாங்க. இப்போது எது டிமாண்ட் இருக்கோ அதை இன்றைக்கி விதைச்சா என்றைக்கு அறுவடை பண்ண முடியும், அன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்கும்னு தெரியாத பண்ணுற விவசாயத்தில் தான் மக்கள் தன்னோட நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. எப்போவுமே ஒரே பயிரிடுற விவசாயிகளும் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும், அவங்க ஈஸியாக சந்தைப்படுத்திட முடியும். அதே மாதிரி லாபம் அதிகமான கால்நடை எது அப்படின்னு சிந்திச்சு பார்த்ததில் எல்லாத்த பற்றியும் நான் ரிசர்ச் பண்ணேன். கோழி வளர்ப்பை பற்றி, ஆடு வளர்ப்பை பற்றி, மாடு வளர்ப்பை பற்றி, இது மூணுலேயும் உழைப்பு அதிகம், பட் பலன் என்னவோ பெரிய பலன் கிடையாது. நானும் ஒரு சில பண்ணைகள் போட்டு பார்த்தேன், சில நண்பர்களை சந்தித்தேன். சந்தைப்படுத்தினாலும் வாய்க்கும் கைக்கும் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் தான், நாளைக்கு உயிர் வாழறதுக்கு உண்டான பணம் தான் இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கிது. பட் ஆனால் இதில் வந்து இந்த ஃபுட்டு உணவை அதிக பிராய்லர் கோழியோட கான்செப்ட் தான், எடுக்கிற உணவை அதிகப்படியாக கறியாக மாற்றும் தன்மையுடைய ஒரே பிராணி வெண்பன்றி மட்டும்தான்.
2: அதில் உங்களுக்கு நிறைய அனுபவம்.
1: ஆமாம்.
2: சிறு விளம்பர இடைவேளை மறுபடியும் நான்
1: கண்டிப்பாக.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், இப்போது PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: எஸ் நேரம் 11:11 ஆயிடுச்சு. உங்களோட ட்ரெயின் போல தான்
4: நினைச்சிருக்கீங்க. பன்றி வளர்ப்பு மற்ற கால்நடைகளை விட பன்றி வளர்க்கறது மட்டும்தான் சிறந்த பலனை கொடுக்கும். மற்ற கால்நடைகள்ல இதில் கிடைக்கிற லாபம் அதில் கிடைக்காது. இதில் 10 ரூபா கிடைச்சதுன்னா அதில் 100 ரூபா கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். ஆமாம், அதாவது இப்போ 100% மோர் ப்ராஃபிட். இதில்
5: சொசைட்டியில் ஒரு நேம் வேணுமா? இளங்கோ சார் என்ன பண்ணுறாரு, பண்ணி வளர்க்குறாருன்னு சொல்லுவாங்க.
4: கரெக்டு, சொல்லிட்டு போகிறாங்க. இளங்கோ சார் பணக்கார ஏழையன்றது தான் எண்ட் ஆஃப் த டோ. நான் பண்ணி வளர்க்குறேன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தரோட வியாபாரம் பண்ணி தான் வளர்க்குறேன், வேறு எதுவும் சட்டவிரோதமாக வளர்க்கல. நான் தவறான தாவரங்களோ இல்லை போதை கொடுக்கும் பொருட்களோ இல்லை மற்றதோ நான் பண்ணுறது கிடையாது. நான் வளர்க்குறது பியூர்லி அரசாங்கம் பயிற்சி கொடுத்து பண்ண சொல்கிற ஒரு விஷயத்தை நான் பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குது. நிறைய வங்கி உதவிகள் கிடைக்குது. இன்றைக்கி கால்நடை துறையில் இருக்கிற உதாரணத்துக்கு நான் சில டாக்டர்ஸ் பேரை கூட சொல்லலாம். இங்கே சென்னையில் மாதவரம்ல இருக்கிற டாக்டர் டென்சிங், அப்புறம் டாக்டர் முருகன்,
5: டென்சிங்
4: ஆமாம், டாக்டர் முருகன், அப்புறம் ரமேஷ் நாமக்கல்ல இருக்காரு. இந்த 3 பேர் இந்த பன்றிக்காக நிறைய டெடிக்கேட்டடாக இந்த விவசாயிகளுக்காக எப்போ அழைத்தாலும் அதுக்குண்டான இதை சொல்கிறாங்க. அது இல்லாமல் எப்போ அடிக்கடி கருத்தரங்கம் இது மாதிரி சில இது கூட்டங்கள் இது பண்ணி பயிற்சிகள் பண்ணி நிறைய என்ன சொல்கிறோமோ அதை ஏற்றுக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகளுக்கு உதவுறாங்க. இப்போ நவீன பண்ணைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போது நவீன உபகரணங்கள்லாம் வச்சு ஒரு ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க காட்டுப்பாக்கத்துலேயே. அது மாதிரி என்னோட உதாரணத்துக்கு அந்தந்த இடத்துல இருக்கிற விவசாயிங்க அந்தந்த இடத்துல இருக்கிற டாக்டர்ஸை கரெக்டாக அணுகுனா இதுக்கு சரியான உதவி கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னோட ஏரியாவில் திருவண்ணாமலையை சேர்ந்த ஜாயின்ட் டைரக்டர் பொறுப்பு டாக்டர் பாலசுப்ரமணியம்னு இருக்கார். அவர் வந்து ரொம்ப இதுக்காக மெனக்கெட்டு என்ன உதவி கேட்டாலும் வந்து பண்ணுறாரு. என்ன இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்குன்னா உடனே அதுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி டாக்டர் விஜயகுமார், வந்தவாசியில் இருக்கிற டாக்டர் விஜயகுமார், அவரும் இந்த விவசாயிகளுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் செய்கிறாங்க. அரசாங்கம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல, தட் இஸ் நீங்கள் சொன்ன விஷயம் உண்மை. அதாவது இந்த சமுதாயத்தில் வந்து பன்றினாலே எல்லாரும் வந்து இந்த சாலை ஓரங்களில் இருக்கிற இந்த சாக்கடையில் வளர்க்கப்படும் பண்ணுறீங்களா பார்த்ததால அது மேலே ஒரு அருவறுப்பு. இது வெறும் தமிழ்நாட்டிலையும் சென்னை பக்கத்துலேயும் மட்டும்தான் இது மாதிரி அருவறுப்பாக பார்க்குறாங்களே தவிர மற்ற மாநிலங்களெல்லாம் இது மிகப்பெரிய தொழிலாக நடக்குது. நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் இந்த அருவறுப்பு இருக்குது. இன்னொன்றுனா சமுதாயத்தில் ஒரு சாரர் மட்டும் இந்த பன்றி வளர்ப்பு பண்ணுறாங்கன்ற தப்பான ஒரு அபிப்பிராயம் மக்கள் மனசில் இருக்குது. உதாரணத்துக்கு பன்றி இறைச்சி கடைகள்லேயே மற்றவங்களுக்கு தெரியாமல் வந்து வாங்கிட்டு போகிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அது ஒரு நல்ல உணவு. உலகத்தில் 65% நுகர்வோர் இருக்கிற ஒரே மாமிசம் பன்றி மாமி இறைச்சி தான்.
6: 65%
4: இன்னைக்கு பன்றி இறைச்சியிலனா நாளைக்கு சீனர்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க. ஆமாம், எப்படி ஸ்வீட் ஸ்டாலில் சக்கரை இல்லைனா டால்டா இல்லைனா மாவு இல்லைனா இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி பன்றி இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் உதாரணத்துக்கு நாகாலாண்டு எடுத்துங்க, கேரளா எடுத்துங்க, மணிப்பூர் எல்லா இடத்துலையுமே அதுதான் முக்கிய உணவாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊரில் இன்னும் அந்த விழிப்புணர்வு வரல. அதுக்கு அரசாங்கம் இன்னும் அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தால் எங்களுக்கு எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
6: என்னுடைய அடுத்த கேள்வி சார், இந்த பன்றி வளர்ப்பில் எத்தனை வருஷம்?

0: இருக்கிறீங்க?
1: 9 வருடங்கள்.
0: 9 வருஷம். ஆமாம். இதில் நிறைய இனங்கள் அல்லது வகைகள்
1: எல்லாமே யார்க்ஷயர், லேண்ட் ரைஸ், டியூராக், எல்லாமே வெளிநாட்டுலேருந்து வந்த இனங்கள் தான். அப்போ ஆங்கிலேயர்கள் வரும்போது தனக்குண்டான பொருட்களை அவங்க எடுத்துக்கிற உணவு நிறைய பன்றியிறைச்சி தான். அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்த இனங்கள்லாம் இங்கேயே தங்கிடுச்சு. ஃபார் உதாரணத்துக்கு தேயிலை மாதிரி தான், தேயிலை இந்தியாவில் கிடையாது. ஆங்கிலேயர்கள் வரும்போது இன்றைக்கி எல்லோரும் அதுக்கு பழகிட்டோம். அதே மாதிரி பன்றிக்கறிக்கும் பழகிருந்தால் எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அதை மட்டும் பழகிட்டாங்க, இது ஒன்றும்
0: பழகலை. வாங்க பழகலாம், நீங்கள் சொல்லணும்.
1: கண்டிப்பாக பழகணும்.
0: இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான சக்ஸஸ்ஃபுல் இனங்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
1: இதில் கலப்பினம் தான் சக்ஸஸ்ஃபுல். ஃபார் இப்போ எப்படின்னா, நீங்கள் இந்த ஒட்டு மாங்கான்றாங்க, ரெண்டு மாம்பழம் இனங்கள் சேர்ந்தால் தான் நல்ல ஒரு இனம் கிடைக்குன்ற மாதிரி. ஏன்னா லேண்ட் ரைஸ் இது மாதிரி அந்நிய இனங்கள்லாம் வந்து அந்த நாட்டில் வந்து அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வளர்ச்சி இருக்கும், எல்லாருக்கும். நம்ம ஊர் சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வளரணும்னா இது மாதிரி ஒன்றை ஒன்று கலப்பினம் பண்ணி சில இனங்கள் வந்ததால் அது லேண்ட் ரைஸும் சொல்ல முடியாது, யார்க்ஷயர்னு சொல்ல முடியாது, நம்ம ஊர் நேட்டிவிட்டி பிரீட்னு சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல இனம். அதிக இந்த கலப்பினங்கள் தான் வந்து நமக்கு நிறைய எடையும் கொடுக்கும். அதே இதில் மாமிசத்தோட ருசியும் வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் தரமாக.
0: உங்கள்கிட்ட எவ்வளோ பன்றிகள் இருக்கும் சார்?
1: இருக்கும் சார், ஒரு 2500 அந்த அளவுக்கு இருக்கும். தாய் பன்றிகள் ஒரு 200-250 இருக்கும்.
0: ரெண்டு பண்ணையில சேர்த்தா?
1: ஆமாம். இப்போ வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவாசிக்கு மாற்றினிருக்கேன். ஏன்னா அது ஒரே இடத்துல பண்ணுறது, எனக்கு இங்கே ரெண்டு இடத்துல பண்ணால் செலவு அதிகம். அங்கே வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டேன். ஃபேட்டனிங், பிரீடிங் ரெண்டும் சேர்த்த மாதிரி தனித்தனி யூனிட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போ ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறவரே குட்டியை விற்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, கறி பன்றியை விற்கிறவங்க சிலர் இருப்பாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து செய்தால் அதோட பயனே வேறு மாதிரி இருக்கும். இன்னும் நானே சந்தைப்படுத்தினா இன்னும் அதிகபட்சம், அதாவது நானே
0: நிறைய லாபம் பார்க்கலாம்,
1: இரட்டிப்பு லாபம் கிடைக்கும்.
0: இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து விற்பனை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: அப்போ இவ்வளோ 2000 பண்ணி வச்சுருக்கீங்க, பண்ணி பல குட்டி போடணும்னு சொல்லுவாங்க சார்.
1: ஆமாம்.
0: பல குட்டி போடுற பண்ணியை வச்சுட்டு குட்டி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும், முயலும் அப்படி தான்
1: பண்ணும். ஆமாம்
0: இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பண்ணி குட்டி போட்டு போட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும், இதை நீங்கள் எப்படி விற்பனை பண்ணுறீங்க? இந்த பண்ணியை வந்து இங்கே விற்பனை பண்ண முடியலங்கிற ஒரு சிரமம் வேற நமக்கு இருக்குது. என்னது, எங்கே கொண்டு தள்ளுறீங்கன்னு தெரியும்.
1: இப்போ என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு மாதிரி. இப்போ கேரளாவில் வந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. இப்போது இந்தியான்றது எங்கே ஓனால் எந்த பொருளை ஓனால் எடுத்துகிட்டு போய் சந்தைப்படுத்துறதுக்கான சட்டம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கிறது என்னென்னா, உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக பன்றியோட தேவை அதிகமாக இருக்குது. அந்த ஊர் நேட்டிவிட்டி நாட்டு பன்றிகளை மக்கள் விரும்பலை. இந்த சவுத் இந்தியாவிலேருந்து போகிற பன்றிகளை விரும்புகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சிண்டிகேட் பண்ணி எங்களை வந்து தடுக்கிறாங்க. இதுக்கு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் தாழ்மையான எங்களோட விண்ணப்பம் என்னன்னா, விண்ணப்பம் வேண்டுதல்னு கூட சொல்லுவேன், வேண்டுகோள் கூட விடுக்கலை, வேண்டுதல். ஏன்னா இப்போ அவர் தான் கடவுள் மாதிரி இருந்து இதை காப்பாற்றணும் இந்த தொழிலை. எங்களால் அங்கே போய் சந்தைப்படுத்துறதுக்கு அங்கே இருக்கிற மேஃபியாஸ் இருக்காங்க, எங்களை விடாம அங்கே ஒரு அரசு ஆணையை அரசாங்கத்தில் இன்சிஸ்ட் பண்ணி ஏஎஸ்எஃப்னு ஒரு வியாதி வரும், அதுக்கு இப்போ மருந்து இந்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் போன மாதம் தான் இதோட இதெல்லாம் முன்னெடுப்பெல்லாம் நடக்குது, இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்துடும். அது அந்த ஊர் அந்த ஊரில் இருக்குன்னா அந்த ஊர் பன்றிகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுமே தவிர, தமிழ் நார்த் இந்தியா சவுத் இந்தியாவிலேருந்து போகிற பன்றிகை எல்லாமே ஒரு இடத்துல ஒரு கொரோனா வருதுன்னா அங்கே இருக்கிறவங்கள ஐசோலேட் பண்ணலாம், பட்டு நல்லா வியாதி இருக்கிறவங்களே இங்கே வரக்கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அதுக்கு அந்த அரசாங்கத்துக்கிட்ட பேசி
0: உதவி பண்ணணும்.
1: அதுக்கு ஒரு லைசன் ஆஃபீஸர், நாங்கள் யார்கிட்ட போய் குறைய சொல்லணுன்றதுக்கு வெறும் ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவர்கள் டாக்டர் டென்சிங் அவர்லாம் கிட்டே போகலாம், பட் இதை முடிக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க தான். அதில் யாராவது ஒரு அதிகாரி எங்களுக்காக போட்டு அதுக்கு ஒரு எண்ணெய் கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தினா நாங்கள் இன்னும் அதிகப்படி, ஏன்னா நாங்கள் மற்ற மாநிலத்திலேருந்து உபரியான பணத்தை தான் எடுத்துன்னு வரோம் தமிழ்நாட்டுக்கு. பல கோடி 42,000 பண்ணைகள் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது.
0: எங்கே சார்?
1: தமிழ்நாட்டில்
0: பன்றி பண்ணை
1: சிறிது பெரிதுன்ட்டு அவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க.
0: 42,000
1: பண்ணைகள். ஆனால் கணக்கு பிரகாரம் 1800-3000 பண்ணைகள் தான் இருக்கிறதா தகவல் இருக்குது. அது கிடையாது,
0: ரெஜிஸ்டர்டு
1: அதுதான். அதாவது தெரியும், இப்போ யாரையாவது போய் டக்குன்னு கேட்டால் எவ்வளோ பண்ணைகள் இருக்குன்னா தெரியாது. பண்ணைன்றது ஒரு விவசாயம் மாதிரி தான், விவசாயமே தான். இதில் இன்னொன்று எங்களுக்கு தேவையான ஒரு உதவி என்னென்னா, நான் அதை கொஞ்சம் விலாவரியாக பேச விரும்புகிறேன்.
0: விலாவரியாக பேசுறதுக்கு ஒரு விளம்பர இடைவேளை.
1: ஓகே.
2: நேயர்களுக்கு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 11:20 ஆயாச்சு. உங்களுடன் ரெயின்போல சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். சார், தொடர்ந்து பேசலாம்.
1: ஆமாம், பி இளங்கோவன் காரனோடை பன்றி வளர்த்து பணம் பார்த்து வரும் இளங்கோவன் அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டுருக்கோம். விலாவாரியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டுருக்கிறார். விலாவாரியாக என்ன சொல்லுவீங்க சார்?
2: இப்போ வந்து கோழி பண்ணை வச்சுருக்காங்க, ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க,
1: மீன் பண்ணை வச்சுருக்காங்க,
2: மீன் பண்ணை வச்சுருக்காங்க. மீன் பண்ணையில் கூட என்ன மாதிரி மீன் பண்ணைகள் இப்போது ஒரு ஒரு இடத்த குத்தகை எடுத்து அதில் வந்து என்ன உணவுடுறாங்கன்றது யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது. ஒன்று அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் வச்சுருப்பார், இல்லை பஞ்சாயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இந்த கோழி இறைச்சி கழிவுகள் இதெல்லாம் அழிக்க முடியாத விஷயம், நான் நல்லது தான், அது ஒன்றும் நான் தவறுன்னு சொல்ல வரல. அதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆனால் பன்றி பண்ணைன்னு வந்தவுடனே அவங்கள அப்புறப்படுத்துறது, இந்த பணம் எதிர்பார்த்து வரவங்க விவசாயத்துக்கிட்ட என்ன பணம் எதிர்பார்க்க முடியும்? அது வாடகை அடிக்குது இல்லைன்னா
1: இது அடிக்குமா சார்?
2: அடிக்க எங்கே சுத்தமாக வச்சுருந்தா, எங்கள் விவசாயன்றது உரம் இடுறோம், சாணியை தான் போடுறோம். சரி, கோழி பண்ணையிலையும் அதே தான், சாணம் தான் உரமாகுது, அந்த வாடை தான் அடிக்கும், வேறு ஒன்றும் அதில் வராது. இன்னொன்று, ஏதோ ஒதுக்குப்புறமாக அமைக்கிற தொழிலாக இதை ஆக்கிட்டாங்க, அதே தான் எல்லா விவசாயிகளும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பண்ணைகள் இருக்குது.
1: ஒரு காலர் இருக்கார், அவர்கிட்ட பேச
2: தாராளமாக.
0: வணக்கம், சொல்லுங்கள் சார்கிட்ட பேசுங்க.
3: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: இளங்கோ சார்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
3: நான் காரோட பக்கத்தில் புதிய எருமை வட்டி பாலிசிலேருந்து பேசுகிறேன்.
2: வணக்கம்.
1: உங்கள் பேருங்கய்யா?
3: என் பேர் ரமேஷ் பாபு சார்.
1: ரமேஷ் பாபு, சொல்லுங்கய்யா.
3: ஆமா, அதை இங்க கார்னோட இருக்குன்னு சொன்னீங்க
2: இல்லையா? ஆமாங்க, அது அங்கிருந்து இங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தின்னு இருக்கும், அங்க கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கும்.
3: இல்ல, அதை பத்தி நேரடியா கேட்கலான்னு சொல்லுங்க. கார்னோட்ல இருந்து எந்த இடத்துல இருக்கு சார் கரெக்டா?
2: கார்னோடையில பண்டிகாவனூர்.
3: ஓ, பண்டிகாவனூர்ல இருக்கு.
2: ஆமாங்க,
3: நான் எருமட்டி பாளையம் சார், கார்னோட பக்கத்துல.
2: ஓகேங்க,
3: அதனால நேர்லயே பேசலாம்னு சொல்லிட்டு தான் சார்.
2: கண்டிப்பா நீங்க வரணும்னா கூட அங்க ஆக்டிவிட்டிஸ் கம்மி, வந்தவாசிக்கு தான் வரணும். இன்னொன்று, எந்த பண்ணையிலையும் உள்ளே யாரையும் அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா நோய் மேலாண்மைன்னு ஒரு பெரிய தொற்றுன்னு ஒன்று இருக்கு.
3: இல்லை, அதை பற்றி எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம்.
2: தாராளமாக, தாராளமாக.
3: எனக்கு கேள்வி நிறைய இருக்கு இல்லையா, நேரடி கேட்டால் கொஞ்சம்
2: தாராளமாக. நீங்கள் என்னோட எண்ணம் பகிர்ந்துக்கிறேன், சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன எப்போ வேணால் அழைக்கலாம், நான் உங்களுக்கு உண்டான பதிலை தரேன்.
3: நீங்கள் பார்க்க முடியுமா
2: என்ன? வந்தவாசியில் பார்க்கலாம், சென்னையில் பார்க்கலாம்.
1: விவரம் தெரிஞ்சுங்க. ஒரு பன்றி வளர்க்கணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? ஒரே ஒரு பன்றி,
2: ஒரு வளர்ந்த பன்றி, இதுக்கு மேல அது வளராதுன்ற பட்சத்தில் 10 சதுரடி போதும்.
1: 10 சதுரடி?
2: சதுரடி.
1: ஒரு பன்றியுடைய வயசு சார்?
2: 8 to 10 months.
1: குட்டி போட்டதுலேருந்து எப்போ பருவத்துக்கு வரும், எப்போ இனப்பெருக்கு சேர்த்து
2: போட்டதுலேருந்து அது வந்து 90 கிலோவில் அது வந்து சீக்கிரமே பருவம் வந்துடும். ஆனால் அது இனப்பெருக்கிறதுக்கு எப்படி நம்ம மனிதர்கள் எப்படி 18 வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் கரெக்டான வயது எல்லாத்துக்கும்ன்ற மாதிரி மிருகங்களுக்கும் அந்த டைமில் இனப்பெருக்கம் பண்ணால் தான் அதோட உடம்பு வாகு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு 90 கிலோவிலேருந்து 110 கிலோவில் அப்போ இனப்பெருக்கம் ஆரம்பிக்கும்.
1: வெயிட் அது 6 மாதத்துல இருக்கலாம், 1 வருஷத்துல இருக்கலாம்.
2: 6 to 7 months நல்ல இன பன்றிகள்
1: வந்துடும், வெயிட்டுக்கு வந்து
2: எடைக்கு வந்துடும். அது நாட்டு பன்றிகள் மட்டும் வராது, அதோட மொத்த எடையே 60 to 80 கிலோ. பட் இது பிராய்லர் டைப், அது
1: வேகமாக சாப்பிட்டு வேகமாக வெயிட் போடும்,
2: வேகமாக வளரும்.
1: என்ன சார் தீனி போடுவீங்க அதுக்கு?
2: அதுக்கு வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த பன்றி பண்ணை வைத்திருக்கிறவங்களோட சேவை வந்து கண்டிப்பாக தேவை. இது மக்களுக்கு புரியல, ஒரு உணவு மீதமாகும் உணவு, கழிவு கிடையாது, மீதமாகும் உணவுகள். உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் இல்லை ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஒரு நார்த் இந்தியன் ஒர்க் பண்ணுற பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுலாம் டன் கணக்கில் மீதமாகும் சாப்பாடு. ஒரே தொழிற்சாலை பன்றி பண்ணை தான். இதை மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஏதோ பண்றாங்க, என்னவோ பன்றி வளர்க்குறாங்க, இதுல கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குதுன்றதோ, இதுல நிறைய பேருக்கு நாங்கள் சமுதாயத்துக்கும் நல்லது பண்றோம், நாங்களும் அதில் ஒரு அதை சமூக சேவை செய்கிறதுல மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அது மாதிரி தான் எங்களுக்கு பணமும் வருது, மக்களுக்கு நல்லது
1: பண்ணி. அப்புறம் நேயர் சார்,

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யாருங்க?
1: நான் வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: ஐயா, இந்த எடைய பத்தி ஐயா குறிப்பிட்டிருந்தாரு, 90 to 110 kilos பன்றி அப்படின்ட்டுன்னு. சில பன்றி வகைகள் அதிக எடை இருக்கும் பொதுவாகவே, சிலது வந்து கம்மி எடை தான் இருக்கும். அது சைஸ்லயே இருக்கட்டும், அந்த உருவத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு இருக்கா? இதுலயே ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிற மாதிரி பன்றிகளும் இருக்கா? அண்ட் அதனுடைய அந்த மீட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எவ்வளவு கிலோ வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு? இதை சந்தைப்படுத்துதல் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் ஐயா.
0: நிறைய கேள்வி கேட்டார்,
2: தாராளம் இதை வந்து பிரிச்சுக்கலாம்.
0: ஆமாம் சொல்லுங்க சார். ஒன்று ஒன்றா முதல்ல எடை
2: அது பருவம் அடைகிறது, சீக்கிரமே பருவம் அடைஞ்சிட்டோம். பட் அது 90 kilos மேலே இது பண்ணுறது இனப்பெருக்கத்துக்கு உகந்தது. இன்னொன்று, எவ்வளோ கிலோ வரைக்கும் ஒரு பன்றி வளரும்ன்றது, 500 kilos வரைக்கும் கூட வளரும்
0: ஒரு பன்றி.
2: ஒரு பன்றி
0: 1.5 tons
2: வளரும். அதுக்கு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரியும் பன்றியோட வளர்ச்சி மாறும். ஹைப்ரிட்ன்றாங்க, உண்மையிலே இருக்குது. சில பேர் வளர்க்குற பன்றிகள் அதை எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறாங்க, அது ஒரு ப்ராசஸ். அது கரெக்டான, இப்போ எப்படி பீடியாஷோர் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை சொன்னது தவறு தான். ஒரு இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் குளுக்கோஸ் ஏதோ கொடுக்குறோம், ஆச்சா சாரி, அது மாதிரி அதுக்கு ஊட்டச்சத்தான சில பேர் கேழ்வரகு கோதுமைலாம் கலந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க, கம்பு இதில் மாதிரி ராகி இதெல்லாம், அதனால் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். அது மாதிரி பன்றிகளுக்கு உணவு கொடுத்தா அது வேகமாகவும் வளரும்,
0: அதிக எடை போடும்,
2: சுவையும் கறியோட சுவையும் நல்லா இருக்கும்.
0: மீட்டில் என்ன விலைன்னு கேட்டார் சார்.
2: விலை வந்து, அதாவது நாங்கள் விற்கிறது 150 rupees உயிர் எடை விற்கிறோம்.
0: 150 rupees
2: 180 rupees 200 rupees வரைக்கும் போச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் நாகாலாண்டில் சில பிரச்சனைகள், மணிப்பூரில் சில பிரச்சனைகளால் எங்களோட பன்றிகள் அங்கே அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. அது அரசாங்கம் தான் பேசி, அதுக்கு தான் அரசாங்கத்தோட உதவி வேணும்னு கேட்குறோம். இங்கே லோக்கலில் வந்து கடைகளில் 450 rupees 700 rupees வரைக்கும் போகுது.
0: அப்படியா? ஒரு கிலோ,
2: ஒரு கிலோ கறி மினிமம், அதாவது குறைந்தபட்ச விலை 450 rupees. அதுவே எலும்பு இல்லாத கறினா அது ஒரு 100 rupees கூட, அது மாதிரி. ஆனால் குறைந்தபட்ச விலை 450 rupees.
0: போர்க்குன்னு சொல்லுவாங்க சார்.
2: ஆமாங்க, இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எப்படி மட்டன்றாங்களோ அது மாதிரி இது போர்க், போருக்கு பன்றி இறைச்சின்றது ஆங்கில ஆக்கம் வந்து போர்.
0: சாதாரணமாக வந்து நம்ம ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் பயன்படுத்துகிறோமே, அந்த மாதிரியாகவே இதையும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். உணவு வகைகள்
2: எல்லாம் இப்போ சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போர்க்கில் தான் பன்றிக்கறி பிரியாணி
0: தான்.
2: சில இன்றைக்கும் சில மலைகள், கொல்லிமலை இது மாதிரி சில மலைகளில் வந்து திருமணம் என்றாலே அவங்க பன்றிக்கறி தான் பரிமாறுவாங்க. நார்த்துலலாம் பன்றிக்கறியை தவிர எதுவும் தெரியாது. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அவங்க பன்றிக்கறி தான் அவங்களோட உணவு. இது வந்து பாரம்பரியமாக பன்றிக்கறி தாங்க நம்மளோட உணவே. சிலர் வந்து இதை வந்து மாற்றி வேறு கறி சாப்பிடு, அந்த கறி சாப்பிடுன்னு மார்க்கெட் பண்ணி, எதுக்காக மார்க்கெட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியல. மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லா தினவா சுற்றலாம் அப்படின்னு. ஆனால் பன்றிக்கறி தான் பாரம்பரிய உணவே. அதை நம்ம ஒரு 100 வருடங்களாக மழுகப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு விட்டது.
0: இப்போ ஒரு பன்றி வந்து இனப்பெருக்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 kilos இருக்குது, இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடுச்சு. அதை இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு ஆண் பன்றி கூட சேர்க்கணும்.
2: ஆமாம்,
0: அதுக்கு தனியாக ஆண் பன்றி வச்சுருப்பீங்களா?
2: கண்டிப்பாக வச்சுருப்போம்.
0: எத்தனை பெண் பன்றிக்கு எத்தனை ஆண் பன்றி தேவைப்படும் சார்?
2: 10 பெண் பன்றிக்கு ஒரு ஆண் பன்றி சதவீதத்தில் வச்சுருப்போம். அது நாங்கள் கொஞ்சம் பெரிய பண்ணன்றதால கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக
0: நிறைய வச்சுருப்போம்,
2: நிறைய வச்சுருப்போம். ஏன்னா எடைக்கு ஏற்ற மாதிரி தான் இனப்பெருக்கத்துக்கு நாங்கள் சேர்க்க முடியும். ஒரு தாய் பண்ணி சிலது 200 kilos இருக்கும், 150 kilos இருக்கும்,
0: 200 kilos.
2: ஆமாம், அதுக்கு நான் வந்து ஒரு 200 kilos ஆணை தான் சேர்த்தாக வேண்டியது இருக்கும். இல்லைனா அது இதோட வெயிட்டுக்கு அதோட இது தாங்காது. அதனால் அதை பார்த்து பார்த்து பண்ணணும். அதனால் எல்லா வகையான ஆணியும் நான் வச்சுக்கணும். 114 நாள் அதோட பிரசவ காலம்.
0: 114 நாள் தான் சார்.
2: அது ரொம்ப சிம்பிள் தானே, 3 months 3 weeks 3 days
0: அவ்வளோதான்.
2: அவ்வளோதான்,
0: 3 months முடிஞ்சிடும் எல்லாமே.
2: 4 months 4 months
0: முடிஞ்சிடும்.
2: 114 நாள், 4 months அது பிரசவம் ஆகிடும். அதனால தான் இது வந்து நல்ல இனப்பெருக்கத்துக்கும் எண்ணிக்கைக்கும் அதிகமாக. பேங்க் பேரே பிக்கி பேங்க் தான். பேங்கோட கான்செப்டே என்னன்னா, எனி எந்த வங்கியை ஒன்றா எடுத்துங்க, பேங்கோட சிம்பிளே பன்றி தான்.
0: பன்றி தான்
2: ஊருக்கு இத்தனை குட்டி போடும்ன்றது தான், அதுதான் பன்றி வச்சிருக்கிறவங்க என்றைக்குமே
0: இது குட்டி போடும், அதை வட்டி போடும்,
2: வட்டி போடும், வட்டி நமக்கு கொடுக்கும், பெருகும், பணம் பெருகும், இதுலேயும் பணம் பெருகும். அதுக்கு தான் அவங்க அந்த காலத்துலேருந்து உலக அளவில் சேமிப்புனாலே பன்றி தான்.
0: சேமிப்பு பற்றி பணம் சார் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் நான்
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: எஸ் இந்த அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 11:37 ஆயாச்சு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பன்றி வளர்த்து பணம் பார்ப்போம் அப்படின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி நம்ம கூட ஸ்டுடியோவில் இன்னைக்கு கார்னோட இப்போ எழுங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த பற்றின சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் உடனடியாக ஃபோன் எடுத்து 2986-00-38 இல்லைன்னா 2952-0555 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் சொல்லுங்கள் சார்.
1: 044 என்ற இணைப்பு என்னோட வாங்க. நம்பி சொன்னது போல் 2986-00-38 2952-0555 என்ற தொலைபேசி எண்ணில் வாங்க வந்து பன்றி வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தது. ஏன்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இளங்கோவன் சார் அவரில் நிறைய களம் கொண்டவர், அனுபவம் உள்ளவர், அவர் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 பண்ணி வச்சுருக்கேன்னு சாதாரணமாக சொன்னார். எனக்கு அப்படியே பிரமிப்பாயிடுச்சு. ஒரு பண்ணி ரெண்டு பண்ணியை பார்த்தாலே பயந்து ஓடக்கூடிய நான் அம்ம 2500 பன்றியை வச்சு வளர்த்து அதை பராமரிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு எப்படி செலவாகும், எவ்வளவு அதுக்கு உணவு கொடுக்கணும், அது வந்து ஒரு ஒரேஷியஸ் ஃபீடர்னு சொல்லுவாங்க, வேகமாக சாப்பிடும், சர சர சரன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும், அவ்வளோ பன்றிக்கு சாப்பாடு கொண்டாந்து போடணும், இதெல்லாம் எவ்வளவு சிரமமான காரியங்கள். இங்கே காரனோடையில் ஒரு சின்ன பண்ணையை வச்சுருந்தார், இப்போ வந்து அது வந்தவாசியில் ரொம்ப பெரிய பண்ணையாக மாற்றிருக்கிறதா சொல்கிறாரு. சார் வந்தவாசியில் எவ்வளோ நாள் ஆச்சு சார் அந்த பண்ணை உருவாகி?
2: ஒரு 1.5 வருஷம் 1.5 மாதங்கள் மேலே.
1: நல்லா ஷெட்லாம் போட்டு தான் சார் இருப்பேன்.
2: ரொம்ப ரொம்ப
1: பக்காவா சயின்டிஃபிக்காக
2: நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் முதற்கொண்டு.
1: அப்படியா சார்? ஒரு நேயர் சந்திச்சிடும் சார். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் பாரதி. வணக்கம். யார் பேசுறீங்க? யாருங்க?
3: மாங்காய் துணி போறோம் மாம்பழம் அது போட்டா நாலஞ்சு இலை மூணு வருஷமா பகரா அது நறுக்கு ஐட்டப்பா மாட்டேங்குது அப்படியே இருக்குது நறுக்கின்னு
1: ஒன்று அந்த மா செடியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் லேசாக ஒரு கிளர் கிளறி விடுங்க. ரப்பிஷ் இருந்தால் அது எப்படி வளரும்? மண் இருக்கணும், அது சுற்றி அந்த வேரை சுற்றி இருக்கிற இடத்துல காத்தோட்டம் இருக்கணும். இல்லை இல்லை ரப்பிஷ் இருக்குதா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல மண்ணுனா மண் மண் கண்டம் இருக்கணும். ஒன்று இன்னொன்று நீங்கள் அந்த செடியை முதல்ல எடுத்துருங்க. மாம்பழமா இருந்தாலும் சரி, எந்த பழமர செடிகளா இருந்தாலும் சரி, ஒட்டுக்கன்றுகளை தான் வாங்கி வைக்கணும். நல்ல ஒட்டுக்கன்று தரமான இடத்துல போய் வாங்கிட்டு வந்து வைங்க. வச்சு அதை சுத்தி நல்ல ஒரு கரைகட்டி வைங்க. ரவுண்டா தண்ணி நிக்கிற மாதிரி கரைகட்டி விடுங்க. அந்த இடத்துல எந்த களைகளும் முளைக்காதபடி அப்பப்போ லேசாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா வளரும். தேவையான அளவுக்கு நல்ல இயற்கை உரத்தை அதில் போடணும். சாணி, குப்பை, மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா அது நல்லா வளரும். சரிங்களா?
3: அப்புறம் தென்னங்கன்று சார், இப்போ 3 மரம் இருந்துச்சு தென்னங்கன்று.
1: சரி,
3: வீடு கட்டுறோம், 2 வெட்டிட்டோம், எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு.
1: சரி,
3: 10 வருஷமா வளர்த்து வெட்டிட்டாங்க பையன், கொலை போற நேரத்துக்கு வீடு கட்டுறதுக்கு அந்த கட்ட அந்த

0: சரி,
1: இப்போ சின்ன ரெண்டு சின்ன தென்னங்க வந்து வளர்ந்துக்குது, தேங்காய் ஊதுல மேல இருந்து அதுலயே துளுத்துக்குது, அது எப்படி சார் நடணும் சொல்லுங்க சார்.
0: மறுபடியும் அதே தான் தப்பு பண்றீங்க. இதுல தென்னையில கூட ஒட்டு வந்துருச்சு, டி இன்டு டி வந்துருச்சு, நெட்டை குட்டைன்னு வந்திருக்கு, குட்டை நெட்டைன் இருக்கு. அந்த மாதிரி நெட்டை குட்டை ரகங்களா வாங்கி வைங்க, 3.5 வருஷத்துல காய்ச்சிரும். நீங்க இதே மாதிரி வச்சீங்கன்னா திருப்பி அது ஒரு வளர்றதுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடும். அப்புறம் அதுல இருந்து காய்கள் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆயிடும். அதனால பேசிக்கான ஒரு தவறுமா, நம்ம எல்லாரும் பண்ற தவறு தான், நீங்களும் பண்றீங்க. கொட்டை போட்டு எது வளர்ந்தாலும் அது வந்து சரியான மகசூல் விளைச்சல் கொடுக்காது, நாம எதிர்பார்க்கிற விளைச்சல கொடுக்காது, சரிங்களா? நல்ல நல்ல தென்னம்புள்ளலாம் கிடைக்குதுமா, தரமான தென்னம்புள்ள, ஒட்டு தென்னம்புள்ளலாம் கவர்மெண்ட் பண்ணையிலே கிடைக்குது, அங்க இருந்து வாங்கி வைங்க, சரிங்களா?
1: ஆமா,
0: தேங்க்யூமா, தேங்க்யூ. பெருங்குடி வள்ளிக்கு நாம விளக்கம் கொடுத்துட்டோம், மறுபடியும் பன்றிக்கு வருவோம். சார், இந்த பன்றியில வந்து என்ன பிரச்சனைகள் வரும் சார்? நீங்க சமூக பிரச்சனைகளை சொல்றீங்க, நான் சொல்றேன் பன்றி பண்ணையில பன்றிகளுக்கு நோய் அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள்.
2: இப்போ மற்ற கால்நடைக்கு வர மாதிரி கோமாரி வரும்.
0: கோமாரி தடுப்பூசி போட்டுக்கலாமா சார்?
2: தடுப்பூசி போட்டு முதல்ல அதை போடணும், அதுக்கு அரசாங்கமே
0: செஞ்சு கொடுத்துறாங்க.
2: அந்தந்த ஏரியா
0: அந்த
2: கால்நடை மருத்துவர்கள் அணுகினாலே இலவசமாகவே
0: போட்டுக்கு
2: கொடுப்பாங்க, போடுறதுக்கும் உதவி பண்ணுவாங்க.
0: சூப்பர்.
2: ஆமாம், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃப்ளூன்னு ஒரு வியாதி இருக்கு, அதுதான் எங்களோட பன்றி பண்ணைகளுக்கு மிகப்பெரிய எதிரி. அது வந்தா முழு பண்ணையே
0: அழி,
2: பல கோடி ரூபாய் இழந்த பண்ணை அதிபர்கள்லாம் என்னோட நண்பர்கள் இருக்காங்க. அது ஒரு பெரிய எங்களுக்கு சேலஞ்சு. அதை வச்சு தான் மற்ற கவர்மெண்ட் ஏஎஸ்எஃப் வந்துச்சு, உங்கள் மாநில பன்றி எத்தனை வராதிங்க அப்படின்ற தடை உத்தரவு வாங்குறதே அந்த வியாதியை வச்சு தான். அதுவும் இப்போ எராடிகேட்டு நம்ம இந்திய அரசாங்கம் உலகத்தில் இருக்கிற வியாதிக்கு இந்தியா தான் கண்டுபிடிச்சிருக்கு அந்த மருந்து
0: தடுப்பூசி.
2: பிருத்திவிராஜ் சௌஹான் அவரோட இதில் அந்த அவர் மினிஸ்டர் அந்த டிபார்ட்மெண்ட் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் அதை சந்தைப்படுத்திடுவாங்க. அது வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய எதிர்காலம் இந்த பன்றி
0: பண்ணைக்கு
2: இருக்கு. வேற எந்த வியாதியும் வராது. குடல் புழு நீக்கம் இதெல்லாம் சராசரியா எல்லா மிருகங்களுக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்து வளர்க்கலாம். இன்னொன்று சுகாதாரமா வச்சுக்கணும், குட்டிகள் ஈனும் பன்றிகளை அதுக்கான அறையில் வைக்கணும். என்ன பண்ணிடும் இல்லைன்னா பன்றிகளுக்கு ஒன்றும் தெரியாது, அதுவே ஒரு குழந்தை தான். ஒரு 8 மாதம் 10 மாதம் குழந்தை குட்டி போடும்போது என்ன பண்ணணும், அது பன்றி குட்டிங்க மேலே படுத்து இறப்பு அதிகம். அது இல்லாமல் தண்ணியிலேயே வச்சுப்பாங்க குட்டிங்களை. குழந்தை நம்ம குழந்தைங்களை தண்ணியில் வச்சு வளர்க்க முடியுமா? காய்ஞ்ச இடத்துல வளர்க்கணும், அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கணும். வளர்த்துட்டு இது மாதிரி தவறாக வளர்த்துட்டு இது மாதிரி அதுக்குன்னு கேர் பண்ணாமல் விட்டுட்டா இழப்பை சந்திச்சுட்டு பன்றி பண்ணையில் நஷ்டம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
0: அதுக்கு நீங்கள் சொன்னீங்க 10க்கு 10 ஒரு இடம் வேணும்னு சொன்னீங்க, ஒரு நல்ல பெரிய பன்றி.
2: 10 சதுரடி 2x5 இருந்தால் ஒரு பன்றிக்கு அதிகம்.
0: 2x5
2: அதுதான் 10 சதுரடி.
0: 10 சதுரடி 10 சதுரடி தான் வேணும்.
2: 10 சதுரடி ஒரு பன்றிக்கு.
0: ஒரு நேயர் சார்,
2: ஆ
0: வணக்கம், வானொலி.
3: வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சொல்லுங்க. ராஜசேகர் சார் வந்து இன்னைக்கு
3: சின்ன வயசுல தாம்பரத்துல தான் இருக்கிறேன், வருஷமா இங்க பாம் ஒன்று இருந்தது, பாம் எம்சிசி காலேஜ் லாஸ்ட்ல ஒரு இருந்தது. அப்ப வந்து இந்த பன்னிங்லாம் நல்லா சூப்பரா வளர்ப்பாங்க சார், அழகா மெயின்டைன் பண்ணாங்க சார். அதுக்கு மூட்டை மூட்டையா உருளைக்கிழங்கு போடுவாங்க சார்.
0: உருளைக்கிழங்கு?
3: ஆமா சார், மூட்டை மூட்டையா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து ரசித்தேன் சார். அப்புறம் நல்லா சுத்தமா கொளிப்பாட்டுவாங்க சார். தண்ணி வசதி எல்லாம் சாருக்கு எப்படி இருக்கு
2: கஷ்டம். அங்கெல்லாம் வந்து பன்றி வளர்க்கறதுன்றது அது வந்து பிரீடிங் ஃபார்ம், அதாவது குட்டி இனம் தாய் பன்றிகளை வளர்க்கறது சிறந்தது. ஃபேட்னிங் ஃபார்ம்னு வச்சா கறிக்காக வளர்க்கப்படுற பண்ணா டெய்லி குளிப்பாட்டணும். அந்த காலத்தில் பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்குலாம் போட்டு வளர்த்தா அவங்ககிட்ட மீதமான நிறைய உருளைக்கிழங்கு தான் போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி சமைத்த உணவு இது மாதிரி போட்டால் தான் அதிகமான பன்றி அந்த எடை கூடும். இந்த காலேஜ் எல்லாம் மீதமான உணவு நிறைய இருந்திருக்கும் அப்போ, அதுக்காக தான் அவங்க பன்றி பண்ணையை வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அதுக்குன்ற சில உணவுகள், சில சத்து டானிக்குங்க எல்லாம் கிடைக்குது, அதுக்குன்னு சில இதெல்லாம் வருது ஃபீடெல்லாம், அதை போட்டால் தான் அதிகப்படியான இதை பெறலாம். எப்படி பிராய்லர் கோழியோ அது மாதிரி.
0: தண்ணி வசதி நிறைய வேணும்னு சொன்னார்ல சார்,
2: அது எதுக்குன்னா தண்ணி குடிச்சிக்கினே இருக்கும், அது சாப்பிட சாப்பிட தண்ணி நம்ம மனுஷங்களே குடிக்கிறோம். ஒன்று வெயில் காலத்தில் அதுக்கு தண்ணி தேவை, இன்னொன்று அதுக்கு வேர்வை சுரப்பி இல்லாத ஒரே உயிரினம்
0: அதுதான்,
2: கிளான்ஸே கிடையாது. அதனால அது வெயில் தாங்காது. அதுக்காக தான் என்னோட பண்ணையில் ஃபுல்லாகவே ஃபாகர்ஸ் போட்டிருப்பேன். பனி
0: மாதிரி
2: கொட்டைக்கு கீழே உள்ள
0: கீழே போட்டு
2: அது பனி மாதிரியே இருக்கும். எப்பவுமே வெயில்

0: வந்துருச்சுன்னா 10 மணி ஆயிடுச்சுன்னா நாங்கள்
1: ஃபாகர்ஸ் போட்டு
0: போட்டுருவோம். ஒரு ஏசி மாதிரி ஆகிடும், நம்ம ஏர் கூலர் மாதிரி தான் ஃபாகர் டெக்னாலஜி. அது கொஞ்சம் செலவு பண்ணால் போதும், அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. அதனால் இறப்பை தவிர்க்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சலத்தை, அதுக்கும் மன அழுத்தம்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் குறையலாம். தண்ணி வேணும் கண்டிப்பாக, தண்ணி இல்லைன்னா நம்ம எப்படி இஸ்ரேலில் சொட்டு நீர் பாசனமா, இதுக்கும் அது மாதிரி பக்குவமாக இந்த ஃபாகர் போட்டோ இல்லை வாஷிங்க உணவை வந்து அதுக்குன்னு ஒரு இடத்த அமைச்சு அங்கே உணவு போட்டு மொத்தமாக கொட்டிட்டு போவாங்க சில பண்ணையில், அப்படி போடாமல்
1: தொட்டி மாதிரி
0: கட்டிட்டு அதை மட்டும் வாஷ் பண்ணி அதை ஒரு வாட்டி குளிப்பாட்டணும். ஃபாகர் போட்டாலே அதுவே கொஞ்சம் ஈரமாக்கிட்டோம் உடம்பு, இப்படி மேலாண்மை பண்ணலாம்.
1: ஒரு முறை குட்டி போடும்போது எத்தனை குட்டிகள் போடும் சார் அதிகபட்சம்?
0: சார் குறைந்தபட்சம் 7-8, அதிகபட்சம் 15 போடும்.
1: இதில் எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் வரும்னு தெரியல,
0: அது கடவுள் தான் முடிவு பண்ணும்.
1: எது நல்லதுன்னு நினைப்பீங்க, மேலா ஃபீமேலா உங்களுக்கு?
0: எது வந்தாலும் இது பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது
1: சார். இப்போ பசுமாடு இருக்குன்னா அது வந்து ஒரு கிடரி கண்ணு போட்டுச்சுன்னா, ஃபீமேல் போட்டுச்சுன்னா மகாலட்சுமி அப்படின்னு அதை வீட்டில் வச்சு வளர்த்துக்கு.
0: பசுவோட பலனை எது மூலமாக அனுபவிக்கும்?
1: பால்.
0: இதில் பால் இல்லையா, கறி தானே?
1: ஆமாம்,
0: ஆண் பெண் கறி எல்லாம் ஒன்று
1: தான், எல்லாம் ஒன்று
0: தான், ஒன்று தான். அதனால் பால் போ, இந்த பால் மட்டும் சந்தேகப்படுத்த முடிஞ்சிருந்தா
1: அதுலேயும் ஃபீமேல் உடனே
0: நானும் சொல்லியிருப்பேன். இதில் வந்து மகாலட்சுமணனும் இருக்கணும், மகாலட்சுமி
1: இருக்கணும்ட்டு. ஓ, இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு 10 பன்றி குட்டி போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சர்வைவல் ரேட்டு
0: 8-7 தப்பிச்சாலே ஒரு சிறந்த பண்ணையாக எடுத்துக்கலாம் அது.
1: ஓ, 70-80%?
0: ஆமாம்,
1: போகிறோம்.
0: ஆமாம், போதும்.
1: அதில் மீதி 2-3 வந்து இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
0: கடைசியில் போகிற எந்த இதுவாக இருந்தாலும் கடைசியாக போகிற குட்டிங்க கொஞ்சம்
1: கம்மியாக இருக்கும்,
0: சிறிதாக இருக்கும், அது காப்பாற்ற முடியாது. நம்ம முயற்சி செய்வோம், அது வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக இருக்கும், தீவன செலவு வீணாகும். அதனால் அதை நம்ம அப்போவே வந்து இது பண்ணுறது புத்திசாலித்தனம். அதையும் நான் காப்பாற்றுறேன்னு இறங்கினா இருக்கிறதும் போயிடும் நல்லதுன்னு மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். சிலது கருணைக்குள்ளே தான் பண்ணும் குட்டி, அது வாழாது, ரொம்ப கஷ்டப்படும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து குறை பிரசவம் மாதிரி இருக்கும். முதல் போடுற ஒரு 10-15 குட்டியும் காப்பாற்றுற தாயும் இருக்குது அதில், அது வந்து ப்ராபபிலிட்டி தான் ஒவ்வொன்றும். அது அதே மாதிரி உணவு கரெக்டாக கொடுக்கணும் தாய்க்கு. நல்ல
1: ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுப்பீங்க சார்?
0: காலை ஒரு தடவை, மாலை ஒரு தடவை.
1: காலையில் என்ன கொடுப்பீங்க?
0: அதாவது இந்த தாய்க்குலாம் வந்து அதுக்குன்னு உணவு வருது, சில சில
1: கம்பெனிஸ்லேருந்து வாங்கிக்கிறீங்க,
0: ஃபீடு,
1: அது மூட்டையை வாங்கிக்கிறீங்க?
0: மூட்டை டன் கணக்கில் வாங்குவோம். அது எப்படி கோழி பண்ண எப்படியோ
1: அதே மாதிரி
0: தான் இருக்கும். இதுக்கு வந்து கறிக்கு வளர்க்கப்படும் பண்ணைகளுக்கு வந்து உணவு கழிவுகள், கழிவுகள் சொல்ல உபரி உணவு அது போடுவோம். அப்புறம் புல்லு போடலாம், அதுக்குன்னு இருக்கிற
1: புல்லு
0: ஒரு மாட்டுக்கு கொடுக்குற எல்லாமே இது கொடுக்கலாம். இது வந்து அனைத்துண்ணி, எதை போட்டாலும் சாப்பிடும், அதனால் அது கறியாகவும் மாற்றோம். அதுதான் இது ஒரு வரப்பிரசாதம்.
1: அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள்லாம் கூட எடுத்துகிட்டு வரலாம்?
0: அது வந்து சும்மா, அதாவது இல்லாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு.
1: பண்ணக்கூடாது சார்,
0: அதெல்லாம் போட்டால் எடையே ஏறாது,
1: பத்தாது.
0: நம்ம ஒன்றுமே இல்லை, பச்சை காய்கறி சாப்பிட்டா டயட்டில் இருக்கணும் அர்த்தம். உடம்பு உள்ளியாக நம்மளே என்ன பண்ணுவோம், பச்சை காய்கறி சாப்பிட்டு இது பண்ணுவோம். அது மாதிரி இது போட்டாலும் உயிர் வாழ தான் முடியுமே தவிர
1: எடையெல்லாம்
0: ஏறாது.
1: ஒரு நேயர் சார், வணக்கம், வானொலி இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்கய்யா.
2: ஆ, வணக்கம் சார், நேம் பாண்டியன்.
1: பாண்டியன், எங்கே இருந்து பேசுகிறீங்க?
2: இங்கே பள்ளிக்கரணிலேருந்து பேசுகிறேன் சார்.
1: பள்ளிக்கரணி, சொல்லுங்கள் பாண்டியன்.
2: ஆ, இங்கே வரல போர்க்கு கிடைக்கத்தில்லையா?
1: கிடைக்கலையா? கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறோம் நம்ம, சார் இருக்கார்.
0: எங்க எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பள்ளிக்கரணையில் என்னோட அலைபேசி எண்ணில் அழைங்க, அந்த ஏரியாவில் யார் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எல்லா ஏரியாவிலும் இருக்காங்க, அதுதான் சொன்னேன். தேவைன்னு தேடி வாங்கும்போது தான் அந்த சில இந்த பொருள் கிடைக்கும்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதை சந்தைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக எல்லா சைதாப்பேட்டில் இருக்குது, புருஷவாக்கத்தில் இருக்குது, நம்ம வடபழனியில் இருக்குது, ரெட் ஹில்ஸ், எல்லா இடத்துலையும் இருக்குது. பள்ளிக்கரணையில் கண்டிப்பாக இருக்கும். அது எங்கேன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னோடய அலைபேசி என்ன அழைச்சா அது நான் எங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறேன்.
1: நம்பர் வேணுங்களா?
2: நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்டுக்கிறேன்.
1: பாண்டியன் குறிச்சிக்கங்க. ஆமாம், 99-401. பாண்டியன் குறிச்சிக்கங்க, 99-401-33-184 33-184 தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இன்னொரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாருங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார், ரொம்ப நாளாச்சு சார் உங்களை பேசி.
1: ஆமா, வெளியூர் போயிட்டீங்களா?
3: இல்ல சார், இல்ல சார், இருக்கேன். லைன் கிடைக்கணும்ல.
1: முருகன் சொல்றாரு,

0: ஆமாங்க, ஒரு நாளைக்கு ஒரு நடை பேசினா போறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும் நேயர்கள். இதே ஒரு விண்ணப்பமா நான் உங்க நேயர்கள் எல்லார்ட்டையும் வைக்கிறேங்க, ஒரு நாளைக்கு ஒரு நடை பேசுங்க போறோம். ஒரு முறை பேசணும் அப்படியா? இப்ப நம்மளும் இனிமே சட்ட திட்டங்கள்லாம் உருவாக்கணும்னு சொல்றீங்க. நலமா இருக்கும். புது புது நேயர்கள் பங்கேற்பாங்க இதுல. நிறைய பேர் வந்து வேலூர்ல எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சி எல்லாம். அங்கேயும் ஆமா, அதனால நேயர்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நடை பேசுங்க, அதிகபட்சம் ரெண்டு நடை பேசுங்க, அதுக்கு மேல பேசவே பேசாதீங்க. இப்போ முருகன் ஐயா என்ன பேச போறார் சாத்தங்குடியில?
1: வளர்ச்சி வராம அப்படியே இருக்குது.
0: எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு?
1: அது என்ன சார், அது வச்சு ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே இருக்கு சார். அதுங்க கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்ல, அப்படியே அப்படியே வாழவும் செய்யமான இதெல்லாம் அப்படியே இருக்குது.
0: பச்சை இருக்கு, பச்சை கட்டி இருக்குல்ல?
1: வெட்டி விடுங்க
0: வெட்டி விட்டு லேசா அப்படி அந்த மாதிரி களை விட்டு போட்டு வெட்டும் போது என்ன ஆகுனா சின்ன வேர்கள்லாம் அறுப்படும். வேர் அறுப்பட்டுச்சுன்னா வளர்ச்சி வேகமா இருக்கும். அந்த மாதிரி களை வெட்டும் போது என்ன பண்ணுங்க, சாணி குப்பை அந்த மாதிரி இயற்கை உரம் கிடைச்சுன்னா சேர்த்து போடுங்க. அதில் குறிப்பா வேப்ப முன்னாக்க போடுங்க. வேப்ப முன்னாக்க போட்டீங்கன்னா சமயத்தில் அடியில் வேர்ல வந்து வேர் கரையா இருக்கும். வேர் கரையா இருந்துச்சுன்னா வளர்ச்சி இருக்காது, செடி மட்டும் அப்படியே உசுரோட நிற்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வேப்ப முன்னாக்க கண்டிப்பா ஒரு 1 கிலோ போடுங்க.
1: வெயிலுடைய
0: வேகத்தினால கூட இருக்கலாம் ஐயா, வெயிலுடைய வேகத்தினால இருக்கலாம். அதனால என்ன பண்ணுங்க, கீழே இருந்து ஒரு 2 அடி 3 அடி விட்டு கட் பண்ணி விடுங்க. சரியா களைச்சு விட்டீங்கன்னா புது துளிர் வரும்போது நல்லா வரும். இலை நிறைய வந்த உடனே பறிக்கணும். இலை பறிக்கணும்னா இலை முத்தி காயத்தானே செய்யும். எவ்வளவு பறிப்பாங்க ஐயா? ஒரு நடை கையில மருதாணி வச்சா 2 மாசம் 1 மாசம் அப்படியே தானே இருக்கு. அதுக்கப்புறம் தானே இப்ப எல்லாம் யாரு மருதாணி வைக்கிறாங்க? எல்லாரும் கோணம் வச்சுட்டுல கயிறு பிடிச்சு நிக்கிறாங்க. ஏங்கய்யா
1: வீட்டுல
0: உங்க வீட்டுல வைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, கையில கோன் வச்சுக்கிட்டு அதுல வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அதுக்குன்னு இப்ப எல்லாம் வந்துருச்சு, ஆர்டிபிஷியலா வந்துருச்சு இல்ல. அதனால மருதாணி விரும்ப
1: மாட்டாங்க.
0: ராமநாதபுரத்துல பன்றி வளர்க்கறத பத்தி சொல்றீங்க, நாங்க சென்னை பக்கத்துல வந்தவாசியில பன்றி வளர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். எப்படியா எதையாச்சும் வளர்த்து 4 காசு பார்த்தோம்னா சந்தோஷம் தானே? உருப்படியா காசு பார்க்கணும் இல்ல, அதனாலதான். அடிப்படையான 4 நிமிஷம் தான் உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன், 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன். அதனால் ஒரு உங்களுடைய பன்றி பண்ணை, உங்களுடைய அனுபவம், உங்களை பார்த்து மற்றவர்கள் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள்,
2: அதாவது இது முதலீடு கொஞ்சம் அதிக தேவைப்படுற விஷயம்.
0: முதல்ல ஆரம்பிக்கும் போது எத்தனை பன்றியோடு ஆரம்பிக்கணும் சார்?
2: 10 பன்றி வச்சு

0: வைக்கலாம். இடம் இருக்கணும், ஒரு ஒரு அரை ஏக்கராவது இருக்கணும், அதுக்கு கம்மி. அதுவும் உங்கள் சொந்த இடமாக இருக்கணும். வாடகைக்கு தயவு செய்து எடுத்து பண்ணால் திருப்பி அங்கேருந்து அப்புறப்படுத்தும் போது அதை விட்டுட்டு போகிற சூழ்நிலை தான் வரும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இது இது குறைந்த பன்றியிலேருந்து ஆரம்பித்தால் தான் முதல் வந்து குட்டிங்களை வாங்கி வளர்க்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க குட்டியினும் அந்த இதையும் எடுத்துன்னு வரணும். மூணாவது, பக்கத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டர் மக்கள் அடர்ந்து இருக்கிற இடத்துலேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. நாலாவது தண்ணி. அஞ்சாவது பக்கத்தில் மருத்துவர்கள் கூட நல்ல நட்புறவு, எதாக இருந்தாலும் கூப்பிட்டு இது பண்ணுற மாதிரி. ஆறாவது, இப்போ குழுக்கள் இருக்குது, அவங்கக்கிட்ட உதவியை கேட்கலாம். இந்த ப்ராப்ளம் இது ப்ராப்ளம் என்னோடய குழுவிலேயே கேட்டால் கூட என் பல பேர் இருக்காங்க, டக்கு டக்குன்னு உடனே
1: பன்றி வளர்ப்பாளர்கள்லாம் சேர்ந்து குழுவாக இருக்கு,
0: பெரிய குழு வச்சுருக்கோம் நாங்கள். அது அது ஒன்று. அரசாங்கம் உதவி நிறைய பண்ணுது, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே அதிகப்படியான வங்கிகளும் உதவி பண்ணுது. அது அது ஒரு பெரிய விஷயம். அரசாங்கம் இதில் செலவு பண்ண, இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது ஆக ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு சில ஆட்களை வச்சுருப்பாங்க, அவங்க மூலமாக வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சுப்பாங்க, யாராவது ஒருத்தர் அதிகாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வரும்போதே அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு சில உதவிகள் செய்தால் நல்லாயிருக்கும். யார் வேணால் ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுறதோ இல்லை இது மாதிரி வாசனை வருது இது வருதுன்னா எங்களுக்குன்னு சில நடைமுறைகள் வருதா, இத்தனை கிலோ இத்தனை தூரத்துக்கு மேலே இருந்தால் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்கள் அதுக்குண்டான எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கோம் பண்ணையாளர்கள். அரசாங்கம் எங்களுக்கு சில நெறிமுறைகள் வகுத்து கொடுத்தா அதுக்கு இப்போவே அப்படி தான் பண்ணினிருக்கோம், பட் இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கேள்வியே கேட்க முடியாது, எங்களை
1: ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தரணும்,
0: ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், கைட்லைன்ஸ் கொடுக்கணும். இது இதை நீங்கள் பண்ணுங்கன்னா அது பண்ண நாங்கள் தயாராக இருக்கும். அதுக்கு இன்றைய முதலமைச்சர் அதுக்கு ஆவண எங்களுக்கு ஒரு நல்ல அதிகாரியை நியமித்து, நாங்கள் இதுக்குன்னு பன்றி பண்ணைக்குன்னு ஒரு அதிகாரியை போட்டால் எங்களுக்கு இது மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறதே மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு, எங்களுக்கு தயவு செய்து இந்த பன்றி விவசாயிகளுக்கு ஒரு அதிகாரியை இதுக்குன்னு நியமித்து, ஏன் திரு டென்சிங் ஐயா அவர்களோ முருகன் ஐயா அவர்களோ இவங்களுக்கு கூட அதுக்கான அதிகாரங்களை வழங்கி ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் அணுகிற மாதிரி ஒரு வழி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு இந்த தொழில் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில கெசட்டில் சில விஷயங்கள் எடுத்துன்னு வராங்க. உதாரணத்துக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் அவங்க நினச்சா எங்கள் பண்ணியை வர வைக்கிறாங்க, நினச்சா நிறுத்துகிறாங்க. எங்கள் அரசாங்கம் இங்கே நீ நம்ம மெனக்கெட்டு அதுக்கு யாரை போய் நாங்கள் சந்திக்கணும்னு ஒரு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்தா கூட விவசாயத்துக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
1: நிச்சயமாக
0: ஆமாம், இது நல்ல தொழில், நல்ல லாபம் எடுக்கலாம், பயப்படாமல் ஆரம்பிக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன அணுகலாம். என் நண்பர்கள் இருக்காங்க எந்த ஊரில், எல்லா ஊர்லேயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, பண்ணைகள் இருக்குது. உங்களுக்கு தக்க ஆலோசனைகள் வழங்கி இதனால் நீங்கள் பணம் பன்றி வளர்த்தால் பணம் பெறலாம் என்ற இந்த தலைப்பு
1: நம்பிக்கை
0: மாதிரி ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். எதாக இருந்தாலும் எந்த டைம்லையும் என்ன அழைக்கலாம்.
1: நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய தொலைபேசி அந்த 99,
0: அது எப்போவுமே அது ஆனில் இருக்கும். நீங்கள் மிஸ்ட் கால் வந்தாலும் நான் திருப்பி உங்களை கண்டிப்பாக அழைப்பேன்.
1: 99 401 33 184.
0: இதுக்கு உண்டு இந்த பணமும் இதுவோ நான் எதிர்பார்க்கறதில்ல. ஒரு விவசாயி இன்னொரு சக விவசாயிக்கு பண்ணுற உதவியாக தான் நினைக்கிறேன். என் குழுவில் உள்ளவங்களும் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. உங்களுக்கு தேவையான எல்லாமே எல்லாரும் பண்ணுவாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சார். 11:59 ஆயிடுச்சு. ஒரு 58 நிமிஷம் வேகமாக சர சர சர சரன்னு போயிட்டே இருந்துச்சு. ஒரு சில நேயர்களும் இது சம்பந்தமான கேள்விகளை கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தக்க ஆலோசனைகளை சொல்லியிருக்கோம். பன்றி வளர்க்கணும், பன்றி வளர்த்து பணம் பார்க்கணும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு, அது ஈடேற பி இளங்கோவன் சார் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். அதனால் அவரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நல்ல பல சந்தேகங்களுக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்த இளங்கோ சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது. நான் உங்கள் பி சரவணன்.
2: நான் உங்கள் ஆர்ஜி சரண் ஜெயராமன்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் 12 மணி. நீ தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 13,092 பள்ளிகள் PM3 பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதன் மூலம்

இளையோரின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றாா்.

0: நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மெம்பஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்த்ரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12:02.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். குறைந்த செலவில் போக்குவரத்துக்கு உதவும் நீடித்து நிலவக்கூடிய திட்டம் குறித்து, அதாவது சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டம் குறித்து அறிந்து கொள்ளலாம். இது சுருக்கப்பட்ட உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகளை அமைக்கும் நோக்கத்துடன் மற்றும் முதலீட்டாளர்கள் மூலம் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் வாகனங்களுக்கான சந்தை பயன்பாட்டிற்கு கிடைக்கச் செய்யும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் போன்ற பல எரிவாயு தொடர்பான பொதுத்துறை அலகுகளுடன் இணைந்து அக்டோபர் 2018 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கார்பன் உமிழ்வை குறைப்பது, பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது போன்றவற்றில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பராமரிக்க இந்த திட்டம் உதவும். இத்திட்டத்தின் நோக்கங்களை அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் 62 மில்லியன் மெட்ரிக் டன் கழிவுகள் உருவாகின்றன. இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்தல், மாற்று எரிபொருள் துறையில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயம் கரிம கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் கார்பன் வெளியேற்றம் மற்றும் மாசுபாடுகளை குறைத்தல், உயிரி வாயு என்பது கழிவுகள் அல்லது பிற உயிர்ம மூலங்களிலிருந்து காற்றில்லா சிதைவு மூலம் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் வாயு ஆகும். இது சுருக்கப்பட்ட உயிரி வாயு, கலவை மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் வணிக ரீதியாக இயற்கை எரிவாயுவின் அதே பண்புகளை கொண்டிருக்கும். இதன் விளைவாக இது ஆட்டோமொபைல் எரிபொருளின் மாற்று ஆற்றல் மூலமாக பயன்படுத்தப்படலாம். இந்தியாவில் ஏராளமான உயிர்பொருள்கள் தொழில்துறை மற்றும் வணிக இடங்களில் சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை மாற்றுவதை முற்றிலும் சாத்தியமாக்குகிறது. இத்திட்டத்தின் பலன்கள் தான் என்ன? சுருக்கப்பட்ட உயிரி வாயுவின், அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸின் பயன்பாட்டின் மூலம் மலிவு விலை போக்குவரத்துக்கான நிலையான மாற்று பின்வரும் நன்மைகளை கொண்டுள்ளது. கழிவுகளை பொறுப்புடன் நிர்வகிக்கலாம், கார்பன் வெளியேற்றத்தை திறம்பட குறைக்கலாம், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும், கிராமப்புற தொழில் முனைவு, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்கான சூழலை வளர்ப்பது, தேசிய அளவிலான காலநிலை மாற்ற இலக்குகளை அடைவதற்கான ஆதரவை வழங்குதல், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்ற இறக்கங்களுக்கு எதிரான பாதுகாப்பு வலை. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது? சுருக்கப்பட்ட உயிரி வாயு ஆலைகளை அமைப்பதற்கான முன்மொழிவுகள் தொழில் முனைவோர் மூலம் இத்திட்டத்தின் முதன்மை செயலாக்க முறையாகும். இந்த ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் சிபிஜி சிலிண்டர்களில் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். முதலீட்டின் மீதான வருவாயை அதிகரிக்க தொழில் முனைவோர் இந்த ஆலைகளில் இருந்து உயிர் உரம், கார்பன் டை ஆக்சைடு போன்ற பிற உப தயாரிப்புகளை தனித்தனியாக சந்தைப்படுத்த முடியும். நாடு முழுவதும் படிப்படியாக 5,000 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலைகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆலைகள் ஆண்டுக்கு சுமார் 15 மில்லியன் டன் சுருக்கப்பட்ட உயிரி வாயுவை உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலைகள் அமைப்பதன் மூலம் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என

எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறைந்த செலவில் போக்குவரத்துக்கு உதவும் நீடித்து நிலவக்கூடிய திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம். அதாவது சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சம்மதுளு. இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நான் உங்களோட ஆர்ஜே மாதிர்பாக்கு மகேஸ்வரி. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சில ஒரு மெமரிஸ் ஞாபகங்களை வந்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவரும் யோசிச்சுட்டே இருங்க. சொல்ல சொல்ல, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு தடம் பதிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளுடைய இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடிக்கிறாங்க. அவங்க தாங்க நம்மளுடைய நண்பர்கள். பள்ளி நாட்களில் ஒன்றாக அமர்ந்து சிரித்த நண்பர்கள், கல்லூரியில் தோளோடு தோள் சேர்ந்து நின்ற நண்பர்கள், வேலை செய்யும் இடத்தில் நமக்கு உற்சாகம் கொடுக்கும் நண்பர்கள், சில நேரங்களில் நம்ம குடும்பத்தை விட நம்ம நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்கள், இவங்க எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைத்த அழகான வரங்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையான நட்பு அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது. மகிழ்ச்சியான நேரத்தில் நம்மோடு சிரிப்பவர்களும் நண்பர்கள் தாங்க. ஆனால் நாம் மனம் உடைந்து நிற்கும் நேரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தருபவர்கள் தான் நம்மளுடைய உண்மையான நண்பர்கள். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நண்பர்களை பற்றியே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய தோழி தோழர்களுக்கு நீங்கள் திரைப்பட பாடலை சமர்ப்பித்தால் எந்த பாடலை நீங்கள் சமர்ப்பிப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய கேள்வி. இரண்டு 9 8 6 0 0 3 8 மற்றும் ஒரு 2 9 5 2 0 5 5 4 வெளியூர் நேர்களாக நீங்கள் இருந்தால் 0 4 4 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். வாங்க மேடம், நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: வரி பாடுங்க? எந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க சமர்ப்பிக்கிறீங்க?
2: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். மாதர்பாக்கம் மகேஸ்வரி.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: சென்னை பெருமாக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேடம்.
1: ஆமா ஆமா.
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? நீங்களா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய நண்பர் யார்? உங்க நண்பருக்கு நீங்க எந்த திரைப்பட பாடலாம் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறீங்க?
3: எனக்கு வந்து என்ன என்ன பாட்டுனாக்கா வந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன்.
1: மறுமலர்ச்சி
3: அந்த பாட்டை வந்து

0: மணிமாலா
1: சொல்லுங்க.
0: எனக்கு வந்து தோழா தோழா தோல் குடு தோழா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: யாருக்கு சமர்ப்பிக்கிறீங்க?
0: எங்க மூணு ஃப்ரெண்டுக்காக அது மேடம்.
1: மூணு ஃப்ரெண்ட் நேம் சொல்லிடுங்க.
0: ஆமா மூணு ஃப்ரெண்ட். எங்க வீட்டுக்காரா ஃப்ரெண்ட் இருந்தாரு. நாங்க எல்லாமே ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிச்சோம். ஆனந்தன், வீரா, சாந்தநாதன்.
1: பாருங்களேன், இங்க நிறைய பேர் ஃப்ரெண்டா இருந்து கனவனா மாறி இருக்காங்க.
0: ஆமா,
1: ரகசியம் எல்லாம் உடைச்சிடுறீங்க நீங்க இன்னைக்கு ரெயின்போல.
0: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றிங்க. வணக்கம், யாரிங்கிருந்து?
2: வணக்கம் வணக்கம் மேம்.
1: வணக்கம், யாரிங்கிருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சிலிருந்து. நேற்றுதான் நினைத்தேன் இன்று வந்தாய்.
1: நேற்றுதான் நினைத்தேன் இன்று வந்தாய். என்னவா இருக்கு பாட்டு?
2: நிஜமா மேம், திருவேதா மேம், மாதர்பாக்க மகேஸ்வரி மேம் எல்லாம் என்ன நாங்க காணவே இல்லையே
1: அப்படின்னு
2: நினைச்சிட்டே இருந்தேன். நிவ்யா மேம் பார்த்தா மதுரையில இருக்காங்க. அது மாதிரி நீங்க எங்கேயாவது இருக்கீங்களோ அப்படின்னு கூட நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்க குரல் கேட்டவொடனே அவ்வளவு ஒரு சந்தோஷம். நலமா இருக்கீங்களா மேம்?
1: நல்லமா இருக்கீங்க. நீங்க உங்க நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ஓகே, தேங்க் யூ மேம்.
1: ஓகே, உங்க ஃப்ரெண்ட் சொல்லுங்க.
2: என்னோட ஃப்ரெண்ட்னா ரெண்டு பேர், ஆகாஷவாணி, இன்னொன்னு வசந்தி.
1: இதெல்லாம்
2: அவங்க ரெண்டு பேரும் என்ன உற்ற தோழி, உயிர் தோழி, எல்லாமே அவங்க தான்.
1: ரொம்ப நன்றிங்க.
2: அவங்களுக்காக வந்து நான் டெடிகேட் பண்ணணும்னா அவங்களுக்கு எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த பாட்டு தான், ஆகாஷவாணி நீயே என் ராணி.
1: சோஜா சோஜா சோஜா பிரியமுடன்.
2: யார் யார் இந்த குயிலை அழ வைத்தது?
1: குயிலை வைத்தது
2: அப்படியே அவளுக்கு எனக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும், அவளுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு தான் மேம் எனக்கு.
1: நன்றிங்க,
2: ஞாபகம் வந்தது டக்குன்னு. எல்லாருக்காகவும் இந்த பாட்டு.
1: நன்றி, தேங்க்யூ
2: மேம். நன்றி மேம்.
1: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம், யாருங்க இருந்து?
3: நான் ராஜலட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: ஓகே, உங்க ஃப்ரெண்ட்?
3: என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் சொல்ற பாட்டு என்னன்னு
1: கேட்டீங்கன்னா,
3: அதைய பாட்டு தான், விவசாயிங்கிறதுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை.
1: ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ மேம்.
3: அது இல்லைங்க, ஒரே ஒரு நிமிஷம். இருக்கா வேணா, எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் இப்படிதான் நீ வந்து மனச பக்குவமா வச்சுக்கணும். கோபப்படாத, பதட்டப்படாத, இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு மனசுல தைரியம்.
1: புரியுது புரியுது. இந்த மாதிரி தோழர்கள் இருக்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷம்தான். பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம பண்ற எல்லா விஷயமே நீ பண்ற சரி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றவங்களை விட, இது பண்ணா நல்லா இருக்குமா, இது பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட உரிமை எடுத்துக்கிறதும் ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்
3: தான்.
1: நன்றி நன்றி ராஜலட்சுமி. ஒரு பாடல் தளபதி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே எஸ் தஸ் பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை இளையராஜா.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜே மாதிரிப்பாக்கம் மகேஸ்வரி. நேரம் 12:22. உங்களுடைய தோழி தோழர் இவங்களுக்கு எந்த திரைப்பட பாடலை நீங்கள் சமர்ப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். நேயர்களும் வந்து 298-6-00-38 மற்றும் ஒரு 298-5-2-0-5-5-4 வெளியூர் நேர்களாக நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம், வாங்க.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம், ஒரு குறையும் இல்ல.
2: சொல்லுங்க, நீங்க உங்களுடைய எந்த தோழி தோழர் யாருக்கு எந்த திரைப்பட பாடலை நீங்க சமர்ப்பிப்பீங்க?
3: என் தோழி ஜெயந்தி பேரு.
2: ஓகே,
3: பக்கத்துல இருக்கா.
2: ஓகே,
3: 50 வருஷம் பழக்கம்.
2: அப்பா,
3: அந்த நட்புக்காக வந்து வட்டத்துக்குள் சதுரம் படம்.
2: ஓகேம்மா.
3: இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் காற்றி ஒரே ராகம், கொடி நீ மலர்னான் கிளை நீ கனினான் அப்படின்னு வரும். ரொம்ப
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுடைய நட்பு இன்னும் நிலைத்திருக்க நான் வேண்டிக்கிறேன். நன்றிங்க,
3: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யாரெங்கிருந்து?
4: கனவு கண்ணியும் காணனே, நினைவு கண்ணியும் காணனே, ஏங்கி ஏங்கி ஏங்கி தவிச்சா சிவத்தூர் பத்மாவதி.
2: எப்படி இருக்கீங்கம்மா? உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, என்ன பாடல் நீங்க சமர்ப்பிக்கிறீங்கம்மா?
4: என் ஃப்ரெண்ட் வந்து அங்க இடலகுரு மாதர் பாகத்துல, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? என் கனவு என்ன தெரியும், என்ன தெரியுமா தெரியுமா?
2: ஐயோ தேவமே, நன்றி. ஐயோ ஐயோ,
4: நான் இந்த கண்ணி நீ வந்ததுக்கு காரணம் காரணம் கண்ணு நீ தாங்க.
2: நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா.
4: நன்றி கண்ணு.
2: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு பாடலை அடுத்து.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:30 ஆயிற்றுக்கு. இது ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
1: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சைதாபேட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே, உங்களுடைய தோழி தோழர் யார், அவங்களுக்கு நீங்க என்ன, எந்த ஒரு திரைப்பட பாடலை நீங்க சமர்ப்பிக்கிறீங்க?
1: என்னுடைய தோழி வந்து என் கூட வர்க் பண்ணவங்க சுஜாதா, அவங்களுக்கு வந்து நான் வந்து சின்ன சின்ன வண்ண குயில், கொஞ்சம்

0: ஆமா அந்த பாட்டு.
1: எப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், ஸ்கூல் டேஸா காலேஜா?
0: ஒர்க் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க, அவங்க தான் என்னுடைய எங்களுடைய மேடம் மேமோட பர்த்டேக்கு அந்த பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க. அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு தான் அவங்களுக்கு நான் அந்த பாட்டு தான் அவங்களுக்கு நான் டெடிட் பண்ணுவேன்.
1: டெடிகேட் பண்றீங்க, சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் சசிகலா, நன்றிங்க. நேர்களை ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்து என் கூட பேச நினைச்சா 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நேர்களா நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மகேஸ்வரி மேம். எவ்வளோ நாள் மேம் உங்களை பார்த்தேன்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, உண்மையாவே எவ்வளவு நல்லா ஒரு அழகா பேசுறீங்க எல்லாம்.
2: ஆமா மேம், உங்களை நான் எவ்வளவு நாளா எதிர்பார்த்தேன் தெரியுமா, வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
1: அனைவரும் நல்ல, உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டு உற்சாகமா இருக்கு. ஓகே, உங்களுடைய தோழி தோழி யாரு உங்களுக்கு?
2: நான்
1: உண்மையாவே
2: பாட்டு பாருங்க, இறைவன் வருவான் அந்த பாட்டு,
1: இறைவன் வருவான் பாடுங்க, உங்க வாய்ஸ் பாடுங்க.
2: இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை நாம், நாம் அவன் அன்பே நாம் பெறும்
1: கருணை. நல்லா பாடுவீங்க என்ன இன்னைக்கு? ஒன்றே போதுங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட. வணக்கம்.
3: வணக்கம்.
1: எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உற்சாகமா இருக்கு. சரிங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட் சொல்லுங்க.
3: எங்க ஃப்ரெண்ட் வந்து கஸ்தூரி பேரு, ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் இது இல்ல கான்டாக்ட் இல்லாம இருக்கு.
1: ஓகே,
3: அதனால அவளுக்காக இந்த பாட்டு
1: பாடுங்க, உங்க குரல்ல
3: பாடுங்க. வாடி அம்மா வாடி, வண்டாட்டம் வாடி, அத்தங்கர தோப்பு கொள்ள காத்திருக்கே வாடி, அத்தை மகள் வந்தியா, அகப்பட்டு கொண்டியா, அத்தானை பார்த்து ஒரு முத்தம் தர போறியா, தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ தோ.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் பாடிட்டீங்க, ரொம்ப அழகா பாடுறீங்க, நன்றிங்க தேவிகாமா.
3: நன்றி நன்றிமா,
1: நன்றிங்க நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வாங்க மேடம் சொல்லுங்க, உங்க நல்லா இருக்கேன் மேடம். உங்க தோழி யாரு, எந்த பாடல் நீங்க சமர்ப்பிக்கிறீங்க?
4: தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க.
1: ஓகே,
4: ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க விட முடியாது,
1: விட முடியாது, கோச்சிப்பாங்க.
4: ஆல் டைம் ஃபேவரட் முஸ்தபா, முஸ்தபா சாங்.
1: முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வேரி முஸ்தபா,
4: காலன் தோழன் முஸ்தபா.
1: ஓகே, நீங்க யாருக்காக சொல்றீங்க, ஒருத்தர் பேர் கூட சொல்ல மாட்டீங்களா?
4: இல்ல, ஒருத்தவங்க பேர் சொல்லி ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க.
1: எவ்வளவு பயப்படுறீங்க.
4: ஓகேங்க, நான் எல்லாருக்குமே
1: சரி. நன்றி நன்றிங்க, நன்றிங்க நன்றி.

0: காதல் தேசம் திரைப்படத்திற்காக யா ரஹ்மான் இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் வாலி. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று மாலை 5:02 ஒரு துளி துணிச்சல் தொடர் நிகழ்ச்சி. தலைப்பு: துணிச்சலின் முதல் மூச்சு. இதில் பங்கு பெறுவோர் பிரவீன்குமார், நகைச்சுவை கலைஞர் மற்றும் டாக்டர் ஏ தில்லைராஜன், பேராசிரியர் மேலாண்மை ஆய்வுகள் துறை, IIT மெட்ராஸ். கேட்க மறவாதீர்கள். நேரம் சரியா 12:42 ஆயிற்றுக்கு. நேர்களை நாம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க
1: மேடம்? நான் திருப்ப வந்ததுக்கு மன்னிச்சுக்கங்க.
0: சொல்லுங்க.
1: என்னோட ஃப்ரெண்ட பத்தி சொல்லிட்டு இருந்ததுல உங்களை பத்தி விசாரிக்க மறந்துட்டேன். பாருங்க, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். அதுக்குதான் வந்தீங்களா?
1: அதை கேட்க. அப்புறம் வந்து இந்த திருவச்சூர்ல இருந்து பத்மாவதின்னு ஒரு மேடம்
0: பேசுறாங்கன்னா,
1: அவங்க ரொம்ப எல்லாரையும் கண்ணு கண்ணு ரொம்ப அன்பா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க பேசுறது.
0: கேட்டுட்டே இருப்பாங்க
1: நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அன்பா பேசுறாங்க.
0: ஆமா ஆமா, அவங்க எப்பவுமே அன்புதான். அவங்களுக்கு எப்பவுமே நம்ம எப்படி சொல்றது, அவங்களுக்கு நம்ம வாழ்த்த வயது இல்லை.
1: இந்த மாதிரி ஒரு
0: அரவணைப்பு இருக்கு. நன்றிங்க,
1: ரொம்ப நல்லா. நன்றி மேம்.
0: நன்றி நன்றி. நேர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இன்னொரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? யாரு இனிப்புல இருக்காங்க ஆனா பேச மாட்டேங்கிறாங்களே? 298-60-00-38 மற்றும் ஒரு 298-5-2-0-5-5-4 வெளியூர் நேர்களா, நீங்க இருந்தா 0-4-4 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்க என் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: ஓகே ராணிமா, சொல்லுங்க உங்களுடைய தோழி யார், தோழர் யார்?
2: என்னோட தோழி வந்து மணிமேகலை அப்படின்ட்டு ஒருத்தங்க.
0: ஓகே, என்ன திரைப்பட பாடலை அவங்களுக்காக நீங்க சமர்ப்பிக்கிறீங்க?
2: அத நீ நடந்தால் நடு எழுக்கு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு. அதாவது லேட்டா வேகமா வரும்போது அவங்க கிண்டலுக்கு இந்த பாட்டு பாடுவாங்க. அது ஏதாவது கோபமா இருந்தனாலும் அந்த ராகம் போட்டு எண்ணெய் சுத்தி சுத்தி பாடுவாங்களா, எனக்கு தன்னாலே சிரிப்பா வந்துடும் பாத்தீங்களா, கோபம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே அப்படி போவாங்க. அதை மறக்க
0: பண்ணுவாங்க. வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். ஓகே, நம்ம தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல், நண்பன் திரைப்படத்தில இருந்து வரும் பாடல் இது. கிரிஷ் சுஜித் சுரேசன் பாடிய பாடல் இது. விவேகாவின் வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையில்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று மாலை 5:02 ஒரு துளி துணிச்சல் நிகழ்ச்சி. தலைப்பு: துணிச்சொலின் முதல் மூச்சு. பங்கு பெறுவோர் பிரவீன்குமார், நகைச்சுவை கலைஞர் மற்றும் டாக்டர் ஏ தில்லைராஜன், பேராசிரியர் மேலாண்மை ஆய்வுகள் துறை, IIT மெட்ராஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேரம் சரியா 12:50 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எந்த நண்பரை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கனகவள்ளி குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய தோழி தோழர் யார், எந்த திரைப்பட பாடலை நீங்க சமர்ப்பிக்கிறீங்க?
1: தோழி வந்து வசந்தி.
0: ஓகே.
1: பக்கத்து வீடுதான், அஜி பழகினவங்க தான். ஆனா அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, ரேடியோவே டிவி பாப்பாங்க, ரேடியோ கேட்க மாட்டாங்க.
0: சொல்லிடுங்க, நீங்களே போயிட்டு.
1: எனக்கு
0: தேங்க்யூ. நம்ம என்னதான் வந்து எத்தனையோ பாட்டு

0: கேட்டுட்டு இருந்தாலும் அது எப்படி சொல்றது, ஒரு விஷயம் இப்ப நம்ம ஒரு 1 hour ப்ரோக்ராம் ஃபன் பண்ணலாமா நம்ம பண்ணிருக்கோம், அதனால உங்களுக்கு அது நினைவுல அப்படி இருக்கு,
1: அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு.
0: அத விஷயம் கரெக்ட்டா?
1: சரிமா, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க, நன்றிங்க. ஆமா
1: சரிமா. நானு நீங்க எல்லாம் வேற புதுசு புதுசா எல்லாரும் வராங்களா, நீங்க எல்லாம் வெளில போல போயிட்டீங்க போல நினைச்சேன்.
0: நாங்க எங்கே போல, இங்கதான் இருக்கோம்.
1: தூரமா இருந்து வேற வருவில்ல, அதனால அப்படி நினைச்சேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூமா.
1: சரி,
0: நன்றி நன்றி. வணக்கம்.

0: ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகலிருந்து கலையில் அமல் பேசுகிறேன்.
0: இது ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிங்க. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம். நட்புக்காக திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா நேயர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இதுவரை நான் உங்களோட ஆர்ஜி மாதிரிப்பாக்க மகேஸ்வரி.

எஸ் எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரம் 1:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரைகானம் மற்றும் நான் ஆர்ஜி சரஞ்சீராமன். எஸ், இந்த 1 மணி நேரம் வந்து எனக்கு பிடித்தமான 1 மணி நேரம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப தேடி எஸ் இந்த பாட்டு நல்லாயிருக்கும், இந்த பாட்டு என் நேர்களுக்கு பிடிக்கும், இந்த பாட்டு இந்த நேரத்தில் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இந்த 1 மணி நேரம் அழகாக வந்து லைக் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, இல்லை சாப்பிட்டு வீட்டில் இருக்க ரெஸ்ட் எடுப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி நேரத்துக்கு இந்த மாதிரி நேரம் இந்த மாதிரி பாடலை கேட்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். நட்பு திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி பாடிய பாடல் தான் வந்து நாம் கேட்க போகிறோம் இளையராஜா இசையில். அதுக்கு முன்னாடி மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், 5:02 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஒரு துளி துணிச்சல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி.

அதுக்கு முன்னாடி மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், 5-2 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில ஒரு துளி துணிச்சல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுது. துணிச்சலின் முதல் மூச்சு அப்படின்ற தலைப்புல பங்கு பெறுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பிரவீன் குமார், நகைச்சுவை கலைஞர், இவங்க தான் வந்து பங்கு பெறுறாங்க. மற்றும் டாக்டர் ஏ தில்லைராஜன், பேராசிரியர், மேலாண்மை ஆய்வுகள் துறை, IIT மெட்ராஸ். ஸோ நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. எஸ் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நின்றுங்கள். FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதுலே.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: எஸ் அந்த அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் வந்து 1:07 ஆயாச்சு. எஸ் இந்த 1 மணி நேரம் வந்து அதுக்குள்ளே 7 நிமிஷம் போயிடுச்சா, அப்படி கூட பேசும்போது 8 நிமிஷம் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அருமையான பாடலாம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் என்னுடைய பிளேலிஸ்ட் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்ட்டு தான். ஏன்னா இந்த 1 மணி நேரம் தான் நம்ம ரிலாக்ஸாக அந்த லஞ்செலாம் முடிச்சுட்டு உட்காருவோம். வீட்டில் வேலை செய்கிற பெண்கள், இல்லை ஆஃபீஸில் லஞ்செலாம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க நபர்கள், இல்லைனா வந்து வீட்டில் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் பெரியவங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. இந்த 1 மணி நேரம் ரொம்ப அழகாக ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பாடலாம் தேடி தேடி கொண்டு வந்திருக்கேன். திரைக்கானம்ல அடுத்த ஒரு பாடல் வந்து அடுத்த வாரிசு திரைப்படத்துல இருந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா கோவம் தானே வரும், என்ன பேச வேணும்னு சொல்றேன், ஆனா பேசக்கூடாது நீ இவங்க சொன்னா பிளீஸ் நான் பேசாம இருக்கனே அப்படின்ற போது நம்ம சொல்லுவோமே, கொஞ்சம் சொல்லுவாங்க ரெண்டு பேரும். எஸ்பிபி மற்றும் சுஷிலாவுடைய குரல்ல தான் வந்துட்டு இருக்கு. பஞ்சு அருணாச்சலம் எழுதிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா. எஸ் இந்த பாடல் தொடர்ந்து கேட்டுவாங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுள்ள

ரொம்ப அழகான ஒரு பாடல்ல இந்த பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 1:13 ஆயாச்சு. எனக்கு அடுத்து வர பாடல் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த பாடல் வந்து பிடிக்கும், ஆனால் ரொம்ப ரேராக தான் கேட்டிருப்போம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் இது. நீயா திரைப்படத்திலிருந்து நீயா திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் அந்த பாட்டு. நோ, அந்த பாட்டில் பி சுஷிலா மற்றும் எஸ்பிவி பாடிய வாலி இந்த பாடலுக்கு எழுதியிருக்காரு பாடலை. இதுக்கு இசையமைத்தது சங்கர் கணேஷ். நிறைய பேர் இளையராஜா அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு சங்கர் கணேஷ் புதுசாக வந்த பசங்களாம் தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். எஸ், நான் கட்டில் மேலே கண்டேன் வெளியில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா சுஷிலா அம்மாவுடைய அந்த மெச்சூர்டான ஒரு வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகாக பொருந்தி வரும் கூட எஸ்பிபி சார். எஸ், இதெல்லாம் நம்ம சொல்லணுமா வேணும், தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு கேட்டு எனதுங்களது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே செமதுல.

0: அந்த அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 1:19 ஆயாச்சு.
1: அம்மா ரெயின்போ கேக்க.

0: 102.4 இங்க எல்லாமே தூள்.
1: நான் கட்டில் மேலே கண்டனில் அந்த பாடலை கேட்கும் போது அந்த ஹிந்தி பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சாயல் இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த படம் வந்து ரீமேக் படம், அதனால அந்த பாடல்களையும் வந்து அதே மாதிரி அமைக்கலான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம சங்கர் கணேஷ் அவர்கள் பண்ணியிருப்பாரு. பாடல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும்ல அந்த படத்தில், இன்னி வரைக்கும் கேட்டாலும் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் தான் கேட்டு முடித்த அந்த நேரம் 1:20. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு என்ன பாட்டு கொண்டு வந்திருக்க சரண் ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உல்லாச பறவைகள்ல இருந்து இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ஜெர்மனிக்கு போகலாமா? ஆ, அதே பாடல் தான், ஜெர்மனியும் செந்தேன் மலரே அந்த பாடல் தான் வந்து கேட்க போகிறோம். பாடலாம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கல, எஸ்பிபி மற்றும் ஜானகியுடைய குரலில் தான். பஞ்சு அருணாச்சலம் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு, இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காரு. எஸ், இந்த பாடலும் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். ரொம்ப அழகான ஒரு அந்த ரித்தமிக் பேட்டர்னே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மதிய நேரத்தில் கேட்கறதுக்கு ஒரு உகந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். எஸ், எல்லாரும் ஜெர்மனி போயிட்டுலாமா? எஸ், இந்த ஒரு பாடலில் தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

எவ்வளோ ஒரு அழகான பாடல்லாம் இந்த பாடல்லாம் கேட்கும்போது அப்படியே நம்ம அந்த காலத்தில் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பயும் இந்த மாதிரி பாடல்லாம் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:26 ஆயாச்சு.

எஸ் எல்லோரும் வந்து அப்படியே ரேடியோ பக்கத்துல இருப்பீங்க, அடுத்த பாட்டு என்ன பாட்டு போடுறேன் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா உங்களை வந்து நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு தான் நம்புறேன். எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இன்னைக்கு மாலை 5-2 மணிக்கு ரெயின்போ மேடை கேட்பீங்க இல்லையா, அதுல என்ன நிகழ்ச்சி போக போகுது இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரு துளி துணிச்சல், தலைப்பு வந்து துணிச்சலின் முதல் மூச்சு அப்படின்ட்டு தலைப்புல இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. யாரெல்லாம் பங்கு பெற போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவீன்குமார் நகைச்சுவை கலைஞர் மற்றும் டாக்டர் ஏ தில்லைராஜன் பேராசிரியர் மேலாண்மை ஆய்வுகள் துறை IIT மெட்ராஸ். ஸோ மறக்காம இந்த நிகழ்ச்சியை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கோம். எஸ் ஓகே, அதை நாங்கள் அப்புறம் கேட்குறோம் சரண், கண்டிப்பாக கேட்குறோம். ஆனால் இப்போ இந்த பாட்டை கேட்க போகிறோம் அப்படின்னு தானே வெயிட் பண்ணுறீங்க. இந்த பாட்டை நான் இப்போ தான் எடுத்தேன், ஐயோ இந்த பாட்டு இன்னைக்கு போடணுமே அப்படின்ட்டு. வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியோட குரலில் முத்துலிங்கம் அவர்கள் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசை அமைச்சிருக்காங்க. ரொம்ப பாடல் வந்து இந்த கம்போசிஷனே வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும், அப்படியே ஒரு ரயில் மாதிரி இருக்கும், அப்படியே மேலே கீழே மேலே கீழன்ற மாதிரி போகும். வெள்ளை ராஜா திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு பாடல், இந்த ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் தேவம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

இன்னும் ஒரு அழகான பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம். நேரம் 1:33 ஆயாச்சுன்னு சொல்லும் போது 34 ஆயிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான். இந்த பாடல் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கண்டிப்பாக இந்த பாட்டுக்கெல்லாம் அப்பத்தி ஸ்கூல் படித்தவங்களாம் ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க மேடையில் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடிய பாடல் வந்து எழுதியது பஞ்சு அருணாச்சலம் சார். இசை இளையராஜா அப்படி என்ன பாட்டு சார் தானே கேட்குறீங்க? குரு திரைப்படத்தில் இருந்து எந்த குரு இல்லை, அந்த குரு கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடித்த அந்த குரு திரைப்படத்தில் தான் இந்த ஒரு பாடல் வந்து கொண்டு வந்திருக்கேன். கேட்டு நின்றுங்கள் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

இந்த குரு திரைப்படத்துல இருந்து பாடல்லாம் எப்பயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நானே ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட மாதிரி தான் இருக்கு. முதல்ல அதுக்கு எனக்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ், இந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:40 ஆயாச்சு. திரை கானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயரம் தான் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியும் சார், அடுத்த பாட்டை போட அப்படி தானே சொல்றீங்க. நீங்க சொல்றது என்ன கேக்குது? ஆமா, இந்த மாதிரி பாடலாம் போடும்போது யாருதான் நடுவில் பேசுறத கேட்க விரும்புவாங்க சொல்லுங்க. எஸ், தாவணி கனவுகள் தான் உங்களுக்கு அடுத்த பாட்டு கொண்டு வந்திருக்கேன். இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு தான். கேட்கறதுக்கு அடி இதமா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துக்கு. எஸ், தாவணி கனவுகள் இருந்து நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செங்க மேலும் சிரிக்குது. ஆ எஸ் அதே பாடல் தான். எஸ்பிபி மற்றும் ஜானகியோட குரல்ல தான் வந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜா இசையில சண்முகம் அவர்கள் எழுதிய அந்த பாடல் வந்து கேட்டு நிறுங்களது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே செம்மதுளே.

0: எல்லாமே தோனி.
1: எஸ் அப்படியே அந்த சிரிப்பு அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோ. எஸ் அந்த பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 1:45 ஆயாச்சு. நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் இருந்ததுதான். இதுவும் எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பாடல் தான். எஸ்பி மற்றும் ஜானகியோட குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த ஒரு அழகான பாடல் இதோ உங்களுக்காக கேட்டு நிதங்களது FM 101.4 எல்லாமே சமதூளு.

அந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:51 ஆயாச்சு. எஸ்எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானம்ல தான் இவ்வளவு நேரம் அழகழகான பாடல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப நிறைவு பகுதியா வந்து நிகழ்ச்சியில பேக் டு பேக் நான் ரெண்டு பாட்டு போடுறேன். பிகாஸ் நடுவில் பேசி டைம் ஆக்குறது போதெல்லாம் இந்த ரெண்டு பாடலை உங்களுக்கு கொடுத்த ஒரு சந்தோஷத்தோட போவோம் இல்லையா? எஸ், இத்தோட நான் இங்க இருந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு.

அந்த ரெண்டு படங்கள் என்னென்ன படம் கேட்குறீங்களா? தனிக்காற்று ராஜா மற்றும் சிங்கார வேலன்ல இருந்து இரண்டு பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த இரண்டு பாடலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ் அந்த நம்பிக்கையோடு தான் இங்கேருந்து கிளம்புறேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணுவேன்ற நம்பிக்கையோடு நான் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன். ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அழகான நேயர்கள்கிட்ட பேசணும். நிறைய விளையாட்டுலாம் விளையாண்ட ரம்யா கூட 10 மணிக்கு. இந்த நாள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி என்ன எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணுன்றதை சொல்லிட்டு நான் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள். இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்ஜி சரண் ஜெயராமன். இப்போ தனிக்காற்று ராஜா திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

0: मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2,00,000 करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெஹராவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, உன்னிட்டி ஹுடா, தேவிகா ஷிகாக் மற்றும் கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சம்மதோடு. நேரம் 3:03. இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று நாம் ஒரு தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோம். அதாவது நீரில் மூழ்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள எப்படி காப்பாற்றணும், தடுக்கணும், இதுக்கான முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள் நம்மளுடைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயக்குமார், பிளாஸ்டிக் சர்ஜன்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மக்களுக்கு இப்படியும் ஒரு நாள் இருக்கா, நம்ம வந்து இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோமா, ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய இன்னைக்கு நம்ம விஷயங்களை வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டே எதனால் கொண்டாடுறோம் டாக்டர்?
2: சரியாக கேட்டீங்க. இது வந்து வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரௌனிங் அப்படின்னா தண்ணீர் நீரில் மூழ்குதல். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி, July 25 ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கொண்டாடுறாங்க. அந்த நீரில் மூழ்கிற என்னென்ன பாதிப்புகள் வருது, அதை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மக்களுக்கெல்லாம் போகணும். இட் சுட் பி எ குளோபல் ஒன், அதாவது உலக அளவில் அந்த அவேர்னஸ் போகணுன்றக்காக தான் இந்த நாளை அவங்க செலக்ட் பண்ணி கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடும் விதமாக நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: அது நேயர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்க போகிறேன்.
2: சரியா சொன்னீங்க.
1: அதாவது நீரில் மூழ்கிறாங்க அப்படின்னாவே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றதே நீச்சல். நீச்சல் தெரிஞ்சால் நம்ம ஏன் மூழ்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு எல்லாருக்குமே வந்துடும். இந்த நீச்சல் வந்து இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கிறாங்க, நகர்ப்புறங்களில் வந்து இதுக்காண்டி கிளாஸ்லாம் போயிட்டு வராங்க. இப்போ இந்த நீச்சலை வந்து எத்தனை வயசுலேருந்து கற்றுக்கலாம் டாக்டர்?
2: நீச்சல் என்பது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு இன்றியமையாத ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. எவ்வளோ நம்ம ஏர்லியராக, சில பேர் 4 வயசு 5 வயசுலேருந்தே கூட லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எனி திங் ஃபார் தட் மேட்டர், நம்ம சின்ன வயசில் ஆரம்பிச்சோன்னா நல்லா பிக்கப் பண்ணிக்கிறோம். அதோட நீச்சல்ன்றது ஒரு வெரி குட் எக்ஸசைஸ், ஒரு உடம்புல எல்லா தசைகள் ஆக்ட் ஆகும். ஸோ வெரி குட் எக்ஸசைஸ், அது வந்து நம்ம சின்ன எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வயசுலேருந்தே பழகிக்கலாம். அதுக்காக நம்ம வயசானவங்க பழகக்கூடாது அப்படின்றது கிடையாது. இப்போ ஈவன் 30 வயசு 40 வயசு இருந்தால் கூட நீங்கள் நீச்சல் பழகிக்கலாம். பட் கொஞ்சம் சின்ன வயசில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிக்கப் பண்ணி நல்லா ஈஸியாக பழகிக்கலாம். ஏஜ் ஆக கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் பழகிக்கலாம். பட் நீச்சல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ இன்றியமையாது அப்படின்னா, நம்ம ஆக்சிடென்டெல்லாம் ஒரு குளத்தில் ஏதோ ட்ரௌனிங் ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது நீச்சல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு சேஃப்டி மெஷர்லேயும் வருது, ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் மெஷர்ஸ்லேயும் வருது உங்களுக்கு.
1: இப்போது ஃபஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கிறது நல்லது. அப்படி கற்றுக்க முடியாதவங்க ஒரு வேளை தண்ணியில் போயிட்டு விளையாடும் பொழுதோ ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே மூழ்கிடுறாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல ஃபஸ்ட் எய்டு என்ன மாதிரி இருக்கணும் டாக்டர்?
2: ஸோ ஆக்சுவலாக இது வந்து பக்கத்தில் இருக்கவங்க தான் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சதுன்னா அந்த ட்ரௌனிங் ஆகும்போது நம்ம நீச்சல் பண்ணி வெளியே வந்துடலாம், இல்லை வெளியே வந்துடலாம். பட் எனக்கு நீச்சல் தெரியல, நான் ஒரு தண்ணியில் மாற்றிக்கிறேன் அப்படின்னா என்னால் நம்ம ஒன்றும் பண்ணுறது கஷ்டம். சப்போஸ் ஆழமாக இருக்க இடத்துல அவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உடனே அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் பண்ணலாம். பட் எனக்கு நீச்சல் தெரியாமல் ஆழத்தில் போயிட்டேன்னா அது கஷ்டம்தான். அது
1: கஷ்டம்தான்,
2: என்னால் இப்போ வெளியே கத்தி கூப்பிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி முழுங்கிடுவோம், ஸ்வாலோ த வாட்டர். அந்த வாட்டர் ஸ்வாலோ பண்ணும்போது அது யூஸ் ஆஃபிகஸ் போகாமல் சம்டைம் லங்ஸ்குள்ளே போயிடும். தட் இஸ் அ பேசிக் ப்ராப்ளம், அதே பேசிக் ப்ராப்ளமே. அது நுரையீரலுக்குள்ளே போயிடுறதுனால தான் உயிருக்கே ஆபத்து வர்றது.
1: இப்போ அப்படிப்பட்டவங்களை நம்ம பார்த்த உடனே முதல்ல என்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்? முதல் உதவி
2: ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அந்த நீர்லேருந்து அப்புறப்படுத்தி ஒரு பிளெயின் லெவலுக்கு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நம்ம அவங்க ரொம்ப ஆஸ்பிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மூணாவது சிபிஆர்னு சொல்லுவோம், கார்டியோ பல்மரி ரெசிஸ்டேஷன்.
1: கத்துக்கணும்
2: இட் வில் பி வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி.

0: என்ன பண்ண இப்ப சொல்றேன் நான், அது காமனா இருக்க மக்களும் பழகிக்கலாம், எல்லாருமே பண்ணலாம். மெடிக்கல் பீப்புள், பேரா மெடிக்கல் பீப்புளுக்கு அது வந்து ரொட்டீன், அவங்க தெரியும். பட் காமனா இருக்க பீப்புளுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா சிபிஆர்ன்றது என்னன்னா, அது கார்டியோ பல்மனரி ரெசுசிடேஷன். கார்டியோனா ஹார்ட்,
1: ஓகே,
0: பல்மனரினா லங்ஸ்.
1: லங்ஸ்
0: ஸோ ஹார்ட்லயும் ப்ராப்ளம் வருது, லங்ஸ்லயும் ப்ராப்ளம் வருது ட்ரவுனிங்னால. அது ரெண்டையும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், ஹார்ட்டும் நின்று போச்சு இல்லை லங்ஸ் நின்று போச்சு அப்படின்னா, அதை திருப்பி டெம்பரரியா நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த சிபிஆர். என்ன பண்ணணும்னா, இப்ப நேரம் பேசின படுக்கை வச்சு கரெக்டா நெஞ்சுக்கு மேல அந்த ஹார்ட் லெவல் தெரியும் இடது பக்கம், ஒரு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி அமுக்கி எடுக்கணும். ஆல்மோஸ்ட் டீப்பா நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து அமுக்கணும். ஸோ அமுக்கும் போது நம்ம செஸ்ட்டுக்கு மேல இருந்து அமுக்கும் போது அந்த ஹார்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல ப்ரெஷர், மேலே தடவிலாம் கொடுக்கக்கூடாது, நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து எடுக்கிற போது ஒரு 70 to 80 times per minute நம்ம ஹார்ட் ஒன் ஹார்ட் ரேட் எவ்வளோ ஆகுது நமக்கு,
1: 72.
0: ஸோ அந்த 70 to 80 times ஒரு நிமிஷத்துக்கு அமுக்கி அமுக்கி எடுக்கும்.
1: ஓகே ஓகே,
0: அது வந்து ரிலேட்டட் டு ஹார்ட். இன் பிட்வீன் வந்து நம்ம வாய் டு வாய், நம்ம வாயில் இருக்க ஆக்சிஜன் அவங்க வாய்க்கு உள்ள இது பண்ணும். நம்ம விசில் பண்ற மாதிரி நம்மள இருக்க ஆக்சிஜனை வந்து அவங்க வாய்க்குள்ள தள்ளணும். அது வந்து அந்த நிமிஷத்துக்கு ஒரு 20 to 22 பண்ணும். ஸோ 4 times ஹார்ட் அமுக்கணும், 1 time வாயில இருந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து 1:4 சொல்லுவோம். ஸோ அந்த 4 times இது ரெண்டு தான் இது சிபிஆர். ஸோ இது வந்து டெம்பரரி மெசர். அதை இப்போ ஹார்ட் நின்று போச்சு அப்படின்னா அமுக்கணும். சில பேருக்கு இதில் நல்லா ரெசிஸ்டேட் ஆகி நல்லா நார்மலுக்கு வந்துருவாங்க. சினிமாலாம் பார்ப்பீங்க, டக்குன்னு அமுக்குவாங்க, டக்குன்னு முழிக்கிற
1: மாதிரி உடனே வந்த
0: மாதிரி இட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணி சொல்லி
1: நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி டாக்டர்?
0: தண்ணி நிறைய குடிச்சா இன்னும் ஆஸ்பிரேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே,
0: ஆஸ்பிரேட் ஆகிறதுன்றது என்னன்னா வாய் வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணி வந்து லங்ஸ்குள்ள போயிடும். அந்த இது நம்ம அதுக்காக குப்புற படுக்க வச்சு அமைக்கிறது. நேர வயசு நம்ம வயிறுல இப்ப தண்ணி புடிச்சிட்டாங்க, நிறைய வயிறு ஃபுல்லா டிஸ்டன்ட் ஆகி தண்ணி நிறைய இருக்கு. நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த தண்ணி வந்து வெளியே வந்து லங்ஸ்குள்ள போயிருச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும்.
1: ஓஹோ,
0: அது பேர் ஆஸ்பிரேஷன்.
1: ஓகே ஓகே டாக்டர்.
0: அந்த தண்ணி வெளியே கொண்டு நம்ம குப்புற படுக்க வச்சு அமுக்கணும்னா அவங்க வாய் வழியே வெளியே வரும்.
1: நல்ல தகவல் டாக்டர்.
0: இது வந்து ப்ரோன், அதுக்கு பேர் ப்ரோன் பொசிஷன்.
1: ப்ரோன் பொசிஷன்
0: பின்னாடி இல்லாம குப்புற படுக்க வச்சு நீங்க வயிறு அமுக்கினீங்கன்னா அது உள்ள இருக்க தண்ணி பூரா வெளியே வெளியே போயிடும். இதுதான் பேசிக் சிபிஆர்னு சொல்லி. இது காமன் பீப்புள் எல்லாருமே பண்ணலாம், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒண்ணு கிடையாது.
1: இப்போ குழந்தைகள் வந்து நீரில் மூழ்கிறது தடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் டாக்டர்?
0: ஸோ ஆல்வேஸ் குழந்தைகள் வந்து ஸ்விம்மிங் போறாங்க அப்படின்னா இட் சுட் பி அண்டர் சூப்பர்விஷன். யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தால் தான் அவங்க ஸ்விம்மிங் பண்ணுறது சேஃப்டி. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று ஸ்விம் ட்ரெயினர் இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறது சேஃப். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது, அதுக்குன்னு இந்த ப்ரொடக்டிவ் வியர்ஸ்லாம் இருக்குது, காகிள்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஜாக்கெட்டே இருக்குது, லைஃப் ஜாக்கெட்டில் இருக்குது. மொதல் கொஞ்ச நாளைக்கு அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
1: ஆனால் இப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தேன்னா இப்போ உங்கள்கிட்ட இதை கேட்கணுமான எனக்கு
0: இல்லை.
1: வீட்லேயே வந்து லைட்டாக ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஒரு ஒரு 6 பையன் போயிட்டு விளையாடுறான். அவன் அறியாமே அவன் உள்ளே போயிடுறான். இதை பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன். அவனை விட ஒரு 2 சின்ன பையன், நம்ம அண்ணா முழுகிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாசத்துக்காக அந்த காப்பாத்தலாமே இல்லை அது தெரியாது இல்லைங்களா, போயிட்டு கை கொடுக்குமே அவனும் உள்ளே போயிடுறான். ஜஸ்ட் அதை பார்க்குறப்போ பேரண்ட்ஸ் பக்கத்துல இல்ல, வீட்டுல கட்டிட்டு விட்டுருக்காங்க. அந்த ஜஸ்ட் ஒரு 2-3 கழிச்சு அவங்க அப்பா வெளியில வராரு. அவர் பார்த்த உடனே உடனே போயிட்டு அந்த குழந்தைகளை மீட் எடுக்கிறார். இது யாருடைய
0: கரெக்ட்? இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒண்ணு தொட்டியது மாதிரி இருந்தா அதை கவர் பண்ணி வைக்கிறது சேஃப்.
1: ஆஃப் டேங்க் ஆச்சு ஃபில் பண்ணிட்டா கூட பரவாயில்லை, ஃபுல்லா இருக்கு தண்ணி.
0: அது ஒன்று டேங்கை கவர் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா சுற்றி ஒரு ஃபென்ஸ் சின்ன வலைகளும் போட்டு அப்படி வச்சுக்கிறது தான் சேஃப். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தண்ணியை பார்த்தோன்னா விளையாட ஒரு ஆர்வம் வரதே
1: செய்யும்.
0: தவி குடிக்கும்போது அது நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பட் அந்த குழந்தைய அதை ரீச் ஆகாமல் வச்சுக்கிறது சேஃப்.
1: இப்போ ஒருத்தவங்க தண்ணியில் முழுகிட்டாங்க டாக்டர், அவங்கள இவங்களே காப்பாற்றினதுக்கு அப்புறமா கூட கண்டிப்பா அவங்க முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டி போகணுங்களா டாக்டர்?
0: கட்டாயம் கூப்பிட்டு போகணும்.
1: ஓகே, ஏன் டாக்டர்? எதனால?
0: சோ நீங்க அப்பதைக்கு வந்து அவங்க வந்து ரிசஸ்டேட் பண்ணி நல்ல உயிர் புலச்சு வெளியே வந்துட்டாங்கனா கூட அதோட சில காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபியூச்சர்ல வரலாம். அந்த ஃப்ளூயிட் லங்ஸ்ல போய் இருக்கலாம், அந்த செப்சிஸ் சொல்லுவோம், அந்த லங்ஸ்ல இருக்க ஃப்ளூயிட்னால இன்ஃபெக்ஷன் வரலாம்.
1: ஓ, இது
0: ஆமா ஆமா, லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் வரலாம்,

0: அது லங்ஸோட இன்ஃபெக்ஷன் மட்டும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண மாட்டோம்னா அது ஃபியூச்சரில் லங்ஸோட கெப்பாசிட்டியே குறைஞ்சி போயிடும்.
1: ஓகே ஓகே. இப்போ நம்ம நீச்சல் குளங்களில் போய் கற்றுக்குறோம் இல்லைங்க டாக்டர், அந்த தண்ணிக்கும் இப்போ ஆறு குளங்களில் இருக்கிற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குங்களா டாக்டர்?
0: கட்டாயம் வித்தியாசம்.
1: ஓகே.
0: நீச்சல் குளங்களில் வந்து அவங்க கொஞ்சம் குளோரினேட் பண்ணி அந்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் அந்த இதெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் குளம்ன்றது குளம் ஆறில் இருக்கிறது வந்து நேச்சுரல் சோர்ஸ்.
1: அப்படி இல்லை, அப்படி இல்லை, அந்த தண்ணியை முழுகிறதுனால ஏதாச்சும்
0: நீச்சல் குளத்தில் இருக்கா சோடியம் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய இருக்கும். பிளைன் வாட்டர்ல அது கம்மியா இருக்கும். அது இன்க்ரீஸ் பண்ணது கொஞ்சம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் சொல்லுவோம். அந்த சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது மாதிரி அந்த வாட்டர்ல வந்து சோடியம் அளவு கம்மியா
1: இருக்கு. ஓகே ஓகே. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு இது பற்றிய தகவல்கள், அதாவது இந்த தடு மூழ்கி ஏதாச்சும் உங்க வீட்லேயோ உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இருந்தா இது போல உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். 2986003838 மற்றும் ஒரு 2952055544 வெளியூர் நேர்களா நீங்க இருந்தா 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: யாருமே இல்ல பாதுகாக்க, அவசர காலத்துல நம்ம உயிர் தப்பிக்கிற மாதிரி நீச்சல் கத்து வச்சுக்கிறது அப்படிங்கறதும் சிறந்தது
0: அப்படின்னு
2: எப்படி வரலாம், பேனிக் ஆக கூடாது. ஆனா மூக்குல போகும், காதுல போகும், வாயில போகும், எல்லாம் தண்ணி மூச்சு வேற அடிக்கும். இந்த சமயத்துல என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு சிச்சுவேஷனை வர்சன் பண்ணாம ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும்?
0: அது எவ்வளவு நேரம் நம்ம அந்த தண்ணிக்குள்ள இருக்குன்றதே வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 30-40 seconds, ஒன் மினிட்டுக்குள்ள நீங்க அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா ரிலி சேஃபர், எல்லாத்தையுமே வெளியே ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா நீங்க சொல்ற கரெக்டா, அவங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் பண்றது வந்து தண்ணியை முழுங்குவாங்க, அதுதான் ப்ராப்ளமே. ஏன்னா அவங்களால வெளியே வர முடியாது, தே வில் ஸ்வாலோ த வாட்டர். அந்த முழுங்குற தண்ணி வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டா கூட கொஞ்சம் சேஃப், அது லேரிங்ஸ்ன்னு சொல்லி தொண்டைக்குள்ள போயிட்டா இம்மிடியட்டா உயிருக்கு ஆபத்து. ஆமா. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து தண்ணியை விழுங்குறது. அந்த தண்ணியை விழுங்குற லேசாக கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பயே போய் நீங்க ஒரு 30-40 seconds, 1 minute கொண்டு வந்துட்டோம்னா எல்லாமே சேஃப் தான். ஒரு ஆமா 2 or 3 minutes அந்த மாதிரி, அவ்வளோ நேரம் ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இப்போ மேலே கூட கேட்டாங்க குழந்தை உள்ள விழுந்துட்டு, 1 minute வந்து தூக்கிட்டோம்னா நத்திங் ஹேப்பன்ஸ்.
2: டாக்டர் இன்னொரு ஒரு விஷயமே சொன்னீங்க, இந்த ரெஸ்பிரேட்டரிக்குள்ள தண்ணி போயிடும்
0: அப்படின்ட்டு,
2: அது பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர் இவங்களுக்கு அந்த இடத்துல போயிருக்குன்னு? எப்படி சிம்டம்ஸ் தெரியும் டாக்டர்?
0: இல்லை அது அதான் அது வந்து லங்ஸ் குள்ள போயிட்டுன்னா மூச்சு திணறல் வந்துடும். மூச்சு திணறல், லங்ஸோட வேலை வந்து நம்மளுக்கு மூச்சு விடுறது தானே. தண்ணி அதுக்குள்ளே போய் அடைச்சி, அது ஒரு வா ஒரு ஒரு காற்று பை மாதிரி லங்ஸ், காற்று பைக்குள்ள நீரே இருக்காது, தண்ணியே இருக்காது. நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணி ஐ மீன் லங்ஸ் குள்ள போயிருச்சுன்னா அது அந்த தண்ணி போய் அடைச்சிக்கிறோம், மூச்சு விட கஷ்டம், மூச்சு திணறல் இம்மிடியட்டா வந்துடும். அதுதான் ப்ராப்ளம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க.
0: தேங்க் யூ சார்.
1: நன்றி, நன்றிங்க சார்.
2: பை மேம், பை மேம்.
1: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம் மேடம், பொன்ராஜ் பேசுறேன்.
1: பொன்ராஜ் சார் பேசுங்க டாக்டர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: தங்கச்சி வந்து ஒரு 7 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் என்ன பண்ண, நல்லா ஆரம்பத்துல கட்டணம் குடிச்சிட்டோம் நாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருமே மூழ்கிட்டோம். என்ன பண்ண, என் தங்கச்சிய தோல் மேல ஏறி உட்காந்துக்கிட்டா நான் உள்ள போயிட்டேன். உள்ள இறக்கு காலு எத்தனை கீழ அவ்வளவு ஆழம். ஒருத்தர் காப்பாத்துல விதம் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது. வேற பக்கம் அவர் வேற ரெண்டு பேரும் ஒரே டைம்ல காப்பாத்துனாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் முடியும் பிடிச்சாரு.
0: ஆமா,
3: முடிய பிடிச்சி கர கர கரக்கரன்னு நீச்சல் அடிச்சு கொண்டு வந்து கரையில விட்டாரு. அவர் ஒரு 5 நிமிஷம் லேட்டா எங்களை பிடிக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே அப்பவே காலியாயிருப்போம்.
0: ஆனா
3: அந்த முடிய பிடிக்காம நாங்க அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சது, கைய கால ஏதோ பிடிச்சாலும் நம்மளை பிடிச்சி உள்ள அமைச்சிருவாங்க. முடிய பிடிச்சாதான் அவங்க முடி வலி தாங்க முடியாம நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அது கரெக்டா
0: இல்ல, வலி இல்ல, முடின்றது மேலோட்டமா இருக்கிறதுனால அது புடிச்சு கொள்றது கொஞ்சம் வசதியா இருக்கும் ஒண்ணு. பட் அது வலி இருக்குங்க, கை நம்ம சைட்ல

0: முடிஞ்சதுனா அவங்க சைடில் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா. முடிந்தது டாப் உடம்புல டாப்பில் இருக்குது, ப்ளஸ் ஹோல்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம், கை வலுக்காது. மற்றபடி அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் ஒன்றும் இல்லை. நீங்கள் முடியை பிடிச்சிங்கன்னா ஒன்று கிரிப்பு மாதிரி கிடைக்கும், ஒன்று இன்னொன்று தலை தானே நம்ம டாப்பாக மேலே இருக்கும், சைடில் கீழே சைடில் போய் நீங்கள் திருத்தி இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ முடியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பர்பஸ் அதுதான், அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசன் ஒன்றும் கிடையாது.
1: ஒரு சந்தோஷம் அந்த நேரத்துல ரியலைஸ் பண்ண முடியாது சார் உண்மையாவே. ஏன்னா இந்த இன்சிடென்ட் எனக்கும் நடந்திருக்கு சின்ன வயசுல. முழுகிடுறோம், நம்ம வெளியே வரணும்னு பாக்குறோம், ஆனா நம்மளால முடியாது. அது எதனாலங்க டாக்டர்?
0: அந்த தண்ணிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங் அந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம
1: தெரிஞ்சு. ஆனால் பயம் தான் ஃபஸ்ட்டு வருது, என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு.
0: அது ஆக்சிடென்ட் நம்ம வித்தின் செகண்ட் நம்ம சப்போர்ட் யாராவது இருந்தாங்கன்னா வி ஆர் சேஃப்.
1: அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து அடுத்து நீ இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மகேஸ்வரி மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
2: சார். குட் ஆஃப்டர்நூன் சார்.
0: குட் ஆஃப்டர்நூன்
2: சார். இப்போ நீங்க இந்த இதே டேல கொண்டாடுறது வந்து வாழ்த்துக்கள் நம்பர் ஒன்.
0: சரிங்க சார்.
2: உங்க தொண்டுக்கு சிறக்க வாழ்த்துக்கள் நம்பர் டூ.
0: நன்றி.
2: நன்றி பேர். நம்ம ரெண்டு இடத்துல பாத்திருக்கோம், மெரினா பீச்ல டெய்லியே, இங்க இருந்து சாந்தோம் பீச், ஏதோ ஒரு பீச்ல டெய்லி என்னதான் நீச்சல் கத்துனா கூட நிறைய பேர் ஃபேட்டல் டெத் வருது.
0: ஓகே,
2: அது ஒண்ணா, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? நீச்சல் தெரிஞ்சவங்களால கூட
0: ஈவன்
2: பூக்கள் வந்து அங்கேயே அவங்களும் இறந்துருக்காங்க, நிறைய நியூஸ் பாக்குறோம்.
0: சரிங்க சார்.
2: அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கத்து கொடுத்தாங்க வேளச்சேரியில ஒரு இடத்துல ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே பாத்துமா, பிஃபோர் த பேரண்ட்ஸ் வந்து அந்த பையன் அப்படியே கத்து கொடுக்கும் போதே
0: போயிருக்கான்.
2: இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது வந்து கொஞ்ச நாள் மூடி வச்சுன்னா நம்ம மெரினா பீச்ல அதே மாதிரி ஆயிருக்க நீச்சல் கொடுக்கல.
0: ஓகே ஓகே.
2: சிக்ஸ் மந்த்ஸ் இட் வாஸ் க்ளோஸ், மெயின்டெனன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம், அவுட் ப்ரிவென்ட் தட் லாஸ் ஆஃப் டெத். அதுதான்
0: சார். சரிங்க சார், நீங்க ரெண்டு க்வெஸ்சன் கேட்டீங்க. இப்போ மெரினா பீச்ன்றது அது வந்து கடல் வாட்டர், கடல் வாட்டரில் ஸ்விம்மிங் பண்ணுறதும் நம்ம பூல் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வாட்டரும் கண்டென்ட்டும், கடல் வாட்டர் ஃபுல் ஆஃப் சீ வாட்டர் வந்து நிறைய சோடியம் உப்பு நிறையா இருக்குது, இது வந்து பிளெயின் வாட்டர், அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கடலில் ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். நம்ம நார்மல் ஸ்விம்மிங் பூலில் பண்ண ஸ்விம்மிங் வந்து கடல் வாட்டருக்கு கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் கொஞ்சம் மேலே வரலாமே ஒழியா அந்த டைட்ஸை ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுக்கு யூ ஹேவ் டு ஹேவ் சம் ட்ரைனிங். ஆக்சுவலாக கடல் வாட்டரில் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் நல்லது, பட் ஸ்விம்மிங் வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், யூ கேன் கம் அப். ப்ளஸ் அதே மாதிரி கடல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டோன்னா இந்த நார்மல் வாட்டர் குடிக்கிறத விட இன்னும் டேஞ்சர் அதிகம், ஈஸியாக ஆஸ்பிரேட் ஆயிரும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோசமான விளைவுகள்லாம் வரணும். அதனால் மெரினா பீச்சில் நீங்கள் போய் பண்ண இது பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப உள்ளே டீப்பாக போகாமல் மேலோட்டமாக இருக்கிற இடத்துல குளிச்சுட்டு வெளியே வந்துடலாம் ஒன்று, இல்லை அங்கே கைடு யாராவது வச்சு கடலில் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கவங்களை வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா சேஃப். அது ஒரு ரீசன், ஒரு ஆன்சர். ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைனிங் ஆகும்போது கொஞ்சம் கூட ட்ரெயினர் வச்சுக்கிட்டு சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணுறதே நல்லது. ஏன்னா அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம உள்ள மூழ்கிற வாய்ப்புகள் இல்லை நம்மளுக்கு அந்த டவுனிங் ஆகிற வாய்ப்புகள்லாம் அதிகம். கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா அது தண்ணியிலேருந்து உள்ளே வெளியே வர்ற அளவுக்கு பழகிட்டிங்கன்னாவே பாதி ஸ்விம்மிங் முடிஞ்சிச்சு சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் இருக்காங்க, அடுத்த நேயர். வணக்கம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த பேசிக்கே அந்த ஸ்விம்மிங் தான், அந்த வெளியில வர அளவுக்கு பழகணும் அப்படி, அது எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்?
0: இண்டிவிஜுவல் தான் மேடம், ஒரு 1 வீக் 10 டேஸ்ல யூ கேன் பிக் அப் தட். ஒரு வாரத்துல. ஆனா
1: நீங்க வந்தப்பமே சொல்லிட்டீங்க நான் டாக்டர் அப்படிங்கறத தாண்டி நான் ஒரு, நீங்க அதையும் சொல்லுங்க நேயர்களுக்கு.
0: ஆமா,
1: அதுல எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு?
0: ஆக்சுவலாக நான் ஒரு விருதுநகர் பக்கத்தில் கிராமத்துலேருந்து வந்தவன் தான்.
1: ஓகே.
0: ஸோ அதனால் ஸ்விம்மிங் அந்த காலத்துல வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் சைக்கிளிங் இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். எங்கள் வீட்டில் அப்பா அப்பா சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் சைக்கிளிங்கிறது நம்ம வாழ்க்கை முதல்ல லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்விம்மிங் பண்ணாலும் எப்போ நான் எனக்கு ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் ஐ வில் ஸ்விம் ஃபார் ஹாஃப் அன் அவர் 40 மினிட்ஸ். பிகாஸ் இது வந்து நாட் ஓன்லி பேசிக் லைஃப் சயின்ஸ் பட் இட் ஹெல்ப்ஸ் யுவர் பாடி டு ஹேவ் மொபிலிட்டி. ஏஜ் ஆக நம்ம மொபிலிட்டி நல்லா இருக்கணும்னா ஸ்விம்மிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் எக்ஸசைஸாக கூட எடுத்துக்கலாம், வாரத்துக்கு ஒரு தடவை, எவ்வளோ 10 நாளைக்கு ஒரு தடவை, எவ்வளோ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஸ்விம் பண்ணுறது இல்லை நல்லது ஆக்சுவலாக.
1: ஆ, ஒரு நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் வந்து அம்பத்தூர் தேவராய் பேசுகிறேன்.

0: நாட்கள் பிறகு உங்களோட பேசுற மகிழ்ச்சியா இருக்கு.
1: எனக்கும் மகிழ்ச்சி. டாக்டர்கிட்ட பேசுங்க.
0: வணக்கம் டாக்டர்.
2: சொல்லுங்க சார். வணக்கம்
0: டாக்டர். நீச்சல் வந்து எங்க வைஃப் நல்லா அடிப்பாங்க.
2: வெரி குட்.
0: நல்ல நீச்சல் தெரியும் எனக்கு, சுத்தமா தெரியாது.
2: ரிவர்ஸா இருக்கு சொல்லுங்க.
0: ஆமா, எப்படி கத்துக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். இப்ப ஒரு முறை ஊருக்கு போயிருந்தா பெரிய கல்லு கிணறு, அந்த காலத்து கிணறு, இந்த பாறையிலே இருக்கு
2: பாத்தீங்கன்னா,
0: அந்த கிணத்துல வந்து கயிறு கட்டிட்டு மேல புடிச்சுக்கிட்டு அப்படியே விட்டு விட்டு சொல்லி கொடுத்தாங்க.
2: சரி.
0: ஆனா எப்படி நானா நீந்தி நீந்தி பாக்கறேன், வரவே மாட்டேங்குது.
2: என்ன வயசு சார் உங்களுக்கு?
1: நல்ல க்வெஸ்சனா இருக்கு.
2: என்ன ஏஜ் உங்களுக்கு இப்போ? இருக்காங்க. ஸோ ஒரு நம்ம இங்கே டவுன்ல போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. உங்களோட ஹைட்டை பொறுத்து அந்த ஹைட் ஒரு 4 அடிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா மூழ்காம இருப்பீங்க இல்லையா, அந்த லெவலில் ஸ்விம்மிங் பண்ணி பழகணும். முதல்ல எடுத்தோடனே நீங்கள் கிணத்துக்குள்ள பழகினீங்கன்னா பழக முடியாது.
1: எனக்கு
2: கிடையாது. மனம் இருந்தால் நீங்க போய் பழகலாம். ஒரு ஆனா ஒரு ஒரு 15-20 days அது மினிமம் நீங்க அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்.
3: ரொம்ப ஆசையா தான் இருக்குது, ஆனா வயசு.
2: குறையும்.
1: டாக்டர், இன்னைக்கு இந்த உலக நீரில் மூழ்கு தடுப்பு தினத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஒரு க்வெஸ்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சிரிக்கிறீங்க. எனக்கு வரலையே அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு ஒரு பாடல், ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல் இது.

0: लामै गवल
1: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 3:31 ஆயிற்றுக்கு. உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினத்தை முன்னிட்டு நம்ம டாக்டர் வந்து இப்போ நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டே இருக்காரு. நேர்களாகி நீங்களும் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நன்றி.
1: எக்ஸ்ட்ரா கேர் எப்படி எடுத்துக்கணும்?

0: எக்ஸ்ட்ராக்கான நம்ம ஸ்விம்மிங் கற்றுட்டு நீங்கள் திருப்பி அதை அப்பப்போ நீங்கள் போய் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, நீங்கள் கற்றுட்டீங்க, அது வந்து திருப்பி மறக்காது. யூ கேன் ஸ்விம் அட் எனி டைம், பட் அதை நீங்கள் விரிக்கன் இன்ட்ரோவில் நிற்கிறீங்களா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லது.
1: யாரெல்லாம் வந்து இதை பண்ணக்கூடாது?
0: ஸோ ஸ்விம்மிங் வந்து பேசிக்கலாக எல்லாருமே பண்ணலான்னு சொல்கிறோம், சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஆல்கஹால், தண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது.
1: இட்ஸ் வெரி டேஞ்சரஸ்.
0: ஆமாம், அந்த நமக்கு சில இன்சிடென்ட்ஸ்லாம்
1: இருக்குது.
0: அவங்க ஓவராக மது அருந்திட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் இறங்கினாங்கன்னா ஈஸியாக ஆஸ்பிரேட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு தே வில் நாட் ஹேவ் கண்ட்ரோல். அதனால் ஈஸியாக டவுனி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, ஆஸ்பிரேஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க காப்பாற்றுறதே கஷ்டம்.
1: ஒருவேளை இந்த நீச்சல் தெரியாத நபர்கள் நீர்நிலைகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் போகிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்கள் அவங்க எடுத்துகிட்டு போகலாம்?
0: ஸோ அவங்க ஒன்று, நான் சொன்னது மாதிரி ஒரு அவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது, இப்போ 4 அடி 5 அடின்னா அதுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம்.
1: ஒன்று.
0: ரெண்டாவது, லைஃப் சேவிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பலூன் மாதிரி அவங்க போட்டு இது பண்ணுற மாதிரி, அது அது போட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு சூப்பர்விசில் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக
1: டாக்டர், இப்போ வந்து நிறைய அந்த நீரில் மூழ்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒன்றும் தெரியாத குழந்தைங்களாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சு குழந்தைங்களாக இருக்கிற முதியவர்களாக இருக்கணும்.
0: ஆமாம்.
1: அப்போது யாருக்கு அதிகமான அபாயம் டாக்டர்?
0: அபாயம் ரெண்டு பேருக்கும், இந்த குழந்தைக்கும் நல்லா அபாயம் அதிகமாக தெரிச்சு, இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியாது இல்லையா. ஸோ பெரியவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அபாயம், ரொம்ப அதிகம் குறைவுன்றது கிடையாது.
1: கிடையாது. ஆனால் யாருக்கு இப்போ அடுத்தபடி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம் அப்படின்னா யாருக்கு அதிகமான சிகிச்சை தேவைப்படும் டாக்டர்?
0: குழந்தைகளுக்கு தான் சிகிச்சை,
1: குழந்தைங்களுக்கு
0: தேவைப்படும்.
1: ஓகே.
0: அதுக்கப்புறம் ரெண்டாவது, உங்களுக்கு அந்த எபிலப்சின்னு சொல்லுவோம், சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த எபிலப்சி ஃபிட்ஸ் இருக்கும், அதுக்கான மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க
1: ரொட்டீனாக.
0: அவங்களாம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், இல்லை சூப்பர்விஷன் பக்கத்தில் யாராவது இருக்கணும். இது ஸ்விம்மிங் பூல் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது எபிலப்சி வந்துருச்சுன்னு ரொம்ப டேஞ்சரஸ்.
1: ஓகே ஓகே டாக்டர்.
0: தென் மூணாவது, நல்ல வயிறு நிமிர சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது.
1: பண்ணக்கூடாது.
0: ஆமாம், சேம் திங், அதே மாதிரி தான், ஹாஸ்பிட்டல் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
1: ஓகே டாக்டர், நம்ம நேயர் வந்திருக்காங்க.
0: ஆமாம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம், சுந்தரேசன் மேடம்.
1: ஓகே சுந்தரேசன் சார், பேசுங்க டாக்டர்கிட்ட.
0: சொல்லுங்க சார்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் வணக்கம். ஒரு மணி நேரம்ல அவங்க உயிருக்கு ஆபத்து அதிகம். ஒரு மணி நேரம்ல அவங்க தண்ணியை குடிச்சிருவாங்க, லங்ஸ் எல்லாம் பாதிச்சிரும். ஆமா ஆமா, ஒரு மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸ் பிளஸ் காப்பாத்தினா நல்லது. இல்ல, 2-3 நிமிஷத்துக்குள்ள காப்பாத்துங்க, 1 hour எல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க.
1: எப்ப நம்ம தண்ணியில விழுந்துருவோம் அப்ப எப்படி வெளியே வர முடியும்?
0: ஸோ ஒரு மணி நேரம்லாம் ரொம்ப அதிகம்.
1: ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள
0: 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம பக்கத்துல இருந்து காப்பாத்தினா ஈஸியா காப்பாத்தலாம். ஒன்னு தொந்தரவு இருக்கு.
2: நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றி சார். வணக்கம்
1: வணக்கம். ஓகே, இப்போ இந்த மழை காலங்கள்லாம் நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் டாக்டர்?
0: மழை நமக்கு சென்னையில் வந்து இப்போ அந்தளவுக்கு பெரியதாக இல்லை, அந்த ஃப்ளட்டு, அந்த வெள்ளங்கள் வரும்போது, கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு வரும்போது நமக்கு கொஞ்சம் முன்னேற்றப்பர்களை எடுத்துக்கணும். சரி, தேவையில்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே போகக்கூடாது, ஏன்னா வெள்ளத்தில் வர்ற தண்ணி வந்து நான் சொல்லும்போது கிளீன் வாட்டர் கிடையாது, அதில் வந்து சேரும் சகதியுமாக வரும். இந்த சேரும் சகதியாக வர்ற வெள்ளத்தில் வர்ற தண்ணி வந்து இன்னும் ரொம்ப மோசம், கடல் வாட்டரை விட ரொம்ப மோசம். இருக்கும், நம்ம உள்ள முங்கிட்டோம்னா வெளியே எந்திரிக்கவே முடியாது. ஸோ வெரி டேஞ்சரஸ், அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் தான் போட் அந்த மாதிரி, அந்த வெள்ளத்தில் அந்த மாதிரி போகணும்னா போட் ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம்.
1: முக்கியமாக இப்போ நான் ஒருத்தரை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காப்பாற்ற தெரியறோம் எப்படி இருக்கணும்?
0: ஆமாம், சரி, காப்பாற்ற போகிறவங்க வந்து அவங்க கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் ஸ்விம்மிங் தெரியுது தவிர கொஞ்சம் அதுக்கு இந்த பேசிக் ட்ரைனிங் எடுத்தால் நல்லது.
1: நான்
0: சொன்னேன்ல, ஏபிசி ட்ரைனிங், எப்படி அவங்கள வெளியே கொண்டு வர்றது, ப்ளஸ் ஸ்விம்மிங், எல்லாமே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் நல்ல விஷயம்.
1: டாக்டர், இப்போ ஒரே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீச்சல் இப்போ தெரியாதவங்க வேற விஷயம், நீச்சல் தெரிஞ்சவங்களே ஒரு வாட்டி அபாயத்தில் மாட்டிக்கிறாங்களே, அது எதனாலங்க டாக்டர்?
0: நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சீ கடலில் ஸ்விம் பண்ணுறவங்க நார்மல் நீச்சல் தெரிஞ்சால் கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது தனியாக ஸ்விம்மிங் தெரியணும். நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட சில சமயம் அவங்கள அறியாமல் முதல்ல தண்ணி குடிச்சிருவாங்க. இப்போ நார்மல் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க கூட மூழ்கும் போது சில சமயம் தண்ணியை குடிச்சிருவாங்க அவங்கள அறியாமல், தண்ணி மூக்கில் போயிடுச்சு அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் வரும். சமூக

0: வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை இருக்காது.
1: ஓகே ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
2: நான் மடிப்பாக்கத்துல இருந்து ஜிம்லான் பேசுறேம்மா.
1: ஓகே டாக்டர்,
2: பேச ஒரு விஷயத்தை சொல்ல விட்டு தர, அதுக்காக சொல்ல வந்தேன்.
1: என்ன விட்டு
0: சொல்லுங்கம்மா.
2: தண்ணிக்குள்ள
0: போக கூடாது, அவங்க கூட இருந்தாங்கன்னா சொல்லி முடிச்சேம்மா.
2: கூட இருந்தா
0: சேஃப்டி நல்லது.
1: அதே மாதிரி உடம்பு முடியாதவங்க கூட போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க டாக்டர்.
2: கண்டிப்பா
1: மேடம். வேற ஏதாச்சும் டவுட்டுங்களா?
2: வேற எதுவும் டவுட் இல்ல.
1: ஓகே ஓகே. நேர்களே, நீங்கள் டாக்டர்கிட்ட நிறைய சந்தேகங்களை, உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் கேட்கலாம். ஏன்னா இப்போ கேட்ட கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இருக்குது. எவ்வளோ நேரத்தில் அவங்கள காப்பாற்றிடணும், எப்படி காப்பாற்றணும், எல்லாமே விரிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்க? டாக்டர்கிட்ட பேசுங்க.
3: வணக்கம் டாக்டர். இப்ப வந்து நம்ம நீச்சல் குளிக்க போறோம்ல டாக்டர்.
0: ஆமா.
3: இப்ப ஒரு ஏரியில நம்ம குளிக்கும் போது சில இடத்துல வந்து சுழல் மாதிரி இருக்குது, அது தெரியாதபடிக்கு அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா எப்படி நம்ம தப்பி வர்றது?
0: சுழல் வர்றது அது வந்து அந்த வாட்டரோட ஸ்பீடை பொறுத்து. அந்த வாட்டர் அந்த இடத்துல சுழல் போது ரொம்ப சூடாக, ஐ மீன் சுழல் வந்து வேகத்தினால் வர்றது. ஆக்சுவலாக ஒரு சுழல் வர்றது வேகத்தினால் வர்றது. நார்மல் தன் வாட்டரை விட அந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான். ஈஸியாக நம்ம சுழல் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த இடத்துல சுழலோ அதுக்கு ஆப்போசிட் மூவ்மெண்ட்டில் நீங்கள் வெளியே வரணும்.
3: அப்படிங்களா?
0: ஆமாம். ஆனால் அது கொஞ்சம் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
3: நாங்கள் ஒரு தடவை நம்ம குற்றாலத்தில் குளிக்க போயிருந்தோம் போது ஒரு இடத்துல நல்லா தண்ணி ஓடு, தண்ணி மாதிரி ஓடுது, அந்த இடத்துல போனால் காலை பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருந்தது. கபாடில் நாங்கள் வந்துட்டோம்.
0: ஆமாம், அதுக்கு இழுக்கிற மாதிரி தான், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வெளியே வரணும், அப்போ தான் வெளியே வர முடியும்.
1: முதல்ல பயப்படக்கூடாது சொல்லியிருக்காரு டாக்டர். பயப்படக்கூடாதான் முதல்ல அங்கே போயிட்டு. இந்த கல்வி இது ரொம்ப அவசியமா இல்லையா, இது நடைமுறையில இருக்கா?
0: இல்ல, ஸ்கூல் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு இப்ப
1: இந்த விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம்?
0: ஆமா, சைல்டுக்கு அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது மாதிரி அவங்களுக்கு ஸ்விம்மிங்கோட பேசிக் இது, அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அவசியமான ஒன்று தான். சைல்டு கேர்லேயே இதே ஒரு பார்ட் ஆஃப் ஸ்விம்மிங்கே ஒரு பார்ட்டை கொண்டு போகிறது நல்லதுதான். அது ஒரு எசென்சியல் மாதிரி கொண்டு போயிடலாம். இட்ஸ் எசென்சியல். குழந்தைங்க இப்போ படிக்கிறது மாதிரி ஸ்விம்மிங் ஒரு எசென்சியல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி அதை கொண்டு வந்தது நல்லது. சரி,
1: நல்லது. இப்போது பேசிக்காக இப்போது பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லணும் டாக்டர்? ஃபர்ஸ்ட்டு
0: ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் நம்ம கொண்டு
1: போகும்போது கிடையாது, தண்ணி பார்த்தாவே என்னென்ன நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பாப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ முதலே அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: இந்த
1: ஒரு பயமா?
0: ஓகே ஓகே. இல்லை, தண்ணியை பார்த்தா அந்த மாதிரி டோட்டலாக நம்ம குழந்தைகள ப்ரிவென்ட் பண்ணுறது தப்பு. நம்ம சொல்ல சொல்லதே அது குழந்தைங்களை வந்து ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க, போய் பார்க்கணும் போய் பார்க்கணும்னு தோணும். ஸோ அது சில விஷயங்கள் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். இப்போ நீ லெவலில் தான் தண்ணி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பேபி பூல்னு தனியாக ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு 1 feet or 2 feet 2 feet இருக்கும். அந்தக்குள்ளே போய் குழந்தைகள ஸ்விம்மிங் பண்ண விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ என்ன கேட்டால் சூப்பர்விஷனில் பண்ணுறது சேஃப்.
1: இப்போ கிராமப்புறங்களில் கிணறு இதெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா பசங்க வந்து போகாமல் இருக்குமா? நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன சொன்னாலும் அது ஆப்போசிட்டா. அங்கெல்லாம் போகாமல் இருந்தால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த விபத்துகளை தடுக்க நம்ம என்னென்ன நடவடிக்கை பண்ணலாம் டாக்டர்?
0: இது நம்ம கிராமங்களில் வந்து வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது, அதாவது குளங்கள் இருக்குது, கண்மை

0: குட்டைகள் இருக்குது, கிணறுகள் இருக்குது, ஆழ்கிணறுகள் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம கம்மாய் குளங்கள்லாம் தண்ணி சேலவாக இருக்கிற இடத்துல போய் நீச்சல் பழகிட்டு அதுக்கப்புறம் கிணத்துல குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம கிணறுல ஆள் கிணறுல போய் தான் ஸ்விம்மிங் பண்ணணும்.
1: இல்லை டாக்டர், இப்போ விபத்துகளை தடுக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணணும்?
0: விபத்துகள் தடுக்க கிணற சுற்றி நம்ம ஃபென்சஸ் போடலாம் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு போர்ட்ஸ்லாம் வைக்கலாம், இந்த மாதிரி ஆழமானது உள்ளே போகாதீங்க போர்டு வைக்கலாம், இல்லை அங்கே ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தவங்க அவங்கள ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ போர்டு வச்சு ரொம்ப ஆழமானது உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிட்டாலே ஒரு இதுக்கு, இல்லை முடியலன்னா ஃபுல்லாக ஃபென்சஸ் போட்டலாம்.
1: ஓகே ஓகே,
0: ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அவங்க போக மாட்டாங்க. பட் கம்மாய் அதுக்கெல்லாம் போகும்போது அது அந்த மாதிரி வைக்கிறது கஷ்டம், அது நம்ம சூப்பர்விஷன்ல பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர், நம்ம ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கொரட்டூர்லேருந்து முனியத்தூர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க டாக்டர்கிட்ட பேசுங்க.
0: சொல்லுங்க சார. வணக்கம். வணக்கம்.
2: சார் இப்போ எனக்கு வந்து இடுப்பு வலி இருந்தது, அதனால ஆட்டோ டாக்டர் பார்த்தா அவர் ஸ்விம்மிங் பண்ண சொன்னாரு.
0: பாத்தீங்களா, சொன்னேன்.
2: ஏற்கனவே நான் சின்ன வயசுல ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவேன்.
0: ஓகே.
2: அதால வாரத்து ரெண்டு முறை பண்ணிட்டு வரேன். எல்லாம் ஸ்விம்மிங் போனா அழகா பண்ண முடியுது, எல்லாம் சூப்பரா பண்றேன். ஆனா இது மறுபடியும் வெளியே வந்து வரும்போது மறுபடியும் இடுப்பு வலிக்குது, எல்லாம் இடுப்புல
0: வலிக்காருங்க. என்ன வயசு உங்களுக்கு?
2: 56.
0: சரி, 56னா அது உங்களுக்கு வந்து இந்த லம்பார் ஸ்பாண்டஸ் கொஞ்சம் இடுப்பு எலும்பு தேய்மானங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும்.
2: ஆமாம்,
0: எலும்பு தேஞ்சு நரம்பு அழுத்துனா கம்ப்ரஷன் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு வந்து இந்த நீச்சல்ன்றது நல்ல எக்ஸாம்பிள், நல்ல தெரப்பி, ஐ மீன் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு.
2: நீச்சல் பண்ணனா எல்லா நீச்சல், உள் நீச்சல் பண்ணுறேன், மேல் நீச்சல் பண்றேன், அடிப்பேன்.
0: ஓகே.
2: பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வந்த பிறகு நடக்க முடியாம வரேன்.
0: இது ஸ்விம்மிங் ஒரு ட்ரீட்மெண்ட் தான், அது கூட நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட் எலும்பு தேய்மானத்துக்கான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுக்கணும். தேய்மானத்துக்கான கால்சியம் மாத்திரைகளோ ப்ளஸ் அதுக்குன்னு லம்பார் செஞ்சுருங்க, எக்ஸசைஸ்லாம் சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ். ஆ, கால்சியம் மாத்திரைகள் போட்டுக்கோங்க, அந்த லம்பார் எக்ஸசைஸ், சில எக்ஸசைஸ் பக்கத்தில் ஏதாவது ஃபிசியோதெரபி இருந்தாங்கன்னா ஸ்விம்மிங் கூட எக்ஸசைஸும் கொஞ்சம் பண்ணுங்கள், பண்ணால் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சத்தியம் வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு தான் சாப்பிடணும். நீங்கள் சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம், கால்சியம் சொல்லுவோம், அது வந்து காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அந்த மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். பால், பால், தயிர் மோரெலாம் சேர்த்துக்கலாம்.
2: ஓகே,
1: தேங்க்யூ.
0: சரிங்க சார், நன்றி.
1: அடுத்து நீ இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: ராஜலட்சுமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
3: வணக்கம். ஒரு குழந்தைக்கு எந்த வயசுல இருந்து நம்ம ஸ்விம்மிங் கத்து கொடுக்க ஆரம்பிக்கணும், எந்த நேரம் எவ்வளவு நேரம் கத்து கொடுக்கலாம்?
1: ஃபஸ்ட்டு குவஷ்சனே இதுதான்.
0: குழந்தைகளுக்கு வந்துமா அந்த எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். பட் ஆனால் மினிமம் ஒரு 5 வயசாவது இருக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா குழந்தை. 5 வயசுலேருந்து நம்ம ஸ்கூலிங் ஏஜ்னு சொல்கிறோம்ல, 5 வயசு ஸ்கூலில் சேர்க்குறோம், அந்த ஏஜ் வந்து ஐடியல். அதுக்கு கீழே வந்து குழந்தைகளுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற இது இருக்காது. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்விம்மிங் பழகினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இடையில ஒரு வாரத்துக்கு ஒரு தடையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடையோ திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லது. நீச்சல் பண்றதுனால தப்பு கிடையாது. ஏர்லி மார்னிங் நல்லது, காலையில அதிகாலையில பண்றது நல்லது. ஆர்டிஎல் அந்த மாதிரி பண்ணும்போது.
3: சரி,
1: நன்றி, நன்றி. டாக்டர், இப்போ நீங்க எங்க நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இந்த தினம் நம்ம ஏன் கொண்டாடுறோம், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம், இப்போ நீங்க எங்க நேயர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இந்த ட்ரவுனிங் மூழ்குதல்ன்றது வருஷத்துக்கு 300,000 பேர் உலகத்தில் இறக்குறாங்க இந்த ட்ரவுனிங்னால, அதாவது நீரில் மூழ்கிறதுனால 300,000 பேர் இறக்குறாங்க வருஷத்துக்கு. நம்மளுக்கு பக்கத்துல எல்லாம் தெரிய மாட்டேது குளோபலி. இன்னொரு ப்ராப்ளம், இது வந்து ப்ரிவென்டபிள் காஸ், நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தோட இந்த 300,000 பேர் இறக்கிறத தவிர்க்கலாம். ஸோ இட்ஸ் கால் ப்ரிவென்டபிள் காஸ். ஸோ அதனால் அது அது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் சேரும்போது இதை கொண்டாடுறோம். ஸோ நம்ம அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, சேஃபாக பார்த்துக்கணும், சேஃப்டி அண்டு உங்களுக்கு அந்த பேசிக்கு இந்த சொன்னோம் இல்லையா CPR, அது கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு லைஃப் லாங் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேம்.
1: டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.

0: அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர்.
1: நன்றிமா.
0: நாங்க கிராமத்துல இருக்கிறதுனால ஓசியிலே ஈஸியா கத்துக்குவோம்.
1: வெரி குட் மா, வெரி குட்.
0: ஆறு குளம் குட்டை இதெல்லாம் முதல்ல கத்துக்குவோம். அப்படியே ரெண்டு கை பிடிச்சிட்டு அதை அப்படியே கத்து கொடுப்பாங்க.
1: ஆமா,
0: சரி, உங்க கைய மேல படுத்துக்கிட்டு அப்படியே.
1: ஆமா, கை மேல படுக்க வச்சுட்டு சொல்லி கொடுத்துருவாங்க.
0: அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க கூட பாதுகாப்பு ஏதாவது தண்ணி குடிச்சிட்டா கூட அப்படியே ரொம்ப
1: தூக்கிடுவாங்க, உடனே
0: வந்துருவாங்க,
1: உடனே தூக்கிடுவாங்க,
0: முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சேஃபா எல்லாம் நீச்சல் கத்துக்கிட்டாங்க சார். ஃப்ரீயாவே கத்துக்கிட்டோம். சிட்டில எல்லாம் அது வாய்ப்பு இல்ல. ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க சார்.
1: சரிமா,
0: நன்றிங்க சார். ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப
1: தேங்க்யூ மேம். இது கூட வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு இருக்கு. சில தொழிலில் வந்து இந்த ஸ்விம்மிங் மஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கைட்ஸாக இருக்கவங்க, அப்புறம் மீனவர்கள், அவங்க
2: அவங்களே ஈஸியா ஏன்னா தண்ணிலயே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க,
1: அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி மெசேஜ்
2: எடுத்துக்கோங்க. டாக்டர்
1: சொல்லுங்க.
2: வணக்கம். ஓகே, இப்ப போயாச்சு. வணக்கம், என்னப்பா? வணக்கம்,
3: ஹலோ.
2: ஆ, இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: ஆ, பேசுறேன் டாக்டர்.
1: ஆ, சொல்லுங்கம்மா. வணக்கம்.
3: அவங்களெல்லாம் எப்படி டாக்டர் காப்பாத்துறது?
1: யாருமா கேக்க புரியல. எதுல?
3: மழை வெள்ளத்துல வரும்போது நிறைய பேர்
1: அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா மழை வெள்ளம்ன்றது நான் சொன்னேன், இருக்கு இங்க வர தண்ணிலேயே மண்ணு எல்லாம் வருது, மண்ணு புழு அதெல்லாம் வருது இல்லையா. மழை வெள்ளம்ன்றது அது ஃபோர்ஸ், ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் வரும். மழை வெள்ளம் அப்படி வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு கிடைச்சதுன்னா அதை புடிச்சு நிக்கி தாங்கி புடிச்சு நின்னுக்கிற வேண்டியதான். அதான் தட்ஸ் ஆல் வி கேன் டூ. அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல முடிஞ்ச அளவுக்கு நம்ம தானே நம்ம
3: பயங்கர இதாச்சுல. ஒரு ஏரி டேம் திறந்து விட்ட உடனே நிறைய பேர் அதுல லாஸ்
1: ஆனாங்க. ரீசெண்டா கேரளால கூட அப்படியே அது அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது ரொம்ப வேகமா வரும் தண்ணி.
2: முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாத்தி வச்சோம்னா அடுத்தவங்க காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் நல்லா
1: இருக்கும்.
2: உண்மையாவே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ எங்க நேயர்களுக்காக என்ன சொல்றீங்க டாக்டர்?
1: அதான் திருப்பி அதே சைல்ட் ப்ரொடெக்ஷன்.
2: ஓகே,
1: திரும்ப திரும்ப அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுல இருக்க குழந்தைகள் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஒரு 60-70
2: ஏதோ தெரியல.
1: ஆமா,
2: விளையாட போறாங்க தண்ணி பார்த்த உடனே.
1: ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல், அவங்களுக்கு எல்லாரும் நீச்சல் சொல்லிக் கொடுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் நீச்சல் சொல்லிக் கொடுங்க. நீச்சல் சொல்லிக் கொடுத்துட்டு அதை ரெகுலரா நீச்சல் அடிக்க வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டாவது அவங்க கீழே நம்ம போகணுன்னா கூடவே நம்ம போய் ஒரு கைடோட படணும். ப்ளஸ் அந்த குழந்தைகள் அவங்களையும் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துக்கு தற்காப்பு மாதிரி ஃபென்சஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
2: ஓகே,
1: முடிஞ்ச அளவு அந்த ட்ரவுனிங் நம்ம அவாய்ட் பண்ணால் நல்லது.
2: ஓகே, இன்னொரு நீ இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: ம், டாக்டர்கிட்ட பேசுங்க.
4: சித்ரா பேசுகிறேன் மேடம்.
2: ஓகே, சித்ரமா பேசுங்க.
1: சொல்லுங்கம்மா. வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் ஒரு 8 வயசு இருக்கும்போது இப்படிதான் சார் மூழ்கிட்டா.
1: நிறைய பேர் மூழ்கி வெளியே வந்திருக்கீங்க, சொல்லுங்கம்மா.
4: அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி
2: குளத்துக்குள்ள கிணறு.
4: அப்புறம் வந்து அவங்க தூக்கிட்டாங்க முடிய பிடிச்சி. இப்ப எங்க பசங்களுக்கு இங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் இங்க சென்னையில நான் ரெண்டு பசங்களும் கத்துன்னு இருக்காங்க. இப்ப ஊருக்கெல்லாம் நாங்க ஊர்ல நிலம் இருக்கு, அங்கெல்லாம் போனா பிள்ளைங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு கத்து கொடுத்துருக்குறாங்க. ஆமா மேம், அது நான் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். நீங்க வணக்கம் சொன்னீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்.
1: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.
4: சொன்னது அதுதான் ஞாபகம் வருது, யோசிச்சுட்டே இருக்கேன் நான்.
2: தாமரை வரல நாங்க முடிஞ்சோம் அப்படின்னு சொன்னாரு.
4: அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அந்த

0: எல்லாருக்குமே தான் ஞாபகம் வந்துடுச்சு சின்ன வயசுல.
1: ஆமா ஆமா மேம், நான் முழுகி இருந்தேன்னா அவ்வளவுதான், இப்போ அப்பவே போயிருப்பேன்
2: நானும். அது ரெண்டு விஷயம், ஒண்ணு பயப்படக்கூடாது, மேல சொன்ன மாதிரி அது பயம், அந்த நேரத்துல ரொம்ப பயம் வரும், பயப்படக்கூடாது. இன்னொன்னு தண்ணி குடிச்சிடக்கூடாதுமா. ஏன் சவுண்டு பண்ண முடியாதுன்னா, நீ முழுகும் போது தண்ணியை குடிச்சு, வாய்க்குள்ள தண்ணி இருக்கும்போது எப்படி சவுண்டு வெளியே வரும்?
1: கேக்குமான்னு
0: தெரியல அந்த நேரத்துல பயத்துல. ஓகே சித்ரம்மா, நன்றி. டாக்டர், இங்க எல்லாருமே நீங்க இந்த ஒரு டாபிக் வச்சு மழலை பருவத்துக்கே கூட்டு போயிட்டு வந்துட்டீங்க. சின்ன பருவம்
2: ரொம்ப சந்தோஷம்.
0: ஒரு மணி நேரம் போச்சா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் டாக்டர், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு இவ்வளோ நேரம் அமைதியா நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர்.
2: ரொம்ப நன்றி. நம்ம கொடுத்த இந்த மெசேஜஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பண்ணாத ஒரு 10 பேர் புதுசாக ஸ்விம்மிங் பண்ணாங்கன்னா இந்த பர்பஸ் இஸ் சால்வ். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.

0: 104.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ கேட்கலையோ? ரெயின்போ எஃப்எம் 104.4.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சண்டேஸ் டு சோல்ஜர்.

0: இதுவரை நாம் கேட்டது சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ். நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம் 5 மணி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமநாத் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் நடப்பாண்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தின் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டு முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 5:38 நொடிகள் ஆயிட்டு இருக்கேன். நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்த ரெயின்போ மேடை ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஷோன்னு சொல்லாங்க. ஏன்னா என் கூட பேசியிருக்க ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க. அந்த கெஸ்ட் யாரு அப்படின்றதுக்கு முன்னாடி எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ரெயின்போ மேடையோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி துணிச்சல் அப்படின்றது தான்.

அதாவதுங்க, ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, காமனாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களா இருந்துட்டு பலருக்கு வேலை கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அதாவது ஃபாலோயராக இருந்துட்டு ஃபாலோ பண்ண வைக்கிற ஸ்டேஜ், அதுதாங்க அந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக வந்து ஒரு கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறது எப்படி அப்படின்றத பற்றியும், மூழ்கி முத்தெடுத்தவங்களை பற்றியும் தான் இப்போ பேச போகிறோம். அதாவது எப்படியெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பேசக்கூடிய ஒரு கெஸ்ட்டும், அதில் ஸ்டார்ட் அப் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட்டும் தான் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் அப்

0: ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பேசக்கூடிய ஒரு கெஸ்ட்டும், அதில் ஸ்டார்ட் அப் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட்டும் தான் நம்ம கூட இருந்திருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் அப் எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டாக்டர் ஏ தில்லைராஜன், பேராசிரியர், மேலாண்மை ஆய்வுகள் துறை, ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார்
1: வணக்கம்.
0: சூப்பர் சார். இப்போ இந்த மூழ்கி முத்தெடுத்ததாக சொன்னேன்ல, அவர் யாருன்னு பார்த்துடலாம். ஒரு ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியன் தான் நம்ம கூட இருக்கார், பிரவீன் குமார் சார். வணக்கம் சார்.
2: வணக்கங்க. தேங்க்யூ.
0: சூப்பர் சார். ஃபஸ்ட்டு குவஸ்டின் நம்ம வந்து தில்லைராஜன் சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து, இது வந்து ஒரு லைவ் காலர் ஷோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நேயர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். 044-298-6-0038 மற்றும் 044-295-2-55-5. ஃபஸ்ட்டு குவஸ்டின் நம்ம தில்லைராஜன் சார்கிட்ட கேட்போம். சார், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் அப்னா என்ன, எதுக்காக நம்ம ஸ்டார்ட் அப்பை சூஸ் பண்ணணும் சார்?
1: ஸ்டார்ட் அப் வந்து வித்தியாசமான ஒரு வர்த்தக அமைப்புன்னு சொல்லலாம். இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து இந்தியாவில் வந்து கோடிக்கணக்கான சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அந்த சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. நிறைய நம்ம டெய்லி பயன்படுத்துகிற பொருள்களை நிறைய தயாரிக்கிறாங்க. ஆனால் இது ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு புதுமைத்தனம் இருக்கும், தொழில்நுட்பம் கலந்துருக்கும், மூன்றாவதாக பார்த்தோம்னா வளர்ச்சி. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து இந்த மூணு ஒரு முக்கியமான அம்சமாக நம்ம எடுத்துக்கலாம். புதுமைத்தனம், தொழில்நுட்பம், அந்த வளர்ச்சி. ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியா வந்து உலகத்தர வரிசையில் வந்து நம்மளுடைய பொருளாதார வந்து கிட்டத்தட்ட 2047 இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 trillion இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வளர்ச்சிக்கு வந்து இந்த புத்தொழில், புதுமைத்தனம் எல்லாம் ரொம்பவே தேவை. அதனால் வந்து அரசாங்கம் வந்து கடந்த சில வருடங்களாக, குறிப்பாக 2016 கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிறையவே வந்து உற்சாகம், என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க.
0: ஓகே சார். பிரவீன் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது சார், பொதுவாக வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது, எல்லாருமே பொதுவாக வந்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படிப்பட்ட எய்மோடு தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே பொதுவாக நம்ம சுற்று வட்டாரத்தால் வளர்த்தெடுக்கப்படுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக உருவாகணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு தாட்டு உங்களுக்கு எப்படி வந்தது?
2: ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும் போதே நிறைய இந்த ஆட்ஸ், ஆப்ஸ், கிட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இன்வால்வ் ஆயிருந்தேன். அதாவது ஸ்டேஜ் ஏறி ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய போதை.
0: ஒரு குசிப்படுத்தும் போது வரக்கூடிய அந்த கைதட்டல்,
2: கைதட்டல் வந்து அந்த போதையை அடிச்சிக்க முடியாதுங்க. அந்த போதைக்கு ஈக்குவலாக ஒன்றுங்க அது வந்து. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றது உருவாச்சு. அதான் அந்த மாதிரி மைம் இல்லைன்னா ஆட்ஸ் ஆப் பண்ணும் போது ஒரு குரூப் ஆஃப் சிமிலர் பீப்புள் தேவைப்பட்டது. அதே வேவ் லென்த்தில் இருக்கிற, அதே வேவ் லென்த்தில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் காலேஜை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் எல்லோரும் வேறு வேறு டைரெக்ஷனில் போயிட்டாங்க. ஸோ அப்போ கூட தனியாக காமெடியில் ஏதாவது சாதிக்கணும், காமெடி ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணேன்.
0: சூப்பர்.
2: கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒன்று சாதிக்கணும்டா காமெடியில் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ தான் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன் நான். இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடின்னு மூணு பிரிட்டிஷ் கமீடியன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்தியாவில்.
0: ஓகே சார்.
2: அப்போ தான் ஸ்டாண்டப் காமெடின்ற வார்த்தையை ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்.
0: ஆமாம் சார்.
2: அடடா, காமெடியில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் தனியாக பண்ணுறாங்க. ஸோ நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: சூப்பர்.
2: சரி, இதை நம்மளே பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ண தேவையில்லை, ஸோ தனியால் நின்று பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பித்தது தான் இது. 2008 ஸ்டார்ட் பண்ணதுங்க.
0: சூப்பர் சார். ஆனால் நீங்கள் சொல்லும்போது தான் சார் யோசிச்சேன், அதாவது சிரிப்பு வர்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தரை நான் இப்போ தான் சார் பார்க்குறேன்.
2: கண்டென்ட் வேணும் இல்லை.
0: சூப்பர் சார். ஒரு காலர் நம்ம கூட இணையிறாங்க. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
3: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மன்னகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம், உங்களோட குவஸ்டின் என்ன?
3: நான் ஸ்டார்ட் அப் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த 3D பிரிண்டிங் பத்தி சொல்றாங்க. அண்மையில வந்து இந்த விக்ரம் 1 சேட்டலைட்ல கூட அந்த இன்ஜின் கூட 3D பிரிண்டிங்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்களா இன்ஜின்ல. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு கன்சோல் இடம் வச்சிருக்கேன், அந்த இடத்துல 3D பிரிண்டிங் ஷாப் மாதிரி ஆரம்பிக்கலாமா?
0: தில்லைராஜன் சார் சொல்லுங்க.
1: ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு முதல்ல தேவை வந்து உங்களுக்கு கிளைண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக அந்த கிளைண்ட் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3D பிரிண்டிங்கில் வந்து எந்த துறையில் நீங்கள் 3D பிரிண்டிங் பண்ண போகிறீங்க அதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா. 3D பிரிண்டிங்கில் வந்து நிறைய துறையில் இருக்குது. அந்த துறையில் வந்து உங்களுக்கு பிடித்தமான துறை, உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற எந்த துறை இருக்குது அதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பைலட் ஆர்டர் 2-3 எக்ஸிக்யூட் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நிறைய கிளையன்ஸை வந்து நீங்கள்

0: நீங்கள் யூ கேன் டெவலப் த மார்க்கெட். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ மதுரையிலேருந்து பண்ணாலும் சரி, எங்கேருந்து பண்ணாலும் சரி, இன்றைக்கி வந்து 3D பிரிண்டிங் வந்து ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்க மாதிரி இன்னும் நிறைய துறைகளில் வந்து 3D பிரிண்டிங்க்கான பொட்டென்ஷியல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
1: சூப்பர் சார், இன்னொரு காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க? வணக்கம், பேசுங்க
2: பேசுங்க.
1: ஓகே சூப்பர் சார், ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். உங்களுக்கு பிடித்த பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்த ரெயின்போ மேடை ரொம்பவே ஸ்பெஷலுங்க, ஏன்னா நம்ம கூட ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு துளி துணிச்சல், அதாவது டாப்பிக்கே செம்மையாக இருக்குல்ல. ஆனால் எதை பற்றி அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரோட ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு அதிகபட்சமாக பிரபலயமானதே 2016 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து இந்த திட்டம் துரிதமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் இருந்ததா, இல்லை இதுக்கப்புறம் அந்த துரிதமானதுக்கப்புறம் எந்த மாதிரியான வளர்ச்சியை நாம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தெலேராஜன் சார் நீங்கள் சொல்லுங்கள்.
1: இப்போ இந்தியாவில் வந்து குறிப்பாக தானாகவே செய்கிறது வந்து ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. அது வந்து நம்ம வேறு பேரில் சொல்லிட்டு இருந்துக்கோம். 80களில் பார்த்தோம்னா சுய தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இன்னொருத்தர் கூட வேலை பண்ணாமல் நம்மளவே ஒரு ஒரு தொழில் ஆரம்பித்து அதை பண்ணுறது வந்து சுய தொழில் அப்படி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக சிறு தொழில் அந்த மாதிரி ஒரு டேர்ம் வர ஆரம்பிச்சது. 2000 அந்த சமயத்தில் பார்த்தோம்னா, அதாவது குறிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்ததுலாம் எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரும்பாலும் வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கும், சிறு தொழில் பண்ணுறவங்க ஃபேமிலியாக இருக்கும், அவங்க தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெண்டு எப்போ மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1998-2000 அந்த ஆண்டுகளில் வந்து இந்தியாவில் வந்து குறிப்பாக அந்த மென்பொருள் தொழிலில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து நம்ம நிறைய ப்ராக்ரெஸ் இருக்கிறதுனால அந்த Y2K ப்ராப்ளம், அந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லையா, அந்த ப்ராப்ளமில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் வந்து முதல் தலைமுறை தொழில் முனைதல் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து அந்த சமயம் தான் ஸ்டார்ட் ஆச்சு, 2000-2002 அந்த பகுதிகளில்.
0: ஓகே சார்.
1: அந்த 2000-2002 அது கொஞ்சம் வளர வளர 2007-2008 ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தது, அதனுடைய ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாச்சு. 2015-16 அப்போ தான் வந்து அந்த சுய தொழிலிருந்து புத்தாக்க தொழில், அதாவது ஸ்டார்ட் அப் அந்த ஒரு டேர்ம் வந்து ரொம்ப காமனாக வர ஆரம்பித்தது வந்து 2015-16 அந்த தமிழ் தான். ஸோ அதுவும் பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லோகன் ஒன்று காயின் பண்ணதுனால அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த வீரியம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு பாலிசி வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இருக்கிற பல அமைச்சரவைகள் பார்த்தோம்னா கூட, மினிஸ்ட்ரிஸில் பார்த்தோம்னா கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த ஸ்டார்ட் அப் பாலிசி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பண்ண ஒரு ஸ்டடியில் என்ன தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கின ஒரு பாலிசி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டார்ட் அப் பாலிசி அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இல்லை, பல மினிஸ்ட்ரிஸ் பல அமைச்சகங்கள் அதுக்காக ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. குறிப்பாக அனைத்து மாநிலங்கள்லேயும் அதற்கான ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300,000+ மேற்பட்ட ஸ்டார்ட் அப் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க,
0: உருவாகியிருக்கு. சூப்பர் சார். இப்போ இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஒரு சின்ன டவுட் சார், பொதுவாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஏஜ் கேப் வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வருஷம் இப்படி பண்ணுவோம், அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம்.

0: அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும். பொதுவாக உங்களோட மைண்ட் செட்டில் ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்?
1: இப்போ என்னுடைய மைண்ட் செட்டு என்னுடைய மைண்ட் செட் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பெரும்பாலான ஸ்டார்ட் அப் தொழில் மனிதர்கள் வந்து எந்த வயசில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து 35-40 அந்த வயதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது வந்து அனைத்து வயதிலும் ஆரம்பிக்கிறாங்க, 20-60 வயிற்கும் ஓகே ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து 35-40 வயசு அந்த வயசில் இருக்கும் தான் ரொம்ப பேர் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 வருஷம் நம்ம படித்த பிறகு ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்ச பிறகு அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்லேயே ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க, பட் அது வந்து கொஞ்சம் சதவீதம் வந்து கம்மி தான்.
0: சூப்பர் சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்ல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. பொதுவாக வந்து ஒரு பிரேக்கப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலரா ரொட்டீனா இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அது அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாகிற அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா சார் பிரவீன் சார், உங்களோட அந்த எப்படி இந்த ஸ்டார்ட் அப்பில் வரலாம், அதாவது முன்னாடி இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்களா இல்லை எடுத்தோன்னே ஸ்டார்ட் அப் அப்படின்ற பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா?
4: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஆக்சுவலாக ஒரு எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேர்மில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாண்டப் காமெடி அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் வந்தது அந்த டைமில் தான். ஆனால் எடுத்த உடனே நான் வேலையை விட்டுட்டு நான் போய் பண்ணிடுறேன் பார் அப்படின்னு நினச்சா கஷ்டம். அது ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட்டை பற்றி தெரியணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும், அந்த மார்க்கெட்டான வளரணும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இன்கம் வேணும். அப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருந்துச்சி, குழந்தையும் இருந்தது,
0: கமிட்மெண்ட்டும்
4: இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து முதல்ல எடுத்த நான் வேலையை விட்றண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது வந்து பைத்தியக்காரத்தனும். ஸோ அதுக்கான மார்க்கெட்டை இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வளர்ந்து அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ்வலாக ஒரு கால்குலேஷன் சொல்லுவேன், அது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அது தெரியாதான் சார் கரெக்டாக சொல்லுவார். பட் ஸ்டாண்டப் காமெடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு எக்ஸ் அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வந்து பேரலாக ஸ்டாண்டப் காமெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டப் காமெடியில் அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் த எக்ஸ் அமௌண்ட் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வேலையை குவிட் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணலாம்.
0: ஓகே சார்,
4: மிச்சம் வந்துட்டு வந்துடும், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 8 hours 9 hours கையில் கிடைக்கும்,
0: அது வந்து வந்துடும்.
4: இல்லைனா என்ன ஆயிடும்னா டெஸ்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன ஷோஸு நம்ம கம்மியாக நம்ம ஒரு வேலை கோட் பண்ணுறோம்னா அடிமட்ட வேலைக்கு அவங்க கேட்டாங்கன்னா ஒத்துப்போம், ஏன்னா நம்ம ஸோ நம்ம வேல்யூ நம்மளே குறைக்கிற மாதிரி ஆகிடும்
0: ஒரு ஸ்டேஜ் வரும்.
4: ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்படணும், ரெண்டு வேல்யூம் பேரலலாக ஜகிள் பண்ணுறதுக்கு மெனக்கெடணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்பட்டதுக்கப்புறம் கிடைக்காது, நல்லாயிருக்கும்.
0: சூப்பர் சார், டைலாக்லாம் பின்னி பெடல் எடுக்கிறீங்களே சார். உங்களோட ஃபஸ்ட்டு ஜோக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
4: ஃபஸ்ட்டு ஜோக்கு 2008 February 24 கல்யாணம் ஆச்சுங்க.
0: ஓகே சார், அதுவே ஜோக் பண்ணுங்க, இதுதான் சார் ஸ்டாண்டப் காமெடி. சூப்பர் சார். நேயர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6, 0038 மற்றும் 0449-295-2, 0554.

0: இளையராஜன் சார், இப்போ வந்து பொதுவாக நம்மளோட யங் ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடியது வந்து சிலர் வந்து லேசினஸ் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு மோட்டிவேஷ்னலாக ஏதாவது ஒரு கோட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: இந்த நிகழ்ச்சியின் தலைப்பே ஒரு பெரிய கோட் தான், ஒரு துளி துணிச்சல். ஏன்னா இன்றைக்கு வந்து யாருமே வந்து ஓகே இது நம்ம தோல்வி அடைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றது பயப்படுறதில்லை. ஓகே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பிரவீன் சொன்னார், நம்ம டைரெக்டாக குதித்தோம்னா அது கொஞ்சம் பிரச்சனையாகலாம், நம்ம டெஸ்பரேட் ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இப்போது நிறைய கல்லூரிகளில், அதுவும்

0: கண்டிப்பாக எங்கள் கல்லூரியிலையும் அப்படி சொல்லலாம், ஐஐடியில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க,
1: இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க.
0: ஒரிஜினலாக வந்து நம்ம வந்து மேல் படிப்புக்கு மேலே நாடு போகணும், இல்லை வந்து ஏதாவது கம்பெனியில் ஜாப் பண்ணணும் என்ற அந்த ஒரு ட்ரெண்டெலாம் மாறி இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஓகே நம்ம ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பித்து தோல்வி அடைஞ்சால் பார்த்துக்கலாம், நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க.
1: சூப்பர் சார். இப்போ எனக்கு இந்த ஸ்டார்ட் அப்னாலே சார் பொதுவாக வந்து ஒரு தாட் சொல்லுவாங்க, அதாவது இந்த இதெல்லாம் வந்து படித்தவங்க பண்ணக்கூடிய வேலைப்பா, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு லோன் வாங்குறதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான வியூ இருக்கு இல்லைங்களா. இப்போ பொதுவாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ அதுக்கான பேட்டன்ட் வாங்குறதுலேருந்து அதோடய ப்ரொசீஜர் பேசிக்காக எந்த இடத்துலேருந்து சார் அந்த பட்டிங் ஸ்டார்ட் ஆகுது?
0: பட்டிங் வந்து முதல்ல நம்ம யோசிக்கணும், ஓகே நம்ம ஒரு இதை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம ரெண்டு வகையில் நம்ம வந்து பதிவு பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்பாக நம்ம குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கு வந்து நம்ம இதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை ஒரு கம்பெனியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். தம் கம்பெனி வந்து ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இல்லைனா தனிநபர் கம்பெனி, 1% கம்பெனி.
1: ஓகே.
0: ஸோ இந்த மூணு வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அதற்கான ஸ்டார்ட் அப்போட அங்கீகாரத்தை நம்ம வந்து DPIIT அப்படின்ற மினிஸ்ட்ரிலேருந்து நம்ம பெறலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தொழிலை வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பதிவு பண்ணியிருக்கணும், இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அந்த பிஸ்னஸ் பதிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம DPIIT வந்து ஸ்டார்ட் அப் ரெகக்னேஷன் வந்து நம்ம பெற்றுக்கலாம். அந்த ஸ்டார்ட் அப் ரெகக்னேஷன் எதுக்காக பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிறதுனால வந்து நமக்கு நிறைய சலுகைகள், தெர் வில் பி லாட் ஆஃப் டேக்ஸ் கன்செஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து நிறைய நிதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புகளுக்கு. அந்த அரசாங்கம் நிதி பெறணும்னா அதுக்கு நம்ம ஸ்டார்ட் அப்பை நம்ம அங்கீகாரமோ பதிவோ பெற்றிருந்தால் தான் அந்த நிதியெலாம் நம்மளால் வந்து பெற முடியும். ஸோ இந்த ரெண்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால.
1: ஓகே சார். இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து 100% வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆகுமா, இல்லை பேசிக்காக ஒரு 70% கிடைக்கும், இல்லை 50%, அது மாதிரி பெர்சன்டேஜ் லெவல்ஸ் இருக்குங்களா?
0: இல்லை அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க வந்து அவங்களுக்கு ஐடியா தான் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஆரம்பிக்கிற வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவர்கள், அதாவது நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், எல்லோரும் வந்து ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா வச்சு நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்ற. ஸோ அவங்களுக்கு வந்து கேபிட்டல் முதலீடு வந்து வெளியிலேருந்து தான் வருது. ஓகே. ஸோ வெளியிலேருந்து வரும்பொழுது அவங்க வந்து ஐடியா நல்லா இருந்ததுன்னா முதலீடு வந்து நிறைய இருக்கும். ஓகே. முதலீட்டில் வந்து நிறைய வகை இருக்குது. முதல்ல வந்து ஆரம்பிக்கும்போது பார்த்தோம்னா சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்குபேட்டர், நிறைய கல்லூரிகளில் வந்து இன்றைக்கி இன்குபேட்டர் அப்படின்ற நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த இன்குபேட்டரில் நம்ம இணைஞ்சோம்னா அந்த இன்குபேட்டர் வந்து ஒரு சிறு தொகையாக முதல்ல கொடுக்கலாம். அந்த சிறு தொகை நம்மளுக்கு பத்தாது, இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து தனியார் முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய முதலீடு வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டுருக்கு. இப்போ குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2016 இன்றைக்கு 10 வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து எவ்வளோ முதலீடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 15.6 trillion அப்படின்னு சொல்லலாம்.
1: ஸோ
0: அதாவது வந்து 15,00,000 crore, அது வந்து எத்தனை ஜீரோ இருக்குன்னு கூட நம்மளுக்கு கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. புரியும். ஸோ நிறைய முதலீடு வந்திருக்கு, இந்தியாவிலேருந்து வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ முதலீடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியாஸ் தான் இஸ் அ ஷார்ட்டேஜ்.
1: ஐடியா ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கான சக்தி அதை எடுத்து
0: அதுக்கான முதலீடு வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது நம்ம பிறத்துக்கு.
1: சூப்பர் சார். பிரவீன் சார், ஒரு நேர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
2: இருவருக்கும் சார்.
1: சார் கேட்குது சார், சொல்லுங்கள்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கள் சார், உங்களோட க்வெஸ்சன்
2: சார்.
1: சார் கேட்குது சார், சொல்லுங்கள்.
2: ஆமாம், அது சின்னதாக சின்ன தேயில் கடை வச்சுருந்தோம் மேடம், துணி தேய்க்கிற கடை. அது சின்ன சின்ன கடை இருந்தது, இப்போ பெரிய கடையை வச்சிட்டோம்.
1: சரிங்க சார்.
2: நாலு பேர் வேலை செய்கிற மாதிரியா சூப்பராக ஜாயில் தேய்க்கிறது, கல்யாணத்துக்கு தேவையான பொருள்லாம் தேய்க்கிறது மேடம். சார்
1: ஆ கேட்குது சார், ரொம்ப கேட்குது, சொல்லுங்கள்.
2: கை தொழில் இப்போ பெரிய கடையாக ஆகிட்டோம், நாலு பேர் வேலை செய்கிறோம் இப்போ.
1: சரிங்க சார்.
2: எல்லாம் சூப்பராக இருக்கும் சார்.
1: ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். நன்றி சார்.
2: ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்வுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி சார். பிரவீன் சார், உங்களோட ஜர்னி அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் எப்போ நீங்கள் முதல்ல நல்லா ஸ்ட்ராங்காக கால் பதிச்சிங்க?
3: அது ஆரம்பித்தது 2008. அதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஸ்டாண்ட் அப் காமெடி பற்றின அவேர்னஸே ரொம்ப கம்மி. அப்போ நிறைய பேருக்கு யாருக்கும் ஸ்டாண்ட் அப் காமெடினா என்னன்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து தெரிய ஆரம்பிச்சது. 2015-16 தான் ஃபேமஸ் ஆச்சு. பட் நான் வந்து 2008 நைன் டென் லெவன் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு பேர் சம்பாதிச்சு கார்ப்பரேட் ஷோஸ் ரெகுலராக பண்ண

0: ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து 2013 ஃபுல்லாக என்னோடய இன்கம் பேட்டர்ன் ஃபுல்லாக பார்த்தேன் நான். ஓகே, இது வந்து டே ஜாப் இல்லைனா இது மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து வீட்டில் சொன்னேன். இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜாப் குவிட் பண்ணலான்னு இருக்கேன், ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்களும் இந்த சொசைட்டியில் எல்லோரும் இருக்க மாதிரி எல்லாருக்கும் இருக்க டவுட் எனிப்பே, நானும் அந்த பேரண்ட்டை தான் அதான் சொல்லியிருப்பேன். பட் அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நேரில் ஷோவுக்கு வந்து, அவங்க பெங்களூரில் இருந்தேன் அப்போ, நான் பெங்களூரில் வரவழைச்சு அந்த ஷோவை காமிச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய்
1: மக்கள் அதை எவ்வளோ ரசிக்கிறாங்க,
0: அதுக்கான பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நேரில் பார்த்தா தான் எது வந்தாலும் தெரியும்
1: அந்த ரியாக்ட் ஆகும்.
0: ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு நைட்டு கேட்டேன் ஓகேயானா, ஓகே நாங்கள் மனசு மாறத்துக்குள்ள மறுநாளே போய் பேப்பர் போட்டேன்.
1: சூப்பர் சார். சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: சும்மா கலகலன்னு போயிட்டு இருக்குங்க நம்மளோட ரெயின்போ மேடை. அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாட்டு வந்து வலையூசை கலகலபன அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலாம் சத்யா திரைப்படத்துலேருந்து கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரம் 5:36 ஆயிட்டிருக்கு. நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடையோட தலைப்பே வந்து ஒரு துளி துணிச்சலுங்க. ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து எப்படியெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணலாம், என்னெல்லாம் ஐடியாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிராஜன் சார் ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன், முதல் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஸ்கில் உங்களுக்குள்ளேருந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட பிரவீன் சார் அவங்க பேசிகிட்டு இருக்காரு. பிரவீன் சார், எனக்கு ஒரு டவுட் சார், இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது நேச்சராகவே இருக்கணுமா, இல்லை அந்த கவிதை எழுதும்போது சிலருக்கு நேச்சுரலாக வரும், இல்லை சிலருக்கு வந்து இந்த புத்தகம் படித்து படித்தே ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, அது மாதிரி உங்களுடைய ஹியூமர் சென்ஸ்ன்றது நேச்சுரலாக இல்லை அதில் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணாதான்?
1: நேச்சுரலாக இருந்தால் பெட்டர், பட் ப்ராக்டிஸ்லேயும் வரலாம்.
0: சூப்பர்.
1: இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டாண்டப் காமெடியன் ரியல் லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு ஃபன்னியாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டேஜில் பக்காவாக கொடுத்துருவாங்க. ஆனால் பை நேச்சரே நீங்கள் கொஞ்சம் ஃபன்னியர் அந்த மாதிரியே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜோக் எழுதுறதுக்கு,
0: அந்த அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்காக இருக்கட்டும்,
1: அந்த ஜோக் எழுதும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எழுதிடலாம்.
0: சூப்பர் சார்.
1: நீங்கள் நாட் அ ஃபன்னி பர்சனாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக, நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஒரு பேராகிராஃப் எது ரெண்டு நாள் ஆகும்னா ஃபன்னியாக இருக்கவங்க 1.5 நாள் 1 நாளில் முடிச்சிடலாம் எழுதுறது. பட் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எது வந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு வேணுன்றது இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஃபீல்டில் வேணால் பண்ணலாம், அதுவும் ஸ்டாண்டப் காமெடி அதே மாதிரி தான். எந்த ஸ்டாண்டப் காமெடி இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா பெரிய ஆளாயிடலாம்.
0: சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுது, இப்போ நேச்சராகவே ஹியூமர் சென்ஸ் இருக்கவங்க அங்கே ஆடியன்ஸ் கூட பேசும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களதுலேருந்தே ஒரு காமெடி எடுத்துருவாங்க.
1: கரெக்ட் கரெக்ட. அது ஆன் த ஸ்பாட்டில் கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த நேச்சுரலாக ஹியூமரஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ரிப்பேர்டாக பண்ணிட்டு போனோன்னா கொஞ்சம் மெனக்கெடணும். பட் ஆனால் அல்டிமேட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அது பண்ணணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக பண்ணிடலாம்,
0: அப்பயும் நம்ம தூள் பண்ணிடலாம்.
1: பின்னிடலாம்.
0: சூப்பர் சார். இப்போ இன்னொரு டவுட் சார், இப்போ பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் சூப்பராகவோ இல்லை பக்காவோ படித்து ஒரு லெவலுக்கு போயிருந்துருப்பீங்க, அந்த எஜுகேஷன் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா?
1: இல்லைங்க, சுத்தமாக இல்லை. இல்லை, நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு சொன்னதுக்கே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு.
0: அதுக்கு
1: அதெல்லாம் காலேஜ் போனது ஒன்று, படித்தது ஒன்று, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டாபிக் அது.
0: ஓகே.
1: நான் காலேஜ்லாம் போனேன், பட் அதாவது காலேஜில் வந்து உங்களுக்கு நான் படித்த காலேஜில் எஸ்பெஷலி வந்து மோர் தேன் எஜுகேஷன் எப்படி லைஃப்பை ஹேண்டில் பண்ணணுன்றது கற்றுக்கிட்டோம்
0: லைஃப்பில்.
1: ஏன்னா அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது, ஒரு 6 மாதம் வீட்டை விட்டு வெளியில் இருக்கும். 17 வயசுலேயே நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறோம், 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ் கிட்ட போக போகிறோம். எக்ஸ்ட்ரீம் வெதராக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி நம்மளே ஹேண்டில் பண்ணிப்போம், எவ்வளோ இண்டிபெண்ட்டாக நம்ம இருந்துப்போம், பேரண்ட்ஸோட டிபெண்டன்ஸ் கம்மி பண்ணுவோம், நம்மளே எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிப்போன்றது லைஃப் லெசன்ஸ் நிறைய கற்றுக்கிட்டோம் காலேஜ்லேருந்து.
0: சூப்பர் சார்.
1: படிப்பு சம்மந்தமாக சரி, அது வேறு, அது விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து கற்றுக்கிட்டதுனால அது வச்சு

0: எந்த ஃபீல்டில் வேணால் நம்ம சர்வை பண்ணிடலாம்.
1: சூப்பர் சார். தெளிராஜன் சார், எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ பொதுவாக வந்து இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ்ன்றது வந்து சிட்டிஸில் மட்டும்தான் ரீச் ஆகிருக்கா, இல்லை ரூரல் ட்ராவல்லே நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி இப்போ நல்ல ரீச்சில் இருக்கா சார்?
2: இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த ஸ்டார்ட் அப்புடைய லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்பவே மாறுதலாயிருக்கு. இப்போ முதல்ல சொல்லுவாங்க இந்தியாவின் பொருளாதாரம் வந்து அதன் கிராமங்களில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் அப் துறையில் வந்து குறிப்பாக இந்த கடந்த 2-3 வருடங்களில் அது உண்மையும் தான் நம்ம சொல்லணும்.
1: ஓகே சார்.
2: நம்ம 2016 2020 அந்த காலங்களில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவுடைய டயர் ஏ சிட்டிஸ் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த 8 பெருநகரங்கள் இருக்குது, சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா, அகமதாபாத், பெங்களூர், புனே அண்ட் ஹைதராபாத். இந்த 8 நகரங்களில் தான் எனக்கு 80% ஸ்டார்ட் அப்புகள் வந்து உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா கடந்த 2-3 வருடங்களாக வந்து அந்த டயர் 3 டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் அதில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 40-50% ஸ்டார்ட் அப் வந்து அங்கே தான் உருவாகுது. இது வந்து இந்த டியர் 3 டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10% தான் அங்கே உருவாயிட்டு இருந்தது. இந்த 10% வந்து இன்றைக்கு வந்து 40-50% வந்து வளர்ந்துருக்கு.
1: கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்திருக்கு.
2: ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதாவது வந்து இன்றைக்கி கிராமப்புற மக்கள் டியர் 3 டவுன்ஸ் அதில் இருக்கிறவங்க வந்து நிறையவே இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஈகோசிஸ்டம் ஓகே அது ரொம்ப இன்றைக்கி ரொம்ப வந்து ஆதரவாக இருக்குது. அதனால் அவங்கள வந்து ஆரம்பிக்க முடியுது. நிறைய கல்லூரிகளில் வந்து இன்குபேட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் லெவலில் வந்து நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. முதல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து விஷயம் தெரியாமல் இருந்தது, கிராமத்தில் வந்து விஷயமே தெரியாதோ ஸ்டார்ட் அப்னா என்ன அந்த விஷயமே தெரியாது. இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் அந்த அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விழிப்புணர்வு அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கிராமங்களில்.
1: ஓகே சார். இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது ஒரு கேள்வியில் இந்த ப்ரைவேட் ஃபண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட்லாம் சொன்னீங்க, அப்போ வந்து என்ன விதமான ஃபண்ட்ஸ் லெவல்லாம் இருக்குது சார்?
2: அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ரிஸ்கி ஆனால் ஒரு பிஸ்னஸ் அது. அதாவது வந்து அதில் பணம் போட்டோம்னா திரும்ப வருமானது வந்து தெரியவே தெரியாது. அதாவது வந்து இந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பெறணும்னா அதுக்குன்னே ஒரு செப்பரேட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஒரு துணிச்சலான ஒரு முதலீடு சேவரங்கள பேர் வந்து துணிகர முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஓகே, அவங்க தான் வந்து இந்த மாதிரி துணிஞ்சு ஓகே பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் வந்ததுன்னா வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த துணிகர முதலீட்டாளர்களை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம்.
1: ஓகே,
2: ஒன்று வந்து தனிநபர் முதலீட்டாளர்கள், அதாவது அவங்கள வந்து நம்ம பாப்புலராக ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ரொம்பவே வசதியானவங்க, அதாவது வந்து தொழில் முனைதல் பண்ணி நிறைய காசு சம்பாரித்து அந்த காசு சம்பாரித்ததை வந்து இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. 2வது வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டாக்டர்ஸு, லாயர்ஸு, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஓகே நம்மளால் வந்து ஆரம்பிக்க முடியல, அதனால் யாராவது ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்றைக்கி 50,000 மேற்பட்ட இந்த மாதிரி தனிநபர் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஓகே, இவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம எங்களுடைய கணிப்புப்படி கிட்டத்தட்ட 8,000-10,000 ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா வெஞ்சர் கேபிட்டல், அதாவது தனிநபர் துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஓகே சார்.
2: ஸோ அந்த துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி அதே கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 மேலான துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் இன்றைக்கி இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இன்றைக்கி நிறைய முதலீடு வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து நிறைய முதலீடு பண்ணியிருக்கு. அரசாங்கத்தோட ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரே ஒரு திட்டம் மட்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 3,000 ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
1: ஓகே,
2: அந்த ஒரே ஒரு திட்டம். ஓகே, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டா நிறைய இன்னும் வந்து நம்ம வி வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த நிறைய திட்டங்கள் வந்து நம்ம பயன்பெறலாம்.
1: சூப்பர் சார். பிரவீன் சார், இப்போ ஒவ்வொரு ஜாப்லேயும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்து என் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில ஒரு ஒரு சாப்பிட்னே வச்சுங்களேன், அதில் வந்து ஒரு 2 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஸ்டார்ட் அப்பில் எத்தனை பேர் இருக்கீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார், அந்த பாஸாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
0: நான் தான் பாஸ், நான் தான் எம்ப்ளாயி, சிங்கம் சிங்கிளாக தான் வருவன்ற மாதிரி. இது வந்து தனி நபர், இது தான் தனியாக. அதாவது எப்படின்னா இப்போ மற்ற ஜாப் மாதிரி இது வந்து நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கேன் என் அசிஸ்டண்ட் வந்து பண்ணுவான்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ப்ரெஷரான

0: ஒரு விஷயந்தான் இது. பட் அதுக்கான இதுவும் கிடைச்சிடும், அங்கீகாரமும் கிடைக்குது. ஏன்னா அந்த பாப்புலாரிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விதமாக பண்ணால் நல்ல விதமான பாப்புலாரிட்டியும் வரும். ஸோ இது வந்து மற்றவங்களும் டிபெண்ட் பண்ணவே இல்லை, எல்லாமே நம்மளே. கெட்டது நடந்தாலும் நம்மளே தான்,
1: ஆமாம்,
0: நல்லது நடந்தாலும் நம்ம தான். ஸோ சினிமா மாதிரி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக பகிர்ந்து அளிக்கப்படும்ன்ற மாதிரி, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா டைரக்டர் கொஞ்சம் ஆக்டர் கொஞ்சம்
1: ஹீரோயின்
0: கொஞ்சம் எடுத்துப்பாங்க. நல்லது பண்ணாலும் நம்ம தான், கெட்டது பண்ணாலும் நம்ம தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டும் இருக்குது இதில்.
1: சூப்பர் சார். இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப இந்த ஒரு ஷோக்கு போனேன் இல்லை ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருந்தது அந்த மாதிரி எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு தாண்டா இதை எடுத்தோம், இனிமேல் லைஃப்லாம் இதை விடக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு
0: நிறைய நிறைய இருக்குங்க. எனக்கு வர மெசேஜ்லாம் சில மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். அதாவது ஒருத்தரோட பொண்ணுக்கு வந்து உடம்பு முடியல, சின்ன பொண்ணு, உடம்பு முடியாமல் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெக்கிங் ஏதோ போயிருக்காங்க, அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு, ஒரு மூச்சு திணறல் ஏதோ அதிகமாக இருக்குது. அந்த டைமில் வந்து ரொம்ப சூதிங்காக இருந்தது உங்கள் காமெடி, உங்கள் காமெடி போட்ட உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் பெட்டர் ஆனா அப்படின்னு சொல்கிறது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி
1: கேட்டுட்டு
0: தூங்குவோம், அந்த நாளில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து போய் நிம்மதியாக தூங்குவோம் நாங்கள். நிறைய பேர் லாங் டிரைவ் பண்ணும் போது கேட்டுட்டு போவோம், எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது அந்த ஜேர்னியே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். எஸ்பெஷலி வயசானவங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, வயசானவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இங்கிலீஷில் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு, இப்போ தமிழில் பண்ணும்போது ரீச் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் எல்லா ஏஜ் குரூப்லேருந்தும் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கேட்கறதுக்கு வந்து டெய்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடும், அப்பா நல்ல விஷயம் தான் பண்ணுறோம்.
1: அப்போ நம்மளோட மெனக்கெடல் இன்னும்
0: மெனக்கு, அதான் சம்டைம் நமக்கு என்னடாது எதிர்பார்த்த அளவுக்கு இன்கம் வரலையே, நம்ம இதுவே ஜாப் பண்ணியிருந்தான்னு யோசிச்சு கொட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் வரும். அடப்பாட இதுக்கு மேலே அந்த ஜாப் 1000 விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி வருமா, இந்த மெசேஜ் வருமா
1: அப்படின்னு,
0: இந்த ஃபீல் வருமா, கம்மி காசாக இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷம் அதிகமாக இருக்குன்றதுனால அப்படியே விட்டுருவோம்.
1: சூப்பர் சார். பிரவீன் சார், இப்போ இந்த காமெடி துணுக்குகள்லாம் நீங்கள் அன்றாடத்துலேருந்து எடுக்கிறீங்களா இல்லை இந்த செய்தித்தாள்கள் இல்லை மற்ற விஷயங்கள்லேருந்து, எப்படி இந்த கண்டென்ட் கேதரிங் அப்படின்றது பண்ணுறீங்க?
0: ஒரு ஷோ வந்து 1 ஹவர் ஷோ எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் 1-8 மந்த்ஸாக தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம லைஃப்பை சுற்றி தான் எல்லாமே இருக்குது, நம்ம வந்து அது வந்து ஃபன்னி ஐயில் பார்த்தா போதும். நம்மளை சுற்றி நடக்கிறது தான். இப்போ நான் வந்து முக்காசி என்ன ஷோஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கிற விஷயந்தான், எனக்கு என் ஒய்ஃபுக்கு என் பொண்ணுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் மேஜராகவே இருக்குது. இப்போ நான் பண்ண போகிற ஷோ வந்து சாப்பாடு பற்றின ஷோ.
1: ஓகே சார்.
0: விதவிதமான சாப்பாடு, அதில் என்னென்ன ஹியூமர் கொண்டு வர முடியும்னு ஒரு சின்ன ரிஸ்க், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி. யூஸ்வலாக ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு பேசிவிட்டு இந்த தடவை சாப்பாடில் என்னென்ன கொண்டு வர முடியும், என்னென்ன சாப்பாடு அதில் எப்படி ஹியூமர் கொண்டு வர முடியும்னு இப்போ பண்ண போகிற ஷோவில் வந்து எல்லாமே சாப்பாடு பற்றின ஷோ.
1: ஒரு இதுதான் சாப்பாடு, எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 2 ஜோக்ஸ் சொன்னீங்கன்னா நாங்களும் அப்படியே கேட்டு அப்படியே போகும்போது சாப்பிட்டு போயிடுவோம் சார்.
0: டைரக்டாக ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா
1: ஓகே தான் சார். சார், எனக்கு இந்த நகைச்சுவைனும் போதே ரொம்ப நாளாக தோணும், அதாவது பொதுவான நகைச்சுவைகளில் யாரையுமே காயப்படுத்தாமல் பண்ணக்கூடிய நகைச்சுவைன்றதுக்கு ரொம்ப ஒரு வேல்யூ ஜாஸ்தி. அதாவது ஒரு அடையாளம் ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு ரீதியாக ஒருத்தரை காயப்படுத்தி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது இல்லாமல் பொதுவாகவே உங்களுடைய இதில் வந்து யாரையுமே காயப்படுத்தாமல் அப்படியே அழகாக அப்படியே அந்த பூ போல வருடி விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா, அது எப்படி உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துச்சா இல்லை இப்படி நீங்கள்
0: அடிபட்டு கட்டு? ஏன்னா ஒரு ஷோவில் வந்து ஒரு அரசியல்வாதி பற்றி லைட்டான ஒரு ஜோக், ரொம்ப கூட கிடையாது லைட், அப்படி டச் அண்ட் கோ மாதிரி ஒரு ஜோக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஷோவே வைரல் ஆயிடுச்சு. மறுநாள் அவரோட கட்சியோட வக்கீல் கால் பண்ணார், ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பாராட்டினார், உங்களை மாதிரி வர எவ்வளோ அழகான ஷோ எங்களுக்கு. பை த பை, நீங்கள் வந்து எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறீங்கண்ணா? ஒன்றும் இல்லை சார், சின்ன ஜோக், அதாவது உங்கள் மேலே கேஸ் போடுவேன், அலைய வைக்க முடியும், ஜெயிக்க மாட்டேன் ஆனால் அலைய வைப்பேன் அப்படின்னு. ஓகே, இது மாதிரி இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க, இந்த ஃபோன் காலே உங்கள் காலை நினச்சிக்கோங்க, அப்படியே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அது அடிபட்டு தான், அது அதுவும் இல்லாமல் எப்போன்னா அது வந்து நான் காரில் லாங் டிரைவ் போயிட்டுருக்கேன், ஒய்ஃபும் கேட்குறாங்க ஸ்பீக்கரில், அவங்க அதுக்கு வேறு பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஓகே இது வந்து நாட் ஒர்த்து, ஈஸியாக ஒரு கைத்தட்டல் வாங்கிறதுக்காக தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒருத்தரை வந்து புண்படுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ முடிவு பண்ணதான். எதுவாக இருந்தாலும் குடும்பத்தோடு முடிச்சுக்கலாம். அவங்க திட்டினாங்கன்னா வாங்கி பழக்கம் நமக்கு. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ குடும்பத்தோடு முடிச்சுக்கிட்டு நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் பண்ணணுன்றது அன்னைக்கு எடுத்த முடிவு, அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு.
1: சூப்பர் சார், ஒரு காலர் கூட பேசிடலாம். வணக்கம், யாருங்க?

0: பேசுறீங்க.
1: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கப்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களோட டவுட் என்ன?
1: ஐயா இப்ப இந்த கண்டென்ட் கிரியேஷன் இதை பத்தி ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தீங்க. இந்த லைவ்லியான சில கண்டென்ட்ஸ் அப்படிங்கறத சில பேர் எடுத்து அதை சுவைப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. அண்ட் நீங்க சொன்னீங்க ஒரு மணி நேரத்துக்கு 8 மாசம் யோசிப்பேன் அப்படின்ட்டுன்னு. பட் இந்த லைவ்லியான கண்டென்ட்ஸ்ல இந்த கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப தனித்துவமாகவும் யூனிக்காகவும் இருக்கணும் அப்படின்னா எப்படி முயற்சி எடுக்கலாம்? அந்த கண்டென்ட் கிரியேஷன்ல பொதுவா என்ன மாதிரியான விஷயங்கள் சுவாரஸ்யமாக வைத்தால் எல்லாராலையும் கவலைப்படும்? ஹியூமர் அது தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதையும் தாண்டி வேற என்னென்ன ஜர்னல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க?
2: அதாவது வணக்கம் சந்திரசேகர். அதாவது நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறதே ஹியூமராக, ஏன்னா நம்ம வந்து எங்கேருந்தாவது எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறோ எழுதுனாங்க, அது வந்து காப்பிரைட் இஷ்யூ எது வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளே நம்ம லைஃப்பில் நடக்கிறதே கொஞ்சம் ஹியூமரஸாக சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டோரி சொல்லும் போது அதில் ஸ்டோரி உண்மை இருக்கணும், அதில் கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் மசாலாலாம் அங்கங்கே தூவி நம்ம சொல்லலாம், கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துகிட்டு. பட் ஆனால் அந்த உண்மை இருந்தால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அந்த உண்மை அதில் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன், நான் சூப்பர்மேன் மாதிரி பறந்து போயிட்டேன் அப்படின்னா யாரும் நம்ப போகிறது கிடையாது. ஆனால் அதில் உண்மை இருக்கணும், நான் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப நேரம் இருந்ததால் தாடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துச்சின்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நம்பிக்கை தன்மையோடு இருக்கணும், கொஞ்சம் மசாலா அங்கங்கே தூவி கொஞ்சம் மிகைப்படுத்தலாம். எந்த அளவுக்கு மிகைப்படுத்தணுன்ற பேலன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும்.
1: சூப்பர் சூப்பர். இல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாத்தீங்களா, தாடி வளர்ற அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவ்வளவு அது சுவையா இருக்கும். இது மாதிரி இருக்கு, இது மாதிரி
2: ரிலேட்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காமெடியில வந்து. ரிலேட்டபிலிட்டினா ஒன்னு, இப்ப நம்ம சொல்றவங்க கேக்குறவங்களுக்கு வந்து நடந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கலாம். ஓ இது நடந்ததுல நமக்கு, ஓ அவனுக்கு நடந்தது பாருங்க, அதுதான் ஸ்டேஜ்ல சொல்றாருன்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஹிட். அது அவங்களுக்கு நடந்திருக்கணும், இல்ல மத்தவங்க யாருக்காவது அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது அது டெஃபினட்டா ஹிட் ஆயிடும்.
1: ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களுடைய அந்த ஒரு பேட்டி. அந்த ஆர்ஜே ப்ரோ வேற லெவல் ஷோ அது. ஏன்னா எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நபர் கெஸ்டா கூட்டிட்டு வந்து இந்த ஷோ பிரசன்ட் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமாவும் இருக்கு. தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி பிரதர், நன்றி.
2: தேங்க்யூ சோ மச். நன்றி
0: தலைராஜன் சார். நீங்க பிரவீன் சார் பேசும்போதே அந்த ரசிச்சு பார்க்கக்கூடிய அந்த தன்மையை பாக்குறேன். அப்ப உங்கள்கிட்ட வந்து வந்து காமெடி சென்ஸோ இல்ல ஹியூமர் சென்ஸோ இல்ல அதை ரசிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா, அது உங்களை எந்த அளவுக்கு வந்து உங்களோட தொழில் துறையில வந்து உங்களை யூஸ்ஃபுல்லா வச்சுக்க வைக்கிது சார்?
3: என்னுடைய முதல் தொழில் எழுதி பார்த்தோம்னா ஐ எம் அ ப்ரொஃபஸர் இல்லையா. ஸோ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 80 பேர் இருக்காங்கன்னா அந்த 80 பேர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2 மணி நேரம் தூங்காமல் எப்படி நம்ம நம்ம மேலே அட்டென்ஷன் மெக்க வைக்கிறது? அதுக்கு வந்து காமெடி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ பிரவீன்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபிகர். ஓகே, எப்படி நம்ம வந்து ஹவு வி கேன், ஏன்னா காலேஜில் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வந்து ரொம்ப ஷார்ப் மைண்ட், அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னு எப்பவுமே ஃபேக்கல்ட்டி எங்கே மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறது தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, எங்கே மிஸ்டேக் பண்ணுறாரா அது வந்து தேர் ஆல் வெயிட்டிங். ஸோ அப்படி அவங்கள வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்படி அட்டன்டிவாக வைக்கணும் அப்படின்னா வந்து ஐ திங்க் ஹியூமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் பர்டிகுலர்லாம் மத்தியானம் கிளாஸு எல்லாரும் சாப்பிட்டு வருவாங்க, 1 மணி கிளாஸு 3 மணி கிளாஸில் வந்து அவங்கள அட்டென்ஷன் வைக்கிறதுக்கு வந்து ஹியூமர் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவருக்கு வந்து நேச்சுரல் டேலண்ட் நிறைய இருக்குது, எனக்கு வந்து நேச்சுரல் டேலண்ட்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஐ எம் ட்ரைங் டு ப்ராக்டிஸ் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் வந்து ஹவு கேன் ஐ மேக் த கிளாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங், அதாவது கிளாஸ் வந்து எப்படி ரொம்ப ஒரு உற்சாகமான வச்சுக்கிறது அப்படின்றதான். ஸோ இந்த மாதிரி பிரவீன் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சிறு சிறு ஜோக்குகள் சொல்லும்பொழுது எனக்கு வந்து நம்மளும் ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாதா சொல்ல முடியாதா
0: எப்படி சொல்கிறாங்க
3: அப்படின்றது வந்து ஐ எம் ட்ரைங் டு டெவலப் தட் ஸ்கில்.
2: நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன், அது அப்படி தான் ஆரம்பிக்கும் சார். அதை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10-15 தடவை நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா 16வது தடவை நேச்சுரலாக வந்துடும்.
3: ஓகே,
2: ஸோ நீங்கள் பண்ண அந்த ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது 16வது தடவை கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு.
3: நன்றி.
0: சூப்பர் சார். தில்லைராஜன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை பொதுவாக வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கொஞ்சம் ஏஜ்டு ஆனவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து துணிச்சலோடு அதை எப்படி அணுகணும், அந்த மென்டாலிட்டி எப்படி ஃபஸ்ட்டு அவங்க பில்டு பண்ணிக்கணும் சார்?
3: மென்டாலிட்டி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து பண்ணுற வேலை பிடிக்காமல் இருக்கும். ஓகே, அதை வந்து ஒரு கம்பல்ஷனில் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து வரணும், நம்மளுக்கு ரெகுலர் மந்த்லி

0: இன்கம் வரணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, சிலருக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போதுண்டா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சது பண்ணலாம். அது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ஒரு இன்கம் லெவல் வந்த பிறகு நம்ம வந்து ஓகே இப்போ வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. இல்லாது வந்து ரெண்டு கரியர் ஃபேமிலி அப்படின்றது வந்து மனைவி வேலை பண்ணுறாங்க, ஹஸ்பண்டை வேலை பண்ணுறாங்க அப்படின்றது, சரி ஒருத்தர் வேலையை விட்டுட்டு தென் தே கேன் நம்ம தனியாக தொடங்கலாம் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து இது நம்ம வந்து சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து இயற்கையிலேயே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த துணிச்சல் இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க ரிஸ்க் லவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படம் எடுக்கும் பாம்பை அடிமதிக்கும் குணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அங்கே நிறைய பேருக்கு. சிலருக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் அவர்ஸ், ஐயோ நம்ம வந்து அதாவது இந்த மாதிரிலாம் ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம், வர்றது போதும், நம்ம ரிஸ்க் இல்லாமல் ஒரு மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு ரெகுலர் சேலரி வந்தால் அப்படி இருக்கும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து அந்த ரிஸ்க் லவ்விங் மைண்ட் செட் வந்து ரொம்பவே முக்கியம்.
1: சூப்பர் சார்.
0: அந்த ரிஸ்க் லவ்விங் மைண்ட் செட் இல்லைனா அவங்களால வந்து நல்லபடியாக, ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும்.
1: ஓகே,
0: காலையில் எழுந்தால் அடுத்த ஒரு மணி நேரம் வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டெய்லி லைஃப் வந்து ஒரு நிறைய பிரச்சனை இருக்கிற நேரத்தில் வந்து ரிஸ்க் லவ்விங் மைண்ட் செட் இல்லைனா வந்து அவங்களால அந்த பயணத்தை வந்து ரொம்ப ரசித்து பண்ண முடியாது. ஓகே
1: சரிங்க சார். இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து ஏஜ் பார்னு ஒன்று இருக்கா சார்? இப்போ இந்த ஏஜுக்கு மேலே அவங்க வந்து பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி எது இருக்குங்களா, இல்லை 10 வயசுலேருந்து 60, 70, 80 வயசு வரைக்கும் பண்ணலாம்?
0: எந்த வயசு வேணால் பண்ணலாம். இன்றைக்கி சொன்னோம்னா 100% வந்து 85% வந்து வெளியிலேருந்து நிதி பெறாமல் அவங்களுடைய சொந்த நிதியெலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ நிதி பெறறது வந்து பிரச்சனை இல்லை, அந்த அந்த மைண்ட் செட் இருக்கணும், அந்த மைண்ட் செட் தான் முக்கியம். இன்றைக்கி வந்து 80களே நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஏஜ்ன்றது வந்து இட்ஸ் அ நம்பர். இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, 50 இஸ் ஜஸ்ட் அ நம்பர், 60 இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், எந்த வயசுனாலும் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி
1: இட்ஸ் அபவுட் மைண்ட்,
0: இட்ஸ் அபவுட் மைண்ட். ஆமாம், மனசு தான் காரணம்.
1: சூப்பர் சார். பிரவீன் சார், இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக ஒரு இடத்து இன்னும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரிஸ்க் எடுக்கும்போது இருந்த மைண்ட் செட்டு காலப்போக்கில் எப்படி அது கன்வெர்ட் ஆகி எப்படி உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸாக உருமாறுச்சு?
2: அதான் அந்த இன்கம் வந்து அந்த 2/3 வந்ததுக்கு அப்புறம் தான் கான்ஃபிடென்ஸே ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர், நான் சந்தீப்னு என் ஃப்ரெண்டு சஞ்சய்னு, 3 பேர் அட் அ டைம் வேலையை விட்டோம். 3 பேரும் ஸ்டாண்டப் காமெடி பண்ணோம். ஸோ அப்போ சஞ்சய் சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, ஒன் லைஃப் மேன், வாழ போகிறது ஒரு தடவை,
1: நமக்காக வாழ்ந்தோம்,
2: நமக்காக பிடிச்சதை பண்ணணும். அதுவும் இல்லாமல் குருட்டாம்போக்கில் பண்ணாமல் இது வந்து வெல் கால்குலேட்டட் ரிஸ்க், ரிஸ்க் எடுக்கணும் ஆனால் டக்குன்னு எடுத்துடாமல் வெல் கால்குலேட்டட் ரிஸ்க்காக எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 1 இயர் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு 6 இயர்ஸாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணி பண்ணுறது. அப்போ கூட பயந்துட்டு இருந்தேன், அப்போ அவன் சொன்ன அந்த ஒரு ஒன் லைஃப் மேன் அப்படின்னா, ஸோ அது வந்து இன்னும் கூட என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அந்த அந்த மொமெண்ட்டாக நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே இது வாழ்க்கை ஒரே தடவை வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணது தான் அது.
1: சூப்பர். அந்த மைண்ட் செட்டு தான், அந்த ரிஸ்க் எடுக்கிறோம் கண்டிப்பாக அதில் அடிக்கிறோம், அதை தாண்டி நம்மக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதைத்தான் பண்ண போகிறோம் இதை தான் பண்ணக்கூடாதுன்ற ஒரு புரிதல் வரும்போது அப்போ ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த இதுவாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது மாற ஆரம்பிக்கிறது.
2: கரெக்ட், அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், அது போதும்.
1: ரெண்டு இருக்கும்போது
2: ரெண்டு இருக்கணும், ரெண்டு இருந்தால் தான் ரெண்டுமே இன்க்ரீடியன்ஸ் ஃபார் அ குட் ஸ்டார்ட் அப்.
1: சூப்பர் சார். இப்போ நியர்பை உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார் இதில் ஸ்டாண்டப்ல? டோட்டல்
2: ஆமாம் 18 இயர்ஸ், 2008 ஸ்டார்ட் பண்ணேன்.
1: ஓகே சார்.
2: ஸோ இப்போ டிசம்பர் வந்து 18 இயர்ஸ் ஆகுது.
1: அந்த முதல் மேடை ஏறும்போது உங்களுக்குள்ளே இருந்த அந்த நெக்லேஷன், ஒரு ஒரு ரிஜெக்ஷன் இருக்குங்களா சார், அதை எப்படி நீங்கள் உடச்சு மேடை ஏறினீங்க சார்?
2: என்னை கேட்டால் இப்போ கூட இருக்குங்க அது. இந்த இப்போ நாளைக்கு ஒரு ஸ்டே ஷோ இருக்குன்னா அது ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு படபடப்பு இருக்கும், பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பட்டர்ஃப்ளை, காக்ரோச், லிசர்ட்லாம் கூட வரும், எல்லா அனிமல்ஸும் வயிற்றுல இருக்குங்க. ஏன்னா அது மாதிரி இருக்கிறது நல்லது, ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத விட ஒரு பயத்தோட ஸ்டேஜ் ஏறுறது இன்னும் பெட்டர்.
1: இன்னும் நல்லா பண்ணணும்ன்ற,
2: இன்னும் நல்லா பண்ணணும்னால ஓவர் கான், நம்ம என்னடா ஜாலியாக பண்ணுவோம்னா அது வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸில் எதிரொலிக்காது. ஸோ நமக்கு அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் நல்லது, கரை நல்லதுன்னு சொல்கிற மாதிரி பயம் நல்லது. அந்த பயத்தோட ஸ்டேஜுக்கு போகும்போது உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கலாம் நீங்கள்.
1: சூப்பர் சார். இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி போக போகுது, எப்படிலாம் இருக்க போகுதுன்னு என்னென்னமோ யோசிச்சு. ஆனால் இது பர்ஸ்பெக்டிவே பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணவரோட சக்ஸஸ் ஸ்டோரி, இன்னொரு சார் வந்து ஸ்டார்ட் அப் எப்படிலாம் பண்ணலாம், அதில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம தில்லைராஜன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது பிரவீன் குமார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார்.
2: தேங்க் யூ ஸோ மச்.
1: சூப்பர் சார். தில்லைராஜன் சார் ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி.
1: தேங்க் யூ ஸோ மச் சார். நேர்களே, நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ரெண்டு பேரும் ரொம்பவே அசத்திட்டாங்கன்னு சொல்லலாம். எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அது மாதிரி உங்கள் அனைவருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.

ஸோ நம்ம அந்த பயம் அப்படின்ற அந்த சட்டையை கழட்டி போட்டு துணிச்சல்ன்ற சட்டையை போட்டு போங்க. சில நேரம் அழுக்கு படிஞ்சாலும் துவச்சிக்கலாம், திருப்பி நம்ம அயன் பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ரீஸ்டார்ட் யுவர் லைஃப், என்ஜாய் யுவர் லைஃப்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல் சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை 800 துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். காஞ்சிபுரத்தில் கடந்த கல்வியாண்டில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டு முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the listener's choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
3: Check your systems are offline.
4: Number one for today's hits and all-time favorites.
2: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
4: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
5: Good evening, folks. This is Akashwani Chennai, and you're tuned into 101.4 FM Rainbow. And this is Drive Time, your daily rendezvous with great music and even better company. I'm Dinakaran Singaravelu, and whatever day it has been for you, you have earned this right royally. We'll keep you company through every flyover, every signal, every shortcut, and every unexpected detour with a playlist that's built to make the journey a little lighter and the evening a little brighter. If there is a song that's been living in your head all day, or one you'd love to dedicate to someone special, head over to facebook.com/rainbowfm and send in your request. Your favorite track could be the next on air. So let's leave the rush behind, embrace the rhythm of the road, and make this evening one to enjoy. We are going to begin the show with Electric Light Orchestra's Don't Bring Me Down, followed by Supertramp's Logical Song. And in the meantime, you keep those requests coming in, and I'll see you on the other side.

0: நேரம் 7:01 ஆயிட்டு நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் நம்மளுடைய எண்களான 044-298-00-383 மற்றும் 044-295-2555 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக உங்களுக்கு பிடித்த பாட்டு, ஏன் அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஓகே, நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து சார் பாட்டு வேணும்?
1: சார், எனக்கு துல்லாத மனமும் சொல்லும் படத்துல இருந்து.
0: சொல்லுங்க சார்.
1: மேகமாய் வந்து செல்கிறேன்.
0: மேகமாய் வந்து போகிறா? ஓகே, உங்களுக்கு எதனால சார் அந்த படம் பிடிக்கும்?
1: சார், நீங்க வந்து எங்க நண்பனோட மகள் வந்து லட்சணா, அவங்களுக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு பிடிச்ச பாடல், அதனால இந்த பாடல் கேட்கிறேன் சார்.
0: ஓகே சார், ஒவ்வொருக்கும் ஒரு நினைவு. இப்போ உங்களுடைய அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டில் அந்த பாடலை இங்கே சேர்த்து கேட்போம் சார். நன்றி சார், தேங்க்யூ.
1: ஓகே ஓகே சார், வாழ்த்துக்கள்.
0: ஓகே, அவருக்கு விரும்பி கேட்ட பாடல் துள்ளாத மனமும் துள்ளம் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4, இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

0: நேயர்களே, நாம் மனிதர்களுடைய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். சேட் வித் பாட்டு நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கோம். நேயர்கள், உங்களுக்கு பிடித்த பாடல், அது ஏன் பிடிக்கும் அப்படின்ற நினைவுகளோடு தாராளமாக நம்மக்கிட்ட சொல்லலாம். நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-292-8638 0038 மற்றும் 044-292-5252-54. வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார், உங்கள் பெயர்?
1: சார் நான் சென்னையிலேருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: சிறப்பு சார். உங்களுக்கு என்ன படத்துல சார் பாட்டு வேணும்?
1: தொடரி திரைப்படம்.
0: தொடரி திரைப்படத்துல இருந்து என்ன பாட்டு சார் வேணும்?
1: இது என்ன, இது அந்த படம் சார்.
0: எதனால சார் அந்த பாட்டு பர்டிகுலரா?
1: நல்லா இருக்கும் அந்த பாடல், அந்த காட்சி அமைப்பு வந்து ட்ரெயின்ல எடுத்துருப்பாங்க, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பிக்சரேஷன், அந்த சாங் பாடுறது எல்லாமே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதனால
0: சூப்பர் சார், நன்றிங்க சார், தேங்க்யூ சார்.
1: நன்றி சார்.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுட்ருப்பது நம்ம எஃப்எம் ரெயின்போவில் ரெயின்போ மேடை தாங்க. சாட் வித் பாட்டில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு பிடித்த பாட்டை ஏன் பிடிச்சிருக்க அப்படின்ற அந்த நினைவுகளோடு அப்படியே பூத்தூவி மலர் தூவி அப்படியே கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
1: பட்டாபிங்க.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன படத்தில் இருந்து பாட்டு வேணும்?
1: தளபதி படம். தளபதி.
0: தளபதி படம்.
1: ரக்கம்மா கைய தட்டு ஒரு ராகத்தில் நெட்டு அந்த பாடல் வரும். ரொம்ப அதாவது இசை நல்லா இருக்கும், போட்டோகிராஃபியும் நல்லா இருக்கும். அந்த கையில அப்படி சொடுக்குவாங்க அந்த மாதிரி, அதுவும் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார்.
1: நன்றிங்க. நன்றி.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை சாட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த நேர் யார்னு பார்ப்போம். வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன்.
0: சூப்பர் சார், உங்களுக்கு என்ன படத்துலாம் சார் பாட்டு வேணும்?
1: படம் சுப்பிரமணியபுரம்.
0: சுப்பிரமணியபுரம்
1: வந்து மதுரை குலுங்க.
0: ஒரே கலகலப்பா இருக்கீங்க அப்பா.
1: சுப்பிரமணியபுரம்
0: பாட்டு உங்களுக்காக என்ன கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நேயர்களே, நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அப்புறம் ஏன் அந்த பாட்டை பிடிக்கும் அப்படின்ற அந்த மலரும் நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்கள் பெயர்?
1: அம்பத்தூர்லேருந்து ரவி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் ரவி, உங்களுக்கு என்ன படத்துலேருந்து பாட்டு வேணும்?
1: வந்து 6-60 வரை.
0: 6-60 வரை, சிறப்பு.
1: கண்மணியே காதல் என்பது கற்பனையோ?
0: எதனால சார் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: நல்ல இளையராஜா மியூசிக் பக்காவா இருக்கும். சூப்பரா இருக்கும், கேட்க இனிமையா இருக்கும்.
0: அது மட்டும் இருக்குமா தெரியலையா சார், வேற எதுவும்
1: அது இல்லையா?
0: இல்ல சார், அது பாட்டு இருக்கு சார், நீங்க சொன்ன ரீசன் மட்டும் நம்ப இல்லையா, வேற எதுவும் இருக்கான்னு
1: கேக்குறேன். நான் ஒரு இளையராஜா பைத்தியம்.
0: ஓ, அந்த மாதிரி?
1: அப்படி.
0: சூப்பர் சார், நன்றி சார், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக.
1: தேங்க்யூ.

0: நேரம் 7:34 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக் சாட் வித் பாட்டில் தான் இருக்கும். நேர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449 289 8600 மற்றும் 0442 595 5 5 4. உங்களுக்கு பிடித்தமான பாட்டை என்கிட்ட கேட்டு அதுக்கான காரணத்தோடு அப்படி பகிர்ந்துக்கிட்டே பாட்டை கேட்டு ரசிங்க. வணக்கம்.
1: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்கள் பெயர்?
1: தேவிகா. பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: படம் வந்து திருமூர்த்தி.
0: திருமூர்த்தி, ஓகே.
1: அதில் வந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலைக்க செங்குருவி, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சிறப்புங்க. நான் கூட சரணம் வரைக்கும் அப்படியே பாடிடுவீங்களோன்னு நினச்சேன்
1: நான். நல்லா இருக்கும் சார் கேட்க அந்த பாட்டு.
0: சரி, வேற என்ன ரீசன்?
1: ரீசன் வந்து விஜயகாந்த் எனக்கு பிடிக்கும்.
0: ரைட்டா.
1: அது இல்லாம இவங்க ஜானகி அம்மா சூப்பரா பாடி இருப்பாங்க. எஸ்பி சார் ரெண்டு பேரும்
0: கலக்கலா இருக்குன்றீங்க.
1: ஆமா ஆமா சார்.
0: சூப்பர். உங்களுக்கு நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு ஒலிக்க காத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: என்ஜாய் எல்லாருமே பண்ணலாம் சார். நன்றி சார்.
0: சூப்பர் சூப்பர்.
1: நன்றி.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை சேட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட நேயர் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசுங்க.
1: வணக்கம் சார், எங்கொண்டும் அடுத்து போன் பண்ணி குமார் பேசுங்க சார்.
0: சொல்லுங்க குமார், உங்களுக்கு என்ன படத்தில் இந்த பாடல் வேணும்?
1: பாயும் புலி.
0: பாயும் புலி, அதில் என்ன பாட்டு வேணும்?
1: ஆடியில் காசு அதெல்லாம் வந்து பார்த்தீங்களா, ஆடி மாதம் காத்து அடிக்க வாடி புள்ள சேர்த்து நிக்க அந்த பாடல் வேணும் சார்.
0: எதனால இந்த பாடல் ஆடி மாசம்ன்றதுனாலயா?
1: ஆமா சார், ஆடி மாசம் வந்து காத்து கொஞ்சம் நல்லா வந்து இது பண்ணி வருது சார்.
0: காத்து அடிச்சோட இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு?
1: ஆமா சார.
0: சொல்லுங்க.
1: இப்போ வந்து எங்க வந்து கண்ட்ரில நான் சாட்சியமா இருக்கு, இந்த பாடல் கண்டிப்பா போடுறீங்க நீங்க?
0: கண்டிப்பா போடுறேன் சார், உங்களுக்கு அதான் ஒளிபரப்ப போறேன், கேட்டு இணைந்திருங்கள். நன்றி.
1: ஓகே ஓகே சார். அப்ப அப்படியே

காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. நல்ல கம்பூர்

masa.

0: நேரம் 7:42 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன படத்துல என்ன பாட்டு?
1: பாட்டோட சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜ பேசுறீங்க. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. போதுங்க ஐயா, வணக்கம் சொல்லியே முடியலங்க.
1: கடைசியா ஒரு படம் வந்தது கருப்பன், அந்த படத்துல இருந்து ஏதாவது பாட்டு போடுங்கய்யா.
0: ஏதாவது ஒரு பாட்டு போட்டாலே போதுங்களா?
1: ஆமா ஐயா.
0: சிறப்புங்க ஐயா, போட்டுடலாங்க. நன்றி.
1: நன்றியா, நன்றியா.
0: ஓகே, அவருக்காக காட் மூட் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை செட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இப்போ இணையப்பற அனைத்து நேயர் வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: பேசுறேன் சார், வீரா படம்.
0: வீரா படத்துல இருந்து என்ன பாட்டு சார் வேணாம்?
1: கொஞ்சி கொஞ்சி அலைகளோட.
0: ஆ
1: ஆமாம் சார், அந்த பாட்டு போடும் சார்.
0: சூப்பர் சார்,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: சிறப்பு சார், நன்றி சார், போட்டுடலாம் சார்.
1: ஆ நன்றி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்.

இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன என்ஜின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். 6 முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனைப்பலியை வென்றார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதுக்கு பிடித்த மிகவும் இனிமையான பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். முதலாவது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அநேகன் திரைப்படத்தில் இருந்தாங்க தொடுவானம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப சூப்பரான ஒரு பாடல்னே சொல்லலாம். அருமையான வரிகள், அற்புதமான இசை, இனிய குரல் என்று எந்த விதத்தில் பார்த்தாலும் குறை சொல்ல முடியாத ஒரு பாடல். கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாம் எப்போதுமே செமதுள்ளு.

நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, இத்திரைப்படத்திலிருந்து என்னோடு நீ இருந்தால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான ஒரு பாடல், இங்கே கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம செம்ம தூளுங்க.

நேயர்களே, நம்ம ரெயின்போ ரகங்கள்ல அடுத்ததான் என்ன பாடல் அப்படின்னா 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து போகிறேன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான பாடல் கேட்டு நேந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போன்னு தோணுப்பிள்ளை நாளைங்க எல்லாமே போதுமே செம தோளுங்க.

நேரம் 9:17 ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் நம்ம ரெயின்போ ராகங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கி சட்டை திரைப்படத்தில் இருந்தாங்க, காதல் கண் கட்டுதே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு மெலடி சாங் தான் கேட்க போகிறோம். ஒரு நைஸான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நாம் கேட்டு முடித்த இந்த சாங்கில் பாருங்களேன், ஆசை முள்குத்துது அருகில் போனால் தேன் சொட்டது. ஒரு முள் குத்துச்சுன்னா பொதுவாக ரத்தம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி ஆசை முள்

குத்தும்போது அதை அருகில் போய் பார்க்கும்போது வந்து தேன் சுட்டுது அப்படின்ற வரிகள் உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு வரிகள்ங்க. நம்மளோட ரெயின்போ ராகங்களை அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஸ்ட்ராபெரி திரைப்படத்திலிருந்து கை வீசும் காற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு மெலடியஸ் சாங்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலில் என்ன வரி பிடித்திருந்தது அப்படின்றத பாடல் கேட்டு முடிச்சுட்டு உங்கள் கூட சேர்ந்து நானும் ரசிச்சுட்டு சொல்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள்.

ஏக்கமும் வலியும் நிறைந்த ஒரு குழந்தையோட தேடல் இந்த பாடல். அதில் இதில் எனக்கு பிடித்த வரிகளாக ஒரே ஒரு சின்ன வரி தாங்க, அதாவது மின்மினியாய் மின்கிறேன்.

மின்னுகிறேன் யார் கண்கள் காணுமோ. அதாவது எப்போதும் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு அழகு இருக்குங்க, ஆனால் அது சிலரோட கண்களில் மட்டும்தான் தென்படும். சில நேரங்களில் எப்போ இந்த இடத்த இந்த பாதையை தானே இப்போ கடந்து போனேன், அந்த பூவை நான் பார்க்கலையே அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி தாங்க, ஒரு தேடல், ஒரு வழி, சில உறவுகள் சிலரோட கண் பார்வைகளுக்கு மட்டும்தான் படும். ஓகே, அடுத்ததான் நம்ம ரெயின்போ ராகங்களில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, தங்க மகன் திரைப்படத்திலிருந்து என்ன சொல்ல அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான ஒரு லவ் சாங், கேட்டு இணைந்திருங்கள்.

பல்லவியாலேயே அழகாக மீண்டும் மீண்டும் கூறப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை தாங்க நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, 400 ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து தங்கமே வைரமே உன்னை தான் தேடி வந்தேன் நானே. ராகவேணா தப்பாக இருக்கலாங்க, ஆனால் அதில் இருக்க ஃபீல் இருக்கே அடாடாடா, சூப்பரான ஒரு பாட்டு தான், கேட்டு இணைந்திருங்கள்.

இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா வரிகளும் கொஞ்சம் மேம்போக்காக இயல்பாக வழக்கமாக நம்ம கேட்டு ரசித்த வரிகளாக இருந்தால் கூட, பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்றை பார்த்தா கலராக மாறுது அப்படின்னா கூடிய வரிகள் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. பொதுவாக ஒரு கண் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் இல்லைங்களா, ஆனால் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய உருவங்கள் கலர்ஃபுல்லாக மாறுது அப்படின்றத தாண்டி ஒன்றை பார்க்கும்போது அது கலராக மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு விதத்தில் ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணி சூப்பராக எழுதப்பட்ட ஒரு வரியில தெரியுது. ஸோ அந்த வகையில் இந்த பாடல் சூப்பரான பாடல் தான். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ காதல் கண்மணி அப்படின்ற படத்திலிருந்து ஏ சினாமிகா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4 அமைப்போதுமே சமதுலுங்க.

இப்போ நம்ம கேட்டு ரசித்த பாடலில் ஒரு விந்தையை பார்த்தீங்களா, அதாவது பல்லவியால் அலங்கரிக்கப்பட்டதும் இசையால் அலங்கரிக்கப்பட்டதும் தான் அந்த பாடல். எப்போதும் ஒரு நீண்ட பாடல் அமைக்கப்பட்ட பட்சத்தில் வந்து இரண்டு சரணம் மூன்று சரணங்கள் கூட இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே சரணம், ஒரே பல்லவி, அந்த பல்லவியே கிட்டத்தட்ட பலமுறை அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த இசையோட அந்த மென்மைத்தன்மையால், அதாவது இத்தனை திருப்பி திருப்பி அதான் கேட்குறோமா அப்படின்ற ஃபீல் கூட வராமல் ஒரு அழகாக சூப்பராக இருக்கிற ஒரு பாடல் தான் கேட்டு ரசித்தோம். அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மாரி படத்துலேருந்து டானு டானு டானு அப்படின்ற பாட்டு தான். சூப்பரான பாடல், கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போன்னு தோணப்பிள்ளைன்னு ஆளுங்க எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

ஒரு சூப்பரான பாடலாக தாங்க கேட்டு வச்சுட்டோம். நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த எதிகை முனையாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த சந்த நயமாக இருக்கட்டும், அது உண்மையிலே ஒரு சூப்பராகவே பாடலாசிரியர் தனுஷ் வந்து இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்காரு. சில வரிகள்லாம் அந்த தூய தமிழில் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடடா, ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு பழங்கால காப்பியத்தை படித்த மாதிரி கூட ஒரு மென்மைத்தன்மை அதில் இடையோடி போகுது. அதே நேரத்தில் நல்லா அப்படி ஆங்கிலம் கலந்து வரும்போதும் அதில் ஒரு வித்தியாசம், அந்த கோல்டு மீன் அந்த இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது அதுலேயும் கூட அந்த சந்தத்தை விடாமல் எழுதியிருக்காரு அப்படின்றது ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயந்தான். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து கண்ணாலா கண்ணாலா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஒரு சூப்பரான பாடல் கேட்டேன்னு தெரிஞ்சுங்களேன். இது எஃப்எம் ரெயின்போ 91.4 எல்லாமே பொதுமே செமதூள்.

தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வச்சோம். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, உன் அழகில் தினம் தினமே மலை வறுமை மலை வறுமை என் மனதுக்குள் புயல் வறுமை. அதாவது ஒரு கவிதையோடமாக இருக்குங்களா, அதை பார்க்க பார்க்க ஃபஸ்ட்டு மலை வருது, அதுக்கப்புறமா புயல் வருமா. ஸோ ஒரு கவித்துவமாக இருக்கக்கூடிய வரிகளாக தான் நான் பார்க்குறேன். ஒரு சூப்பரான பாடல். அடுத்தா என்ன பாடல், நிறைவு பாடலாக நம்மளை இந்தளோட ரெயின்போ ராகங்களை கேட்க போகிறோம் அப்படின்னா, என்னை அறிந்தால் திரைப்படத்திலேருந்து தாங்க. இப்போ தான் மலை வறுமை மலை வறுமைன்னு சொன்னால், அடுத்ததாக மலை வரப்போகுதே அப்படின்ற கூடிய ஒரு சூப்பரான பாடல், செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான். கேட்டிணைந்திருங்கள்.

கவித்துவம் சொட்ட சொட்ட கவிஞர் தாமரை எழுதின பாடலை தாங்க நம்ம கேட்டு ரசித்தோம். இதில் வந்து எப்படி சொல்கிறது, வர்ணிக்கிறதுக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம புகழ்ந்து சொல்கிறதுக்கும், ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்கச்சக்க வரிகளை கொட்டி கொட்டி எழுதி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, புகை போல வெண்பஞ்சாய், அதாவது மேகம் வந்து ஒரு புகை போல் இருக்கும், அது ஒரு நீராவியால் உருவாக்கப்பட்டது, அந்த மாதிரி வரக்கூடியது இல்லை. புகை போல வெண்பஞ்சாய் மிதக்கின்ற நெஞ்சன்னா அது மாதிரி மேகம் போல் மிதந்துட்டுருக்காங்களாம். இதில் ஒரு உருவகத்தை நம்மளால் பார்க்க முடியுது. கடல் போன்ற கண்ணாலே எண்ணெய் வாரி சென்றாலே, ஏன்னா கடலால் வந்துட்டு போகும்போது ரிட்டன் எது இருந்தாலும் டக்குன்னு இழுத்துட்டு போயிடும் இல்லைங்களா. அதுபோல் அனல் மேலே கொஞ்சம், புனல் மேலே கொஞ்சம். ஆனால் இந்த வரிகள் வந்து நம்ம பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். அதாவது கொஞ்சம் நேரம் தீயில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் நீரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த எதுகையோடு வரும்போக்கூடிய அழகு இருக்குது பார்த்தீங்களா, அடடா அப்படி ஒரு அழகாக இருக்குங்க. குழி விழும் கன்னத்தில் குடியிரு என்கிறாள், விலையில்லா ஆயுள் வரம் அப்படின்ன கூடிய இடமா இருக்கட்டும். ஸோ மிகவும் அற்புதமாக அழகாக கவித்துவ வரிகளால் பின்னப்பட்ட ஒரு பாடலை நம்ம ரெயின்போ ராகங்களை நிறைவு பாடலாக கேட்டு ரசித்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

நேரம் 10:01 ஆயிட்டிருக்கு. இந்த வேலையில் நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். ரொம்ப இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கும்போது இருக்கக்கூடிய சுகமே ஒரு சுகங்க. நல்ல உணவு சாப்பிட்டதா, நல்லா தூங்கி எழுந்தபோது வரக்கூடிய ஒரு உணர்வா, நல்ல அருவிகளில் குளித்து முடித்த போது வரக்கூடிய ஒரு உணர்வா, அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சும்போது வரக்கூடிய ஒரு குளிர்ச்சியை கூட ஒரு நல்ல பாடலை கேட்கும்போது, அந்த பாடலோட வரிகளில் அப்படியே சிலாகித்து மனம் லேசாக பறக்கும்போது வரக்கூடிய உணர்வே ஒரு தனி உணர்வு தாங்க. அப்படி தான் அந்த எப்படி சொல்கிறது, கொஞ்சம்

பழமையான பாடல்களாக இருந்தாலும் இனிமையான பாடல்களாக இருக்கிறத தான் நம்ம தேடி தேடி எடுத்து வச்சு இப்போ உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். முதல் பாடல் என்ன படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஸ்நேகிதி திரைப்படத்திலிருந்து தங்க நிலவே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கண்ணதாசனோட வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள்.

ஒரு குழந்தை எப்படி நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய இன்பம் இருக்குமோ, அதன் போதில் உலகத்தாரால் உயர்ந்த தலைவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து வெள்ளக்காடை விட அதிகமாக இருக்குமா அப்படின்ற அந்த வரிகள் இருக்கு இல்லைங்களா, ரொம்பவே மெய்சிலிருக்க வரிகளாக இருந்தது. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, எதிர்காலம் திரைப்படத்திலிருந்து மௌனம்தான் பேசியதோ அப்படின்னு தொடங்கக்கூடியதான். மௌனம்தான் பேசியதோன்றதே ஒரு நல்ல கவித்துவமான வரிகளாக தான் இருக்குது. ரொம்ப அழகிய பாடல், கண்ணதாசனோட வரிகளில் எல்லா ரிஷியோட குரலில் தான் அந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

மௌனம்தான் பேசியதும் மயக்கம்தான் பேசியதும். ஒரு புது காதலாக இருக்கட்டும், ஒரு புதிய நட்பாக இருக்கட்டும், ஒரு புதுமையான இடங்களில் வந்து முதல்ல வந்து ஒரு விதமான மயக்கம் ஏற்படும். மயக்கத்துக்கு பிறகு தான் தெளிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காதல் மயங்கக்கூடியதாக இருந்தாலும் மயங்க வைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவோடு இருக்கும்போது அந்த காதல் எப்போதும் ஒரு புதுமையான ஒரு இன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். அடுத்த பாடல் என்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன திரைப்படத்துலேருந்து நீல நிறம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவனோட இசையில் தான் அந்த பாடலாக கேட்டு ரசிக்கப்புறம் கேட்டு இணைந்திருங்கள்.

இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓமை இல்லைங்க. அதாவது ஓமையாக தான் இருக்குது, ஆனால் எதுவுமே இவங்களுக்கு ஓமையாக இல்லை. பொதுவாக என்ன சொல்லுவோம், தாமரை பூ போன்ற உன்னுடைய இதழ்கள் அப்படி தானே சொல்லி வருவோம். ஆனால் தாமரை பூவில் இருக்கிற உந்தன் அந்த இதழ்கள் தந்ததே சிவப்பு அப்படின்றது கூட இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து அந்த நதி என்ன உன்னை கேட்டு நடைபெற்றதோ, அதாவது பொதுவாக நதியை பார்த்து நடை போட கற்றாயோ அப்படின்வாங்க, இல்லை அந்த நதி போல் இருக்குன்னு வாங்க, ஆனால் அந்த நதிக்கு கற்றுக் கொடுத்ததே நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாற்று சிந்தனை. அதில் கண்ணதாசன் இந்த பாடலை நல்லா புகுந்து அடித்து விளையாடியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து கையோடு கை சேர்க்கும் காலங்கள் அப்படின்றக்கூடிய பாடல் தான். சூப்பரான ஒரு பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, நம்மளோட ரெயின்போ ரீவைண்டில் அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால்காரன் தங்கை திரைப்படத்தில் இருந்தாங்க. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டுடைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்போதுமே செமதூள்.

stage, jackpot.

அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து, நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவில்லாமல் கொடுப்பவன் அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கண்ணதாசனோட வரிகளில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட குரலில் தான் இந்த பாடல் நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக என்ன படத்தில் இருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் இருந்து தாங்க ஒரு பக்கம் பார்க்குறா அப்படின்ற பாட்டு தான். சூப்பராக இருக்கும், கேட்டேன்.
1: ஒரு பக்கம் பார்க்குறா, ஒரு கண்ணே சாய்

நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் ஆற்றை திங்கள் அந்நிலவில். அடுத்த என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமன் எத்தனை ராமன் அடி அப்படின்ற படத்துல இருந்தது. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே பொதுமே செம செம தூளுங்க.

நேர்களே, நம்மளோட ரெயின்போ ரீவைனில் அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பத்தாம் பசலி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். சூப்பரான பாடல் கேட்டு நீந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம தோளுங்க.

ரெயின்போ ரீவைனில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடி வந்த மாப்பிளை திரைப்படத்திலிருந்து மாணிக்க தேரில் மரகத கலசம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். முதல் வரியே ஒரு கவித்துவமாக இருக்குது இல்லைங்களா, மாணிக்க தேரில் மரகத கலசம். சூப்பரான பாடல், கேட்டு நிந்திருங்கள்.

0: அடுத்ததா விளையாட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டுல தான் கேட்க போறோம், கேட்டிணைந்திருங்கள்.
1: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா.

யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு

நெல்லு பெருசா, பயக சொல்லு பெருசா, ஏறு பெருசா,

நேரம் 10:49 தாங்க நெருங்கிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, சொர்க்கம் திரைப்படத்திலேருந்து உன் முத்தாரத்தில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கேட்டு நேர்ந்திருங்கள். இது எஃப்எம் பிரைன் பண்ணி தோணப்பிள்ளை நாளைங்க எல்லாமே எப்போதுமே சேம தோளுங்க.

கண்ணதாசனோட ஒரு அற்புதமான படைப்புகளில் இப்போ நம்ம கேட்டு ரசித்த இந்த பாடலும்னு சொல்லலாம். ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன், அதில் இருக்க அதில் தொடங்கி நீலவானம் மெல்ல மெல்ல சிவந்து போனதை காவல்

கண்ட மாலை இன்று களவு போனதை அப்படின்னு தொடங்கக்கூடியதாக இருக்கட்டும். ஒவ்வொரு வரிகள்லேயும் ஒவ்வொரு விதமான ஒரு நேர்த்தி, அதில் ஒரு இரு பொருள்கள் கூட சில நேரம் துணிக்குது. ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாரோ, அடடா இப்படி சொல்லியிருப்பாரான்னு நம்மளை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு விதமான வேறுபாடு, ஒவ்வொரு விதமான ரசனை, ஒவ்வொரு விதமான கவி பொலிவு அப்படின்னே சொல்லலாங்க. சூப்பரான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்காட்சி திரைப்படத்திலிருந்து தாங்க. துள்ளும் மங்கை முகம் அப்படின்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். நெல்லை அருள்மணியோட வரிகளில், குன்னக்குடி வைத்தியநாதனோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு நம்மளோட ரெயின்போ ரீவைண்டை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஸோ சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். ஆழமும் வேளமும் பல்லுக்கு உறுதி என்பார்கள்.

உடன்பிறப்பு படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும். மனசெல்லாம் மல்லிகையாக மாறினால், மனசெல்லாம் மல்லிகையாக மாறினால் சுழலும் உலகமும் சுண்டு விரலில்தான்.

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் சாமுண்டி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். கண்கள் ஒன்றாக கலந்தால், கண்கள் ஒன்றாக கலந்தால் இதயங்கள் என்ன பேசும் என்பது இசையாக.

ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். இரவும் கிறங்கும் இது மனசு மயங்கும், பூக்கும் பூவையெல்லாம் பார்க்கும் வரம் கிடைத்துவிட்டால், பூக்கும் பூவையெல்லாம் பார்க்கும் வரம் கிடைத்துவிட்டால் இயற்கையின் அதிசயத்தில் சுவாரஸ்யம் ஏது?

11:43 கடிகாரங்கள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாயம் இறங்கி வந்து தண்ணீர்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 100

2.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. காற்றோடு நீங்கள் உங்களோடு ராம் சரோசன். யார் மனதில் யார் என்பது தெரிந்துவிட்டால் சிந்திப்பது அபாரமானதாக மாறிவிடும் தானே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
2: காற்றின் மொழி.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திரு

ஏழ்மையிலும் சிறுதாழ்மையிலும் நான் இருப்பதை கொள்வாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த

0: மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே
1: உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது, ஊர்வலம் தரவும் ஆவணி தரவும் உனக்கா தெரியாது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா,

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியரா, நாம் இதுவா தொடு வேண்டா, நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

அடி எடுத்து வைக்கிறாளே அண்ணம்மா, ஐயோ உமா தேவி தாங்குவாடா சொல்லம்மா. அடி எடுத்து வைக்கிறாளே அண்ணம்மா, ஐயோ உமா தேவி தாங்கு.

போலாம்பழ

0: வட்டம்
1: நீ வட்டம் போடு பட்டு பூச்சி
0: ஆமா.
2: Thank you.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பக்கத்திடம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஞான விநாயகனே, சரவண பவான்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த பக்கல நிலப்படி, தியாகராஜர் கீர்த்தனை, மிஸ்ரசாப்பு தாளம்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் சிவானந்த விஜயலட்சுமி பாடிய லலிதா சகஸ்ரநாமம்.

மந்தஸ்மிதபிரபாபூர கனகாங்கத கேயூர கமனீய புஜாங்கிதா ரத்னக்ரைவேய சிந்தா கலோல முக்தா பராம்பிதா காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதிபணஸ்தனி.

பூஜிதா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராஜ்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி.

விவர்ஜிதா சிருஷ்டிகர்த்ரி ப்ரஹ்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுக்ரஹதா பஞ்சகிருத்ய பராய.

க்ஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி க்ஷயவ்ருத்திர் விநிருமுக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டல வாசினி பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனி சங்க

பிரசாதினி விஸ்வசாட்சிணி சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதா யுக்த ஷாட் புண்ணிய பரிபூரிதா நித்ய க்ளின்னா நிருபமா நிருவாண சுகதாயினி நித்யா ஷோடசிகா ரூபா ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி பிரபாவதி பிரபா.

இரென்ற வரதா ராகிணி அம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்விதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமரியாதிபிராவிருதா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குணான்ன பிரீத மானசா.

கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌலமார்க்க கத்வர சேவிதா குமாரகணநாதம் வா துஷ்டிர் புஷ்டிர் மதிர் திருதி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி நந்தினி விக்ன.

மதுப்பிரீதா வந்தின்யாதி சமன்விதா தத்யன்னா சக்த ஹ்ருதயா காகினி ரூபதாரிணி மூலாதாராம்புஜாரூடா பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அங்குஷாதி பிரஹரணா வரதாதிரி சேவிதா முக்தௌதரா சக்த சித்தா சாகின்யம் பாஸ்வரூபிணி ஆஜ்ஞா சக்ராம்ச விலயா சுக்லவர்ணா ஷடானனா மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹரித்ராண்ணைகரசிகா ஹாகினி ரூபதாரிணி சஹஸ்ரதல பத்மஸ்தா சர்வ

சச்சாமரமாவணி சௌயதக்ஷிண சேவித ஆதிசக்தியமே ஆத்மா பரமா பாவனா கிருதி. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ லிங்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பரதாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா த்ரிமூர்த்தி த்ருதசேஸ்வரி த்ரயக்ஷணி திவ்ய கந்தாட்சா சிந்தூர திலகாஞ்சித உமா சைலேந்திர தனயா கௌரி கந்தர்வ சேவிதா விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா அவரதார பாகதீஸ்வரி. ஜானகம்யா பரிச்சேத்யா ஞானதா ஞான விக்கிரஹ சர்வ வேதாந்த

சாதிஷ்டாஸ்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதச த்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா வித்

சுபகலீசோபனாசுலபாகதிகி ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜத்கிருபா ராஜபீட நிவேசித நிதாஸ்ரித ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா தீக்ஷிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கரி சர்வார்த்ததாத்ரி.

முக்திரூபிணீ ராசிய பிரியாலயகரீ லஜ்ஜாரம்பாதி வந்திதா பவநாமசுதா வ்ருஷ்டிஹி பாபாரண்யதவானலா தௌர்பாக்யதூலவாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாதி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகனா ரோக பர்வத தம்போணி மிருத்யுதாரு குடாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்ராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரநிஷூதினி க்ஷராட்சராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி த்ரிவர்கதாத்ரி சுபகா த்ரயம்பகா த்ரிகுணாத்மிகா ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதிகி ஓஜோவதி த்யுதிதரா யஜ்ஞரூபா ப்ரியௌரதா துராதாத்யா துராதர்ஷ்யா பாட்டரீ குசுமப்ரியா மகதீ மேருநிலையா மந்தார குசுமப்ரியா வீராராத்யா விராட் ரூபா விரதா விஸ்வதோ முகி பிரத்யக் ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரிணி நியஸ்ய ராஜதூகு த்ரிபுரேஷி ஜயத்சேனா நித்ரி புண்யா பராபரா சத்யஜானந்தரூபா சாமரஸ்ய பராயணா கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி கலாநிதி காவியகலா ரசஜ்ஞா ரசசேவதிகி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்த்ரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானசஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா ப்ரசவித்ரீ ப்ரசண்டாஜ்ஞா ப்ரதிஷ்டா ப்ரகடா

பவரோகக்னி பவசக்கர பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ணரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரஹா காரியகாரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க லீலா விக்ரஹதாரிணி அஜாக்ஷயவீர முக்தா முக்தா க்ஷிப்ர பிரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரமாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதாஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ பிரியா யஜ்ஞ கர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விவர்த்தினி விப்ர பிரியா விப்ர ரூபா விஸ்வபிரமண காரிணி விஸ்வகிராசா விதிருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குல ரூபிணி வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியா நாத ரூபிணி விஜயான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்த ஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சௌவியாபசௌவிய மார்க்கஸ்தா சர்வாபத்வினிவாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்த்திதா சைதன்யாத்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடரா தக்ஷிணா தக்ஷிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா கௌலினி கேவலார்க்க கைவல்ய பததாயினி ஸ்தோத்ர பிரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துத வைபவ.

சப்தமீ பஞ்சபூதேஷி பஞ்சசங்கோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வரியா சர்மதா சம்பு மோகினி தராதர சுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா ஸ்ரமாத்மிகா பந்துக குசும பிரக்யா பாலா லீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாத்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சம்ஸ்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேய ஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணகா அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்யாசாதிசய ஜ்ஞாதா ஷடத்வாதீத

ீச்சக்கராஜநிலையா ஸ்ரீமத் திரிபுரசுந்தரீ ஸ்ரீசிவா சிவசக்தைக்கரூபிணீ.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது திருவனந்தபுரம் சகோதரிகள் பாடிய லலிதா நவரத்ன மாலை.